இறைவனை பாடும் குரலாய் உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் பரவச் செய்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

மனதுக்கு அமைதியாய், மௌனத்துக்கு இசையாய், இறை நினைவுக்கு இனிமையாய், பக்தியின் தேன் சிந்தும் பாடல்களோடு அருளை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

இறை இசையோடு இந்நாளை நன்னாளாக்க துதித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கதிரவனின் கதிர்களோடு உதிரும் உன்னத மலர்களோடு உதிக்கும் இந்நாளை துதித்த தூய வரிகளோடு அனைத்தையும் ஆளும் அன்புருவை ஆறத் தழுவி விடை பெறுகிறது கோடை மலையின் கொற்றவனாம் கோடை பண்பலை 100.5 அருள்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பது நீதியின் வெற்றி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பின்லாந்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசத்த விடியல் நேர்களே, காலை தென்றல் வருடும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் மனதில் நம்பிக்கை மலர்ந்து புதிய நாளில் புதுவித முயற்சிகளோடு பயணித்து வெற்றி காண உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி, குரல் எண் 1192.

0: மளி.
1: தம்மை விரும்பி வாழும் மகளிர்க்கு அவரை விரும்பும் கணவர் செய்யும் அன்பானது மழையை நம்பி வாழும் உயிர்களுக்கு வானம் மழை பெய்து காப்பதைப் போன்றதாகும். குறள் எண் 1192, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
0: வாழ்வார்க்கு வானம் பயன்தட்டார் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் மழி.
1: தம்மை விரும்பி வாழும் மகளிர்க்கு அவரை விரும்பும் கணவர் செய்யும் அன்பானது மழையை நம்பி வாழும் உயிர்களுக்கு வானம் மழை பெய்து காப்பதைப் போன்றதாகும். குறள் எண் 1192, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

0: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப்ஸ் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:25 ஆலய உலா, 6:30 சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கீச்சடி போனி அரிசியின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசுக் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமான் சின்னர்வரின் இன்று அன்று கேட்கலாம். இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்று சேலம் மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், இன்று குரலின் குரலாக 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி போனி அரிசியின் வானவில், காலை 10 பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் கலையும் கானமும், முற்பகல் 11 பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் மகளிர் நேரம், இன்று படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 1 காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பகல் 2 பென்றார் வந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கரூர்.

மாவட்டம் முகமது நாசர் அவர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன் அரிசி வழங்கும் திருப்பூர் மாவட்டம் காடப்பாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்களின் தெருவில் வலம்பெற காத்திருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். விளம்பரதார நிகழ்ச்சி 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில் சத்யா ஏஜென்சியின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்கலாய் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது 100.5 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. 7:00 கச்சவி வழியாக நேர் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இன்றிரவு 8:00 பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவு நேர தாளாட்டாய் வளமிற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தின்றல் இன்றிரவு 9:00. தூத்துக்குடி மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இன்றிரவு 10:00. இடைவிடாது இனிய பாடல்களோடு இரவு சிறகு இன்றிரவு 11:00. இவையாவும் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: காஞ்சிபுரத்தின் திருவிக்காவில் அமைந்துள்ள பெருமாளின் திருநாமத்திற்கேற்ப சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோ

காஞ்சிபுரத்தில் வீச்சிருக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவில் பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற 108 திவ்ய தீசங்களில் 52வது திவ்ய தீசம். எல்லா கோயில்களிலும் பெருமாளின் சயன திருக்கோலம் இடமிருந்து வளமாக இருக்கும். ஆனால் திருமலிசை ஆழ்வாருடன் சென்று மறுபடி வந்து படுத்ததால் இசைந்த வரவமும் வெப்பம் கடலும் பசிந்தாங்கழுது படுப்பு அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெகாவில் கிடத்திருந்து நின்றதுவும் மங்கு என பேய்யாழ்வாரும் மற்றும் பொய்கையாழ்வார் திருமலிசையாழ்வார் திருமங்கை ஆழ்வார்களாலும் மங்களா சாசனம் செய்ய பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும். இத்தல பெருமாள் மேற்கு பார்த்த கோலத்தில் புஜக சயனத்தில் காட்சி தருகிறார். இத்தல பெருமாளை பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் கணிகண்ணன் பிரம்மா சரஸ்வதி ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர். இங்கு ராமர் சீதை லட்சுமணன் அனுமன் ஆகியோர் தனி சந்நிதியில் வீச்சிருந்து அருள்பாளிக்கிறார்கள். 12 ஆழ்வார்களில் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தவர் திருமலிசையாழ்வார். இவர் பார்க்கவ மகரிஷியின் மகனாக திருமலிசை என்னும் தலத்தில் அவதரித்தார். பெரம்பருக்கு வந்த திருவாளன் என்பவர் இவரை எடுத்து வளர்த்தார். ஆனால் ஆழ்வார் பிறந்தது முதல் பால் கூட குடிக்கவில்லை. இதை கேள்விப்பட்ட வேளாளர் ஒருவர் தன் மனைவியுடன் பசும்பாலை காட்சி எடுத்து வந்து குடிக்க கொடுத்தார். இதைத்தான் ஆழ்வார் முதன் முதலாக குடித்தார். தொடர்ந்து இவர்கள் கொடுத்த பாலை குடித்து வளர்ந்த ஆழ்வார்

பின்னால் சிறிது பாலை மீதம் வைத்து விட்டார். அந்த பாலை வேளாளர் தன் மனைவியுடன் சாப்பிட்டார். உடனே தன் முதுமி போய் இளமை வரப்பெற்றார். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு கனிக்கண்ணன் என்று பெயரிட்டனர். ஆழ்வாருடனேயே வளர்ந்து வந்த கனிக்கண்ணன் பிற்காலத்தில் அவரது சீடரானார். பல சமயங்களில் உள்ள குறைபாடுகளை அறிந்த ஆழ்வார் கடைசியில் சைவ சமயத்தை சார்ந்தார்.

0: பேயாழ்வார் திருமழிசையாழ்வாரை வைணவ சமயத்தை ஏற்க செய்ததுடன் அவருக்கு திருமந்திர உபதேசமும் செய்தார். ஒருமுறை காஞ்சிபுரம் வந்த திருமழிசையாழ்வார் திருவெக்காதலத்திற்கு வந்த பெருமாளுக்கு பல ஆண்டுகள் சேவை செய்தார். அங்கு ஆசிரமத்தை சுத்தம் செய்யும் மூதாட்டிக்கு அவர் விருப்பப்படி இளமையை திரும்ப வரும்படி செய்தார். இவளது அழகில் மயங்கிய பல்லவ மன்னன் தன் மனைவியாக்கி கொண்டான். காலம் சென்றது. மன்னன் வயதில் முதியவனானான். ஆனால் அவளது மனைவியோ என்றும் இளமையுடன் இருந்தாள். இதனால் கவலைப்பட்ட மன்னன் தனக்கும் இளமை வேண்டும் என விரும்பினான். எனவே ஆழ்வாரின் சீடரான கனிக்கண்ணனிடம் தனக்கும் இளமையாகும் வரம் வேண்டும் என வேண்டினான். எல்லோருக்கும் அந்த வரம் தர முடியாது என கனிக்கண்ணன் கூற கோபமடைந்த மன்னன் அவனை நாடு கடத்த உத்தரவிட்டான். இதையறிந்த ஆழ்வார் சீடனுடன் தானும் வெளியேற முடிவு செய்தார். இந்த பெருமாளிடம் நாங்கள் இல்லாத இடத்தில் உனக்கு வேலை இல்லை, எனவே நீயும் எங்களுடன் வந்துவிடு என்று கூறினார். பெருமாளும் தன் பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு ஆழ்வாருடன் சென்றார். அவர்கள் மூவரும் ஊர் எல்லையை கடந்து ஓர் ஊரில் தங்கினர். நாராயணன் வெளியேறியதும் அவன் மார்பிலே வாசம் செய்யும் திருமகளும் காஞ்சி மாநகரை விட்டு நீங்கினாள். திருவும் இறையும் இல்லாத ஊரை விட்டு அனைத்து தேவர்களும் நீங்கினர். காஞ்சிபுரம் தன் கலையை இழந்தது. மறுநாள் பூஜை செய்ய வந்த அர்ச்சகர் கருவறையில் பெருமாள் இல்லாதது கண்டு வருந்தினார். இந்த தகவல் மன்னனுக்கு போனது. மன்னன் தன் தவற்றை உணர்ந்தான். ஓடோடி வந்து ஆழ்வாரின் காலடியில் வீழ்ந்து பணிந்து தன் பிழையை பொறுக்குமாறு வேண்டினான். ஆழ்வாரும் அவனை மன்னித்து கனிக்கண்ணன் போக்கொழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணார் நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முஞ்சன் பைனாக பாய்ப்படுத்துக் கொள் என்று பாடினார். உடனே பெருமாள் மீண்டும் தன் பைனாக பாயை சுருட்டி கொண்டு திருவக்கா வந்து மீண்டும் படுத்துக் கொண்டார். மற்ற தலங்களில் எல்லாம் பெருமாள் இடமிருந்து வளமாக சயனித்திருக்க திருவெக்காவிலோ வளமிருந்து இடமாக சயனித்திருப்பார். ஆழ்வாரின் சொல் கேட்டு எழுந்து நடந்து மீண்டும் வந்து படுத்ததால் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. பக்தரின் குறையை கேட்டு அவர் சொன்னபடி செய்த பெருமாள் என்பதால் இந்த தலத்தில் சொல்லப்படும் பக்தர்களின் குறைகள் உடனே தீர்கிறது என்கின்றனர். இங்கு ஆழ்வாரை தரிசித்து வேண்டிக் கொள்ள ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிக்காவில் அமைந்துள்ளது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை நூறுபுளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்
6: வழங்கும். வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன்.

0: ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
5: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இசையின் சுவாசமாக இதயங்களோடு கதை பேசி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்றைக்கு பூந்தளிர் நேரத்திற்கு ஒரு குட்டி தம்பி நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. நிற்கிறதே ஒரு அழகான ஸ்டைல், அப்படியே கையெல்லாம் இடுப்பில் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தம்பியோட பேர் என்ன?
1: அஸ்லம்.
0: அஸ்லம், அப்படியே புன்னகையோடு இருக்கீங்களே, அப்படிதானே? இது என்ன அழகாக பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் கையை வச்சுருக்கிறீங்க. பாக்கெட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்களா எனக்கு கொடுக்கறதுக்கு? ஒன்றும் இல்லையா?
1: இல்லை.
0: அப்படியா? நான் கூட எனக்காக சாக்லேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, டாடி, தாத்தா, அத்தை.
0: அவங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா பேர் என்ன?
1: அன்சாரி.
0: அம்மா பேர் என்ன?
1: ரஃபியா.
0: நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: மை ஸ்கூல்ஸ் நேம் இஸ் ஜயான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க அப்படி தானே?
1: ஆமாம்.
0: இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: ரைம்ஸ்.
0: ரைம்ஸ் பாட்டு பாட போகிறீங்க, பாடுங்க.
1: வா.

0: for this little finger on my right. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
1: அற்புதமா எண்கள்லாம் சொன்னீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
0: எங்க அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? சரி, உங்களது ஆசிரியர் பேர் என்ன?
0: மாயா மிஸ்.
1: மாயா மிஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: பிடிக்கும்.
1: சரி, அப்படியே இடுப்புல கையை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றீங்க, அப்படிதான் இருப்பீங்களா எப்பயுமே? துரு துருன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே.
0: ஆமா.
1: சம்மத்து செல்லம், இங்கே குட்டி தம்பியாக இருக்கீங்க, படித்து வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னவாக போகிறீங்க?
0: கலெக்டர்.
1: மாவட்ட ஆட்சியராக போகிறீங்க. உங்களது கனவு நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் குழந்தைகளையும் மறுநாள் காணும் தம்பதியர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திட வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல். நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேர்களுக்காக. இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஐலின் வானவேல். 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவேல். இன்றைய வானவில் குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். காற்றலைகளில் கானம் பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

நேர்களே, ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
1: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கிய வசந்த விடியல்.
5: இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 2 நாட்களாக நல்ல மழை கொடைக்கானல்ல. இப்போது வெளிச்ச கீற்றுகளை வீசி மழை பெய்யாத இடம் இருக்கிறதா என ஆய்வை தொடங்கி இருக்கிறது சூரியன். நாள் நலமாக தொடங்கி இருக்கிறது. இங்கு என்னப்பா இந்த ஊரு, வழக்கமான விடியல், வழக்கமான அதே செயல்கள், ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா வெளிநாடு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சிலர் நினைக்க கூடும். அப்படின்னா வாங்க அர்ஜென்டினாவுக்கு 3.37 கோடி ரூபாய அந்நாட்டு தேசிய கருவூலத்துக்கு செலுத்துங்க, அர்ஜென்டினா குடிமகனாக மாறுங்கன்னு சொல்லி இருக்கிறது அந்நாட்டு அரசு. என்ன ஒண்ணு, அந்த காசு திரும்ப வழங்கப்பட மாட்டாது. என்ன செய்யலாம், நம்ம ஊர்லயே இருக்க வேலையை பார்க்கலாமா? அப்ப தொடங்குங்க. இந்த நாள் சிறக்கட்டும். வாழ்த்துக்களோடு கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை தொடங்குகிறது.

மெல்லிசை ராகங்களின் ஊர்வலமாய் சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் நல்லாசிரியர் மே ஜெயங்கொண்டான் அவர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான்
6: பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ்.

0: ஆனந்த் பனீன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனீன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: சுகமான காலை தந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.
1: நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்கா தான் இருக்கும், இன்னைக்குன்றதா நிஜம், அதை சந்தோஷமா வாழ்வோமேன்றேன்.
0: நான் உங்கள் சமுத்திரகனி பேசுறேன்.
2: சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
0: இளமையான கோடை பண்பலை இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: அச்சமே

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இன்னிசைச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங்

0: நோவது,
1: நோய்
0: அல்லது
1: துன்பம்
0: அல்லது
1: வருத்தம்
0: அல்லது
1: பிணி
0: அல்லது
1: குற்றம்
0: அல்லது
1: அச்சம்.
0: நோவது
1: நோய்.
2: ஏதோ கொஞ்சம் வாழும் போதே தோற்று தோற்று சாவது.

0: இன்னிசைச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மெல்லிசை ராகங்களின் ஊர்வலமாய் சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz. நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் நல்லாசிரியர் மே ஜெயங்கொண்டான் அவர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
7: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
8: என்னமண்ணா விரலில் கட்டு?
9: ஓ, இதுவா? ஒன்றுமில்லை அமைச்சரே, நம்முடைய அரண்மனை நாய் என்னுடைய கையை லேசாக கடித்து விட்டது.
8: அப்படியா? நீங்கள் என்ன செய்தீர்கள் மண்ணா?
9: நான் நாய்க்கு பிஸ்கட் தான் போட்டேன் அமைச்சரே, வேறு ஒன்றுமே செய்யவில்லை.
8: ஏன் மண்ணா கதை விடுகிறீர்கள்? நாய்க்கு பிஸ்கட் போடுகிறேன் என்று ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை எடுத்துக்கொண்டு நாய்க்கு அருகில் சென்று அமர்ந்து அதற்கு பிஸ்கட் துண்டுகளை போடாமல் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும், ஆத்திரம் அடைந்த நாய் பிஸ்கட் துண்டுகளை கவுவதற்கு பதிலாக உங்கள் கையை கவிவிட்டதாக அல்லவா அரண்மனையில் இன்றைய ஃபிளாஷ் நியூஸாக ஓடிக்கொண்டிருக்கிறது.
9: அமைச்சரே, ஏதோ எதுவும் தெரியாதது போல என்னமண்ணா கையில் கட்டு என்று கேட்டீர்கள், பிறகு எப்படி இதையெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அப்படியானால் ஏற்கனவே நடந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அமைச்சரை, நான் கையில் கடிபட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை கிண்டல் செய்து சிரிக்கிறீர்களா? இப்போதே உங்களுக்கு மிளகாய் பொடி தண்டனை கொடுக்கிறேன் பாருங்கள்.
8: என்ன, மிளகாய் பொடி தண்டனையா? ஏன் மண்ணா நீங்கள் வேறு, நான் நீங்கள் நாயிடம் கடிபட்டதை நினைத்தெல்லாம் சிரிக்கவில்லை. அடிக்கடி புன்னகை செய்தால் நம்முடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று என்னுடைய மருத்துவர் சொல்லி இருக்கிறார் மண்ணா, அதனால் தான் சிரித்தேன்.
9: ஓ, அதனால் தான் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதானே பார்த்தேன்.
8: சரி மண்ணா, அடிக்கடி புன்னகை செய்வதனால் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது என்கிறார்களே, அது எப்படி மண்ணா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
9: அவ்வளவுதானே, சொல்லுகிறேன் கேளுங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை கூட உலக புன்னகை தினம், அதை பற்றி நம்முடைய வானொலியில் கூட கேட்டோமே, நினைவிருக்கிறதா? அமைச்சரே, புன்னகை என்பது மனித உணர்வின் வெளிப்பாடு. சிரிப்பு என்பது சிரிப்பவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் தன்னம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் நேர்மறை எண்ணங்களையும் கொடுக்கிறது. மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு புன்னகைதான் அமைச்சரே.
8: உண்மைதான் மன்னா.
9: புன்னகையால் மனிதனின் அழகும் ஆரோக்கியமும் மேம்படும் என்கிறார்கள். அதனால் மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மிகப்பெரிய மருந்தே புன்னகைதான் அமைச்சரே. மிகுதி நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களுக்கும் அதிகமாக சிரிப்பவர்களுக்கும் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவது மிகவும் குறைவு என்கிறார்கள். அதனால்தான் எப்போதும் நகைச்சுவை உணர்வோடு

0: இருக்க வேண்டும் என்கிறார்கள். அல்லது நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களை நம்முடைய நண்பர்களாகவாவது வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள்.
1: ஆமாமண்ணா, அப்போதுதான் அவர்களோடு இருக்கும் நேரத்திலாவது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு சிரிப்போம்.
0: சரியாக சொன்னீர் அமைச்சரே. அதுவும் இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் இரவு உறங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரமாவது திரைப்பட நகைச்சுவை காட்சிகளை பார்த்துவிட்டு பின் உறங்க செல்ல வேண்டும் என்கிறார்கள்.
1: ஓ அப்படியா? அதனால் தான் இப்போதெல்லாம் லாஃபிங் தெரப்பி என்று சிரிப்பதற்கு கூட பயிற்சி வந்து விட்டதோ பண்ணா?
0: ஆமாம் அமைச்சரே, இதுவெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லுகிறார்கள் அமைச்சரே. அதே போல் சிரிப்பு வந்தால் கூட சிரிக்காமல் மனதையும் முகத்தையும் இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இனிமேலாவது அப்படி மனதையும் முகத்தையும் இறுக்கமாக வைத்திருக்காதீர்கள். இன்னும் சொல்ல போனால் புன்னகை செய்வதற்கென்று தனியாக ஒரு காரணம் எதுவும் தேட வேண்டியதில்லை. விளையாடும் குழந்தை, செல்ல பிராணிகள், பூக்கள், மழை, வெயில் அடிக்கும் போது வீசும் குளிர்ந்த காற்று என சிறு சிறு நிகழ்வுகள் கூட மனதை மகிழ்ச்சியாக்கி நம்மை சிரிக்க வைக்கும். சிறு புன்னகையின் போது மனம் அமைதி அடைகிறது. சிரிக்கும் போது முகத்தில் உள்ள வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துகிறது. இதனால் எதிர்மறையான எண்ணங்கள் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். சின்ன சின்ன புன்னகைகள் மூலம் வாழ்வின் மகிழ்ச்சியை உணரலாம்.
1: சிறப்பு, மிகச் சிறப்பு மன்னா. புன்னகையை பற்றிய நல்ல நல்ல செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொன்னீர்கள். மகிழ்ச்சி.
0: என்ன அமைச்சரே, உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைப்பதற்காக மீண்டும் மீண்டும் சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்களா?
1: இல்லை மண்ணா, நாய்க்கு பிஸ்கட் போடுகிறேன் என்று அதற்கு பிஸ்கட் போடாமல் நீங்கள் அதன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் பாருங்கள். அதை பார்த்து வெறி கொண்ட நாய் உங்கள் விரலை கடித்ததல்லவா? அந்த காட்சியை அப்படியே கற்பனையாக நினைத்து பார்த்தேன். சிரிப்பு சிரிப்பாக வருகிறது மண்ணா.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது
3: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
6: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
5: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
7: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
13: நிலைய இயக்குனர்
12: தங்கள் அன்புடன் பகுதி
13: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
12: கொடைக்கானல் 624-101.
13: மின்னஞ்சல் முகவரி
12: kodaifm@gmail.com.
13: கட்சவி இலக்கம்
12: 94-86-28-24-24.
14: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறும் காகித அளவிலேயே நின்றுவிடக் கூடாது. குற்றவாளிகள் 5 நடுங்கும் அளவிற்கு வலுவானதாக இருக்க வேண்டும். கோப்புகளை மட்டும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் போலீசார் களத்தில் இறங்கினால் மட்டுமே பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்கள் நடப்பது குறையும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: அக்டோபர் 6
2: புகைப்படங்களை பார்த்தே அதிசயத்து போன அந்த காலத்தில்
3: திரைப்படத்தை பார்த்தால்
2: அதிசயங்கள் 7 என அறிந்திருப்பார்களோ இல்லையோ?
3: நகரும் உருவங்களை பார்த்து அதிசயித்து போனார்கள்.
2: யார் காரணம்?
3: 1000 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான்.
2: 10 கனவிலும் கற்பனையிலும் வந்து வந்து போன யோசனையாம்.
3: காதுக்கு விருந்தளிக்கும் மோனோகிராஃப் போல
2: கண்களுக்கு விருந்தளிக்க ஒரு கருவி வேண்டும் என்ற ஏக்கம்.
3: உதவியாளர்களுடன் ஓய்வில்லா உழைப்பு.
2: உழைப்பின் முடிவு வெற்றி.
3: 1888 மங்களான திரைப்படம்.
2: 1889 மங்களகரமான சுபம்.
3: 1889
2: தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதலாவது அசையும் திரைப்படத்தை காண்பித்த தினம் இன்று. 1926 1930 வரை
3: சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர்,
2: திருச்செங்கோடு குமாரமங்கலத்தின் ஜமீன்தார்,
3: சென்னை மாகாணத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சர்,
2: கல்வி மற்றும் சட்ட அமைச்சர்,
3: உள்துறை அமைச்சர்,
2: சட்ட மேலவை உறுப்பினர்,
3: இந்தோனேஷியாவிற்கான இந்திய தூதுவர்,
2: மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர்,
3: மகாராஷ்டிர மாநில ஆளுநர்,
2: பன்முகங்களை கொண்டவர்.
3: 1962
2: சுப்பராயன் அவர்களின் நினைவு தினம் என்று.
3: 1927
2: முதலாவது பேசும் படம்
3: தி ஜாஸ் சிங்கர்
2: வெளியான தினம் இன்று.
3: 1987
2: இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் பிஜி குடியரசான நாள் இன்று.
3: 1946
2: வினோத் கண்ணா ஹிந்தி திரைப்பட நடிகரின் பிறந்த தினமும் இன்று.
0: இயற்பெயர் ராமசாமி,
4: இயற்றிய பாடல்களோ ஏராளம்.
0: சென்னை சாந்தோம் உயர்நிலை பள்ளியில்
4: தமிழ் ஆசிரியராக சில காலம்,
0: பின்னர் தமிழக சட்டமன்ற துணை தலைவராக சில ஆண்டுகள்.
4: முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்களால்
0: அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்ட
4: தமிழ் கவிஞர் பாடலாசிரியர் புலமைப்பித்தன் பிறந்த நாள்
0: இன்று.
4: ஆண்டு
0: 1935. மனித குலத்தின் ஒற்றுமை,
4: தன்னலமற்ற

0: சேவை,
1: நேர்மையான நடத்தை,
0: சமூக நீதிக்காக போராடுவது ஆகியவற்றை வலியுறுத்தும்
1: சீக்கியர்களின் குருக்களில் ஏழாவது குருவான
0: குரு ஹர் ராய் மறைந்த நாள் என்று
1: ஆண்டு 1661. இந்திய அரசியல்வாதி,
0: ஐக்கிய ராஜ்யத்திற்கான இந்திய உயர் பேராளர் ஆணையராகவும்
1: இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும்
0: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய
1: வி கே கிருஷ்ணமேனன் நினைவு நாள் இன்று
0: ஆண்டு 1974.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை,
0: பிறந்தது நாகர்கோவிலில்,
1: வளர்ந்தது நடிகையும் அத்தையுமான பத்மினியிடம்.
0: சிறுவயது முதலே நடனம், நடிப்பு என கலைத்துறையில் ஈடுபாடு கொண்ட இவர்
1: 11 வயதில் அறிமுகமானார் ஓர் இரவு திரைப்படத்தில்.
0: பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று பல மொழிகளில் நடித்த
1: இவரின் நகைச்சுவைக்காக மலையாள சினிமாவின் மனோரமா என்று அழைக்கப்பட்ட
0: பத்மஸ்ரீ விருது பெற்ற நடிகை சுகுமாரி பிறந்த நாள்
1: இன்று
0: ஆண்டு
1: 1940. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை. இனி மனதோடு ராகம் நிகழ்ச்சி செய்தி சுருக்கம் தந்து தொடங்கும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஃபின்லாந்தில் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, நம்முடைய வாழ்க்கை தினமும் எழுதப்படும் ஒரு கவிதை. அதில்

0: சிரிப்பும் சின்ன சின்ன நம்பிக்கைகளும் இருந்தால் வாழ்க்கை பாதை மகிழ்ச்சியாய் அமையும் என கூறி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 மனதோட ராகம். இன்றைய மனதோட ராகம் மாம்பழ நகரம் என அழைக்கப்படும் மாவட்டம். மரவள்ளி கிழங்கு உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஊர், ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம். சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடங்கள் அமைந்துள்ள மாவட்டம்தான் சேலம் மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம். அறிமுக நேயர்கள் 24/24/24 மகளிர் 24/24/29 பொதுவான நேயர்கள் 24/24/26 290/333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம். நான் சேலம் மணியனூர்ல இருந்து மகேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மகேந்திரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு.
0: அருமை, அட்டகாசம், அற்புதம், எப்படி இப்படி இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சே வந்தீங்களா?
1: இல்லைங்க, எப்பயுமே நான் இப்படிதான் பேசுவேன். நான் வந்து கோடை பொருமலை நேயர்கள்னால அந்த அப்படியே கேட்டு கேட்டு பழக்கம்
0: பழக்கமாயிருச்சு. சரி, எப்பவுமே வந்துட்டு எங்க மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு பாடல் வரிகள் மட்டும் தான் எழுதணுமா? ஏ, நம்ம பேச்சில் அப்படிலாம் சேர்த்துக்க கூடாதா?
1: சேர்த்தலாங்க.
0: அப்படின்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா உங்கள்ட்ட?
1: கேட்டிருக்காங்க நிறைய பேர். நீங்கள் எப்பயுமே இப்படிதான் பேசுவீங்களா என்னன்னு கேட்டாங்க. அப்புறமேட் இல்லைங்க, நான் வானொலி நேயருக்கும் போது அப்போ தானே உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு வானொலி மூலமா வந்துட்டு நிறைய அடைமொழிகளா பேச கத்துருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம்தான்.
1: அதே மாதிரி மேம், என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன். சேலத்துல எந்த பகுதின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அடையாளம் காட்டுறது வந்து மணியனூர்லன்னு சொல்லி நம்ம கோடை பண்பலில் தான் எனக்கு இது கொடுத்தாங்க. அதனால மணியனூர் மகேந்திரன் எனக்கு அடைமொழி வச்சது கோடை பண்பலி தான்.
0: மணியனூர் மகேந்திரன், சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பைசல் திரைப்படத்துல சாங் வேணுமா? இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எங்க பொண்ணு, எங்க ஒய்ஃப் ரேவதி, எங்க பொண்ணு ரித்திகா, இன்னொரு பொண்ணு பேரு கணிஷ்காங்க, அவங்களுக்கு ஓசரம் டெடிகேட் பண்ணிக்கிறேன்.
0: கேட்டுக்கிட்டே இருக்காங்களா நீங்க பேசுறத?
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேம், கேட்டுட்டு இருக்காங்க. நான் மெத்தையில இருக்கேன். அதே மாதிரி அனைத்து நேயர்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கோங்க மேம்.
0: சரிங்க சரிங்க. ஓ, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வா. சரிங்க, எல்லாருக்காகவும் பாடல் வருது கொடை பண்பலின் 100.5. நன்றிங்க.

நீ கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அட்ட

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: Sunflower oil.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
13: வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு காலேஜு, பள்ளிக்கூடம் எல்லாம் வந்துருச்சு. வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதுக்கு வழி என்ன? அது என்ன? வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதா? ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம், இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம், சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம், மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிஇ படிக்கலாம், பிஎல் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், ஏன்னா தொழில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களில் சில பழக்க வழக்கங்கள் மூலமாக கலாச்சார கடத்தல், பண்பாட்டு நகர்த்தல் நம்மக்கிட்ட இருந்தது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுலேயே சில சரி தவறு இருக்குது. அதில் சில சரி இருக்குது, சில தவறு இருக்குது. அதில் என்னென்னு கேட்டால், சில தவறுகளை சொன்னால் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க.

0: தெர் ஆர் மோர் ப்ராபபிலிட்டிஸ். எதுக்கு தெரியுங்களா? அந்த பரம்பரைக்குள்ளே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் பளிச்சுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சயின்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். கையில் இருக்கிற காசு முழுக்க போட்டு கல்யாணத்து பண்ணிவிட்டு கடங்கார நாயி ஒன்று அப்பா ஆத்தா கஷ்டப்படுறது இல்லை, அந்த பையன் தலையிலேயே பணத்தோட செலவை வச்சு அவனை கடங்காரனாக்கி, இல்லை அந்த பொண்ணு தலையிலேயே கடனை வச்சு அதுக்கு வேண்டியதை அதுவே பார்க்கணும்னு சொல்லி ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் குடும்பத்தை தொடங்குகிறார்கள். அந்த குடும்பத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பல பெண்கள் புருஷனை குறை சொல்கிறாங்க, ஆண்கள் மனைவியை குறை சொல்கிறாங்க. சில பேர் வீட்டு ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா, கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனையே இருக்காது. அதாவது இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, இது ஒரு பெரிய பிரச்சனை. எங்கேந்தோ ஒரு கணவன், எங்கேந்தோ ஒரு மனைவி, அவங்களுக்கு ரெண்டு குழந்தை. இப்போது எங்கேந்தோ ஒரு ஆண், எங்கேந்தோ ஒரு பெண். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே எழுதி வச்சான் சங்க இலக்கியத்தில். செம்மண்ணில் தண்ணி விழுந்தது, மழை பெஞ்சது, அந்த செம்மண் அப்படியே எப்படி இருக்கும், ரத்த கலரில் இருக்கும். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, ஒரு தலைவன் தலைவி உள்ளம் கலந்து விட்டது அப்படிங்கிறான் ஒரு ஆண் பெண். ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், எங்கேருந்தோ ஒரு ஆண் வரான், எங்கேருந்தோ ஒரு பெண் வரான், இவங்க ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சுலபமாக இருக்கா? இல்லை. ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போது நம்ம தாத்தா காலத்தில் நீங்கள் எடுத்துக்குங்க, நம்ம தாத்தானா இப்போ நானே தாத்தா ஆகிட்டேன். என்னுடைய தாத்தா காலத்தில் எடுத்து பார்த்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது. அந்த பாட்டியெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கும், சமையல் பண்ணி சமைச்சு போடும், வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும், வேறு ஒன்றுமே எழுத்துக்கிட்டுலாம் பேசவே முடியாது. அது ஒரு காலத்து வாழ்க்கை முறை. நம்ம அம்மா, நான் சொல்கிறது இப்போ என் வயசில் இருக்கவங்களும் அவங்க அம்மாவை நினச்சி பாருங்க, கொஞ்சம் ஹஸ்பண்டை ஏற்று பேசியிருப்பாங்க, எதிரில் நின்று கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க. இனி வருகிற காலத்தில் ரொம்பவே ஒத்து வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கல்வியாக தானே கற்றுக் கொடுக்கணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:19.
3: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க, அனைவரும் வருக.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1-7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: காற்றலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
8: வணக்கங்கம்மா.
2: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.

0: சேலம் மிட்டாபுதூர் மலர் ராஜா.
1: மிட்டாபுதூர் எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கேங்கம்மா. கொஞ்சோண்டு மழை பெஞ்சது நேற்று.
1: சரிங்க.
0: எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் உங்ககிட்ட பேசினா தீபாவளி பொங்கல் மாதிரிதான் இருக்கு.
1: எல்லா காலங்கள்லயும் பண்டிகை தான்.
0: ஆமாங்கம்மா.
1: ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை உற்சாகப்படுத்திருக்கான பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு நாள் கூட உங்களை வந்து ரெஸ்ட் எடுக்க விடுறதால கேளுங்க, நாங்க கேளுங்க, எங்களை கேட்டுக்கிட்டே நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு
0: கேக்கலன்னு வச்சுக்கீங்க, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது.
1: கேக்கலனா?
0: ஆமா, எங்க வெளியில போறான் உள்ள வரா வீட்டுல பாக்குறாங்க. ஏன் என்னாச்சு? அந்த இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்தது, நேத்து சரி பண்ணிட்டு அதை கூட சேலம் மாவட்டத்துல எடுக்காம இருந்தது கொஞ்சம்.
1: சரிங்க,
0: அதை கூட சரி பண்ணிட்டேன். நேற்று அந்த சாயந்தரம் 5 மணிக்கு பாட்டு கேட்டவொன்னே தான் எனக்கு நல்லா தூங்கணும் ராத்திரி.
1: எப்படி பாருங்க, அதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுல இருந்து நம்மளால வந்து மீளவே முடியாது. எப்பவுமே வந்து அது நமக்கு வந்து கூடையே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உடன்பிறப்பா ஆகி போயிடும் இல்லையா?
0: நல்ல நிகழ்ச்சிங்கும் போது எங்க கூடவே தான் இருக்கு. 25 வருஷமா இருக்கு, 26 வருஷம் ஆச்சு.
1: 27வது வருஷத்துல இருக்கோம்.
0: என்ன பாடல்
1: வேணும் உங்களுக்கு?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் நிகழ்ச்சியில். இன்று காலம் கடந்தும் மனித வாழ்விற்கு வழிகாட்டும் அழியாத ஞான செல்வம் திருக்குறள், அதன் பெருமைகளை எடுத்துச் சொல்லும் வானவில் நிகழ்ச்சியாக குறளின் குரல். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். பண்பலை 100.5 உயிரெழுத்து.
3: உயிரெழுத்து
4: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
2: நேயர்களே, அழகான நம் மனதில்
0: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
0: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
0: நீங்களும் அரங்கேற்றலாம்
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அம்மா
5: அம்மா சும்மா இல்லடா.
0: இதயம்
6: இதயம் இதயம் இழைகிறதே, இது ஒரு புது கவிதை.
0: பாசம்
7: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
0: அன்பு
8: அன்பு மலர்களின் சோலை இது.
0: நட்பு
9: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
0: மழை
10: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
11: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
2: அம்நேர்களின் நம் கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காடப்பாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்களின் தெருவில் தான் பாடல்கள் வலம் பெற காத்திருக்கு. பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் முகமது நாசர் அவர்கள்.
12: கொடைப்பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, உங்கள் செவிகளுக்கு சுரம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேர்களுக்காக. நேர்கள் வரலாம். அறிமுக நேர்கள் 24 24 24 மகளிர் 24 24

0: 9 கோடை பண்பலின் 1.5 பொதுவான நேர்கள் 24 24 26 293 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. இப்ப இணைப்புல யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டத்து இருமலன் எஃப்எம் ரேடியோ பேசுற மேடம்.
0: வெங்கடேஷ்
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க?
1: நான் நல்லா இருக்கும். நைட் இருமலை எல்லாம் சேலம் மாவட்டத்துல மழை நல்லா ஜில்லுன்னு, கொடைக்கால் நோக்கி போய் ஜில்லுன்னு இருக்கு மேடம் இருமலையில.
0: சரிங்க, இருமலை வந்துட்டு இப்ப வந்து சில்லுன்னு இருக்கு.
1: ஆமாங்க மேடம், நான் நைட் ஒரு மணி நேரம் மழை இடி மின்னல் தாக்கோட.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, மழை பெஞ்சாலே ஒரு சந்தோஷம் தானே?
1: ஆமா ஆமாங்க மேடம், மழை பெஞ்சாதான் மழை எல்லாத்துக்குமே இயற்கைக்கு ஆறு மாலை நம்மளுக்கு விவசாயம் மலரும் நாமளும் தண்ணிக்கு கிடைக்கும் குடிக்கிறதுக்கு
0: செடி கொடி
1: கடவுளை பொறுத்த
0: எல்லாமே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். ஆஹா, மழை வந்துருச்சுடா அப்படின்னு இல்லையா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜில்லா பாடத்துல இருந்து செவன் சக்தி சேர்ந்த மேடம். குளிர் சுடர் சல்தம் சுடர் இருந்தால சுப்பிரமணி பண்பல் நேரு நேர் சங்கத்து அனைவருக்காகவும்.
0: சரிங்க சரிங்க, கோடை பண்பலின் 1.5 அனைத்து நேயர்களுக்காகவும் நன்றிங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ரா மெட்டீரியல்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: நேர்களை, தெவிட்டாத கானங்களை காற்றலைகளில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று சேலம் மாவட்ட நேர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க, யார் பேசுறீங்கம்மா?
5: நாங்க சேலம் மாவட்டம் சட்டூர்ல இருந்து ராஜாமணி பேசுறேங்க.
4: ராஜாமணி?
5: ராஜாமணி.
4: சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா மேம்?
4: நல்லா இருக்கும்மா, நீங்க?
5: ரொம்ப நன்றிங்க மேம், நாங்களும் நல்லா இருக்கிறோங்க.
4: சரிங்க, இதான் முதன்முறையா பேசுறீங்களா?
5: இந்த நிகழ்ச்சியில இதாங்க முத, எத்தனை வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்குதான் கிடைச்சி ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குதுங்க.
4: அப்ப இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க?
5: செத்து செந்த மீனுக்கு பேசிருக்கிறோம், அதுக்குதான் அதிகமா வருவோம். அப்புறம் வேற எதுக்கும் கலந்துகிட்டதுல போடுவோம். அந்த 11 நிகழ்ச்சி எல்லாம் போடுவோம், லைனா கிடைக்காது.
4: சரிங்க சரிங்க.
5: எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே நம்ம பண்பலையில பிடிக்குங்க ரொம்ப, அதுவும் காலையில அதுக்கு தக்குமுக்கு தருவா ரொம்ப பிடிக்கும்.
4: சரிங்க, அதாவது நீங்க வந்து செப்பக சிந்தமிழ் நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றிருக்கீங்க, அதுல வந்து ஜெயிச்சிருக்கீங்களா?
5: ஜெயிச்சோம், ஆனா சார் சொன்னாரு பரிசு வருங்க, 3 ஆகி போச்சு, எதுவும் வரல. சரி, நானும் விட்டுட்டோம், சரி அவங்களாம் பார்த்தா கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ட்டு.
4: அப்படியா, சரிங்க. இப்போ அந்த பாடல் வந்து உங்களுக்கு பரிசா வரும், சரிங்களா?
5: சரிங்க.
4: என்ன பாடல் கேட்கலாம்?
5: இட்லி கடையில இருந்து என்ஜாமி வந்தானே, எனக்கு ஒரு பாப்பா இருக்கிறாங்க.
4: சரிங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
5: 10th படிக்கிறாங்க.
4: அவங்க பேர்மா?
5: எங்க வீட்டுக்காரு, வீட்டுக்காரு பேர் செல்வராஜர், தரிநேயரம், ரெண்டு பேருமே தரிநேயரம் பட்டுசேரி.
4: உங்க பாப்பா பேரு சொல்லுங்க.

0: பாப்பா கோபிக்காங்க.
1: கோபிகா, சரிங்க.
0: கோபிகா அவளும் இந்த இளமை பேசிக்கிறதுல பேசிருக்குது பாப்பாவும்.
1: சரிங்க.
0: எங்களுக்கெல்லாம் பண்பலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொழுதுனிக்கு அதே தாங்க ஓடிட்டு இருக்கோம்.
1: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து கேளுங்க. உங்களை கூடவே இருந்து உற்சாகப்படுத்துறதுக்காகவே கோடை பண்பலை 100.5 இருக்குங்க. இப்போ உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:46.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடைப்பண்பலை நூற்புள்ளியில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ரா மெட்டீரியல்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று சேலம் மாவட்ட நேர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
6: ஹலோ,
5: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
6: சேலம் மாவட்டம் ஜலண்டாபுரத்துல மாது. மாது மேடம்.
5: மாரி.
6: மாது. மாது.
5: மாது. எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
6: சிறப்புனா ஒண்ணும் இல்ல மேடம், ஏற்காடு பக்கத்துல இருக்குது.
5: ஏற்காடே உங்களுக்கு ஸ்பெஷல் தானே?
6: ஆமா மேடம், ஆமா மேடம்.
5: ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்றோம்.
6: என்ன மேடம்?
5: ஏழைகளின் ஊட்டின்னு சொல்றோம்.
6: ஆமா மேடம், ஆமா மேடம். அப்புறம் மேட்டூர், மேட்டூர் டேம். அப்புறம் வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் மேடம்.
5: சரிங்க, சரிங்க. இதெல்லாம் தான் அங்கே உள்ள சிறப்பு.
6: ஆமாங்க மேடம்.
5: எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதாங்க அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க
6: மேடம்? இது கொடைக்கானல் தான் ஒரு ஆசையா இருக்குது, வர முடியும் மேடம்.
5: கொடைக்கானல் தான் உங்களை ஈர்த்துருச்சு இல்லையா? சரிங்க, வாங்க. இங்க வாங்க கொடைக்கானலுக்கு.
6: வரலாங்க மேடம், வரலாங்க மேடம். சேலம் மாவட்டத்துல வந்து இப்ப திருச்செங்கோடு கூட உதய விழாவுக்குலாம் வந்துருங்க மேடம். உதய விழா எங்க நடந்தாலும் நான் வந்துருவேன் மேடம்.
5: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: விசுவாச தூண்டு கேட்டிருக்கு மேடம், கண்ணான கண்ணு.
5: கண்ணான கண்ணே. சரி வாங்க.
6: இந்த பேராண்டி, பேராண்டி சாய் கிசுங்க. என் பேத்தி இதன்யாவுக்கு, ரெண்டு பேர்த்துக்காக நான் கேட்குறேன் மேடம்.
5: சரிங்க, எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க கொடைக்கானலுக்கு வாங்க. கோடை பண்பலையிலையும் வந்துட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். சொந்த பந்த நிகழ்ச்சியில வந்து அது வந்து ஒளிபரப்பப்படும். சரிங்களா? நன்றிங்க.

0: கோடை பண்மலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு தடவை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர் உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும்

0: சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவார்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த சேலம் மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே. இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர

நிர்ணய ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் காலமானார். அவருக்கு வயது 86. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வணக்கம் நேயர்களே,

கொடை பண்பலை 100.5 MHz செவ்வாய் வானவில் திருக்குறளின் பெருமை பேசும் குறளின் குரலாக வலம் வந்து கொண்டிருப்பது தாங்கள் அறிந்த செய்திதான். வரும் 31ஆம் தேதி தென்கொரியாவின் டேஜான் அருகில் அமைந்துள்ள ஒசோங் அரங்கில் முதலாம் பன்னாட்டு இந்தியா தமிழ் கொரியா ஆய்வு மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டின் ஒரு பகுதியாக திருவள்ளுவரின் சிலை ஒன்றை திறந்து வைக்க இருக்கிறாங்க. கொரிய தமிழ்ச்சங்க விருதுகள் வழங்குவது முதற்கொண்டு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தல் மற்றும் திருக்குறள் தொடர்பான மாணவர்களுக்கு வகுப்புகளும் நடைபெற இருக்கிறதாம். திருவள்ளுவர் சிலையை விஜி சந்தோஷம் திறந்து வைக்கிறார். இது அவர் உலகளவில் திறந்து வைக்கும் 205வது திருவள்ளுவர் சிலை என்பது கூடுதல் தகவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உலகெங்கும் திருவள்ளுவரும் அவர் ஆக்கி தந்த திருவள்ளுவமும் ஆட்சி செய்து கொண்டிருக்க நாம உங்களிடம் கேட்க இருப்பது ஒரே ஒரு திருக்குறளை சொல்லவா?

0: வாங்க என்பதே. அப்ப வாங்க அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைவரும் 24 24 26 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42 குரலின் குரல். உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செயங்கொண்டான் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்கய்யா? மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நேயர்களை சந்திக்கலாமா? வணக்கம். முதல் நேயர் யாரோ வாங்க.
1: இனிய அன்பான காலை வணக்கம். எங்களின் அன்பு அறிவிப்பாளர் கானல் மேனன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தர் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர்லிருந்து ராஜா வெங்கடேஷ்.
0: ஐயா இருக்கீங்களா? ஜெயகொண்டன் ஐயா.
1: ஐயா குரலின் அழகு பத்தும்போது ஆழ்வினை உடைமை ஐயா. தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த குளிரும். அதாங்க ஐயா, தெய்வத்தின் அருளாலோ அல்லது சூழ்நிலையாலோ ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் ஒருவன் தன் உடல் வருத்தி உழைத்த முயற்சி அதற்கேற்ற பலனை தப்பாமல் வழங்கும். முயற்சி என்றுமே வீண் போவாதுங்க ஐயா. அதே போல் விதைத்தவன் உறையினாலும் விதை உறங்காது. நீ செய்த நன்மை ஒரு நாள் மரமாகி நிழல் தரும். முயற்சி மட்டும் என்றும் கைவிடக்கூடாது. விதி நமக்கு உதவ முடியாமல் போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். கருத்தை
2: ரொம்ப அழகான குறை. தெய்வத்தான் ஆகாது எனினும் நம்ம உடல் மருந்து உழைத்தால் அதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஆழ்வினை உடைய அதிகாரத்துல 9வது குறளை எடுத்து சொல்லுங்க. பாப்பையா ஐயா அவருடைய உரையை சேர்த்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கயா முயற்சி உடையா புகழ்ச்சி அடையா.
0: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம். கானல் மேனன் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் மட்டும் பேரும்பட்டியிலிருந்து கஸ்தூரிமை. குரலின் 100 இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தது. அதாவது பேருக்கு நல்ல வார்த்தைகள் இருக்க நமது நாம் தீய வார்த்தைகளை பேசுவது சாப்பிடுவதற்கு பழம் இருக்கு காயை சாப்பிடுவதற்கு அர்த்தமாகும். நீங்க நல்லா கொஞ்சம்
1: இனிய வைப்பு அதிகாரம் 10 நிறைவு பிறப்பேன்.
3: ஆமா,
1: இனிய சொற்களை தான் வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் பேசணும். கடும் சொற்கள் பேசினதால எந்த பயனுமே இல்லை. அதனால யாருமே தனியை விடுத்து காய் உண்பதில்லை. அது போல வன்சொல்லை தவிர்த்துட்டு இன்சொல் பேசணுங்கிறாரு. ரொம்ப அழகுங்கயா. வாழ்க்கையில இணைய சொற்கள் நாளும் பேசினால் எந்த விதமான தொந்தரவும் யாருக்கும் இல்லை.
0: வணக்கம். இணைப்பில் யாரோ? இது கோடை பண்பலை 100.5 MHz வானவில் குரலின் குரல். வணக்கம்.
4: வணக்கம் சார். மகாராஷ்டிரா மும்பைல இருந்து நடராஜன் பேசுறேன் சார்.
1: நடராஜன் ஐயா சொல்லுங்க
4: சார். குரல் என்ன? குரல் என்ன வந்து 336 நெருநல் உலர் உலர் நொறுவன் இன்றில்லே என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு. நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னாக்கா, இது எப்படி பெருமையாகும்னாக்கா, இவ்வுலகத்தின் பார்வையில் யாரும் உயர்ந்தவர் இல்லை, உயர்ந்தவர் அல்ல, தீயவரும் அல்ல. ஒரு ஒருவர் வந்து எவ்வளவு நற்காரியங்கள் செய்தாலும் அவருக்கு இறப்பு வராது என்று அர்த்தமாகாது. எல்லோருக்கும் இறப்பு நிச்சயம். அதாவது வந்து நிலையான வாழ்வு இல்லை என்பதை எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நடுவு நிலைமையுடன் பேணுகிறது இந்த உலகம். அதனால்தான் இந்த இந்த நடுவு நிலைமையால் தான் தான் கொண்ட அறத்திலிருந்து சிறிதும் விலகாததனால் இந்த உலகத்துக்கு அந்த பெருமை சொந்தம்னு புரிஞ்சுக்கிட்டா ஐயா.
1: ரொம்ப அழகா சொல்லுங்க நடராஜ் ஐயா. நல்ல அதிகாரம் 34 நிலையாமையில வரக்கூடிய 6வது குறை. வாழ்க்கையே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடாங்கிற மாதிரி. நேற்று நல்லாதான் இருந்தாரு பேசிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு இல்ல பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவு இந்த உலகம் பெருமை உடைத்து என்று நிலையாமை தத்துவத்தை வள்ளுவன் வலியுறுத்துகிற குறை. நெருநல்னா நேற்று நிறுத்தம், நெருநல் உலங்குவதும் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகம்

0: நிலையாமையை அறிந்து வாழும் போதே நிலைத்த புகழக்கூடியவராக நம்ம வாழ வேண்டும்ங்கிறத இந்த குரல் வலியுறுத்தியா மகிழ்ச்சியா.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: ஏழாம் தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பந்தலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: நேரம் 9:14, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செயங்கொண்டான் அவர்கள். அடுத்த நேரம் இப்போது அவர் சந்திக்கவிருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பையப்பமலை நரியா கணேசன் சினிமா ஆபரேட்டர். காலை பொழுதே வருக வருக, தண்ணித்தமிழே வருக வருக, அறிவித்து விருந்தாகும் திருக்குறளே வருக வருக. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், கனல் திரிக்கும் வசனத்துடன் வான அலைகளில் வளம் வரும் தாளன் மேனன் அவர்களுக்கும் காலை வணக்கம். ஐயா நலமா சொல்லுவீர்களா?
3: ஐயா வணக்கம், சொல்லுங்க. மகிழ்ச்சி
2: மிக்க மகிழ்ச்சியா. 102 காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாணத்தின் வானப்பெரியது. ஒரு தக்க காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரிதாகும். ஐயா விளக்கம் சொல்லுங்க.
3: ரொம்ப அழகா சொல்லுங்க. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று செய்த நன்றி அறியணும். அந்த அதிகாரத்துல வந்து நீங்க ஒரு குரலை தேர்ந்தெடுத்து நம்ம செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் செய்யப்பட்ட காலத்தை நோக்குகிற பொழுது அது உலகத்தை விட பெரிதா இருக்குன்னா, தேர்வறையில பேணாத்திருக்கிறது சிறிய உதவியா இருக்கும், ஆனால் அது தேர்வு மதித்துக் கொண்டிருக்கிற பேனா கிடைக்கும் போது அது உலகத்தை விட பெருசா தெரியும். அது போன்ற ரொம்ப அற்புதமான 10 குரல் அதை இருக்கும். என்னன்றி கொன்றாருக்கு உயிர்ந்தான் உயிரிழை செய்யின்றி கொன்ற மகருக்கும் அந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் நிறைவு செய்தார். அதனால எப்போதும் ஒருவர் செய்த நன்றியும் உதவியும் நினைத்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சிங்க ஐயா.
1: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார். காணதி மேனன் சாருக்கு வணக்கம். விருந்தினராக வந்திருக்க சாருக்கு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு வித்யாபேட்டை சார்.

0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் சார். திருக்குறள் வந்து 411 சார், அதிகாரம் 42. செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் செல். அதாவது சார், செல்வத்திலே எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கிட்டா 16 செல்வம் இருக்கு. அதுல கல்வி செல்வம் தான் மிக சிறந்த செல்வம் சார். அந்த கல்விய நாம எல்லாம் கத்துக்கிறப்போ முதல்ல அந்த கல்வியை மனசுக்குள்ள வச்சு பதிய வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கவனத்துல கொண்டு போய் மூளையில செலுத்தணும் சார். அப்பதே நமக்குள்ள அந்த கல்வி தங்கி நிற்கும் சார். இதுவே என்னுடைய கருத்து சார். உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். நன்றி.
0: வித்யாமா, ரொம்ப அழகா சொல்லுங்க. கல்வி கல்வர் நாட்டு வர தனியா பதிவிட்டாரு. நீங்க சொன்னது செவிச்செல்வம், அதாவது காதுகளால் கேட்டு அறிவது. கேள்வி செல்வம் நம்ம பத்தியில நாயும் கேட்டது வள்ளுவர் சொல்லுவாரு. செல்வத்தின் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் கலைன்னு கூறிய செல்வத்தை கேள்விகளால் கேட்கப்படாத செவின்னு அறிவார்ந்த சான்றோர் பேசுவதை கேட்டறிந்து கொள்ளக்கூடிய கேள்வி ஞானத்தை பற்றி உயர்த்தி சொல்லக்கூடிய அதிகாரம் 42 கேள்வியினுடைய முதல் சிறப்பால் கடைசிமா.
2: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பருக்கு வணக்கம். யாருங்க? வணக்கங்க.
3: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம். கண்தான மனித நேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
4: சுப்பிரமணியன் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும். நலமே விளைக. நல்லா இருக்கீங்களா?
3: உங்கள்கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
4: மகிழ்ச்சிங்கய்யா.
3: நான் சொல்லிடுறேன் குரல். பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து 441 குரல். அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தெரிந்து கொழல். அதாவது நெறியறிந்த முதிர்ந்த அறிவை உடைய பெரியவர்களது நட்பை தகுதியறிந்து தேர்ந்து தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த குரலோட விளக்கம். நீங்க இதனை இன்னும் விரிவா விளக்கமா சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.
0: 45 அதிகாரம் பெரியவர்களை உண்மையாக வைத்துக் கொண்டால் வெற்றி பெறலாம்ங்கிற பெரியாரை துணை கொண்ட அதிகாரத்தினுடைய முதல் குரல். அறநறிந்து சிறந்த அறிவுடையவருடைய நட்பை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கு உற்றத்தினராக இருக்கும்னு தொடங்கி 10 குரல் பேசுகிறார். அதிகாரம் 91 பாத்தீங்கன்னா பெரியாரை பிழையாண்டு பேசுகிறார். 45 பெரியாரை துணை குரல், 91 பெரியாரை பிழையாடு. அதனால அறிவறிந்த அகவையில மூத்த அனுபவமிக்க சான்றோர்களாக இருக்கிற பெரியவர்களை துணையாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் வேறு எந்த துணையும் தேவையில்லை என்பதை அழுத்தமாக வள்ளுவன் பதிவித்திருக்கிறார். நமக்கினையா.
2: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம். பாடங்களின் சந்திப்போம். சிறப்பு விருந்தன் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கம் கூறுவது தேனி மாவட்டம் சின்னமணி சசிகலாயா. அதிகாரம் வந்து 89 பால், குரல் எண் 881 உட்பகைப்பால். நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதாவது நிழலும் நீரும் முதல்ல வந்து இன்னியா இருக்கும், பின்னாடி வந்து துன்பம் தருவதாக இருக்கும். உதாரணமா சொல்லி பார்க்கும் போல நிழலித்த நிழல்ல வந்து யாருமே தங்கிறதுக்கு புரியப்படுவாங்க. ஆனா குறிப்பா இரவுல வந்து புளிய மரத்தில் தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல இரவுல வந்து வேப்ப மரத்தில் தங்கலான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் மாறுபட்டு இருக்குது. காரணம் வந்து இரவுல வந்து புளிய மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும், இலை வந்து அமிலத்தன்மை வெளிவிடும். அதனால லேசான மயக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நிழல்ல தங்கின இரவு நேரத்துல. ஆனா வேப்ப மரம் அப்படி இல்லை, அது ஒரு மருத்துவ குணம் இருந்த மரம், கிருமி நாசினியும் கூட. இரவு நேரத்துல வேப்ப மரத்தை அடி தங்கினா தூய்மையான காற்றை வந்து நம்ம சுவாசிக்க முடியும், பூச்சியும் கொசும் அண்டாது. இது மரத்தினுடைய பண்பு, நிழலுடைய மரத்தினுடைய பண்பு. ஆனா ரெண்டாவது சொல்லியிருக்காரு உறவு சொல்லியிருக்காரு. அது போல உறவுன்னு சொல்லி பார்க்கும் நெருங்கிய உறவு வந்து சொந்த பழக்கத்துல இனிமையா பேசினாலும் கூட பெயர்ல துன்பம் தந்தா அது வந்து ரொம்ப பெரிய துன்பத்தை விளைவிக்கும். அதாவது உதட்டில வந்து புன்னகையும் செயலியில வந்து வஞ்சகம் இருந்தா யாரத்தாப்ப நம்புவது? கூட இருந்தே குழி வடிப்பாங்க. காற்று மாசு அடைந்த கூட வந்து உணர முடியும். ஆனா நெருங்கிய உறவினர்கள் வந்து கூட இருந்தே நமக்கு துன்பம் தரும் போல அதை தாங்கவே.

0: ஐயா ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: மகிழ்ச்சி. அதிகாரம் 89 அதிகாரத்துடைய முதல் குறை நல்லா விரிவா சொல்லு. நிழலும் நீரும் நிறைய பயனுடையதுதான், ஆனா சில நேரங்கள் அதுவும் நோய் தந்தால் அது தீமையதான். அது போல சுற்றச்சார்கள் உறவுகள் எல்லாம் வேணும்தான், ஆனா அவர்கள் துன்பங்களை செய்தார். அதாவது வெளிவேடம் போட்டு உள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி நடந்துட்டாங்க, ஆனா உத்தரவு அது இருந்தாங்கன்னா அவர்களும் தீயவர்கள் தான். நிழலும் நீரும் பயனுள்ளது, எப்படி பயனற்ற நோய் பெறுகிற சூழல் இங்கே முடியுமோ அது மாதிரி சுற்றச்சாரும் பயனுடையவராக இருக்காங்க, உத்தகையாகவும் இருக்கக்கூடிய சூழல் வரும். அப்படி துன்பங்களை செய்தால் அவர்கள் தீயவர் அப்படிங்கிற குறை. நிழல் நீரும் இன்னாத இன்னாத நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் ரொம்ப அழகாக விளக்கம் பண்ணுங்கன்னா மகிழ்ச்சி. அதனால பவித்திரம் தெரிவன்னு வந்து ஒரு பாடுவாரு, யாரு பகைவன் திருப்பி வாழ்றது என்ன, ஆனா பகைவன் யாருமே தெரியாம உறவை போல சுத்தத்தை போல நட்டை போல இருந்து முன்னுக்குள்ள பகையா இருக்கிறவன் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் வலியுறுத்தி பேசுகிறார். அது பதிவிக்கலாம்.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ராமட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க, அனைவரும் வருகை.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உங்கள் சப்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனி

0: வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். அடுத்த நேரம் இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம், நேப்பில் யாருங்க?
3: ஐயாவுக்கும் காணல்மை ஐயாவிற்கும் இனிமையான காலை வணக்கங்கள்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: ஐயா, கடல் வாழ்த்து குரலின் 1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. ஐயா குரலுக்கான விளக்கம், ஐயா எழுத்துக்கள் அனைத்தும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டுள்ளன ஐயா. அதுபோல் உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன. இதற்கு சிறப்பான வரக்கீங்க. நன்றி, வணக்கம்.

0: கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல்.
1: நேரம் 9:32 கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நேர்களே, நாம் ஒரு தொலைபேசி எண்கள் அறிவிச்சிருந்தோம் இல்லைங்களா, 24 24 24 26 29 அப்படின்ற எண்கள்லாம் கொஞ்சம் தற்போது இணைப்பை ஏற்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் வழக்கம் போல் செல்ஃபோன் எண்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 94 870 774 48 9487077448 அப்படின்ற எண் இருக்கிறது. மற்றொரு எண் 96 55 20 24 29 9655202429 அப்படின்ற எண்கள் இருக்கின்றன. இந்த எண்களில் வாங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்களா, ஐயா சந்திக்க இருக்கிறாரா பார்த்தரலாம். வணக்கம்
2: கானல் மேனன் ஐயா அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம்.
1: சொல்றது யாருங்க?
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கய்யா. சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு காலை வணக்கம் ஐயா.
3: ஐயா இனிய காலை வணக்கம் ஐயா.
2: அதிகாரம் பாத்தீங்கன்னா 63 இடுக்கன் அழியாமை, குரல் எண் 623. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது ஐயன் விளக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னா, துன்பத்தையே துன்பத்துக்குள்ளாக்கிடுவர், துன்பத்தை கண்டு கலங்காத மனம் உடையவர் அப்படிங்கிறங்க ஐயா. துன்பம் வந்தபோது அதற்காக கலங்கி நிற்காம அந்த துன்பத்தை வந்து வென்றெடுப்பவனே மனிதன் அப்படின்னு சொல்றாங்க ஐயா.
3: மிக்க மகிழ்ச்சி. அதிகாரம் 63 இடுக்கன் அழியாமை, அதுல வரக்கூடிய மூன்றாவது குறள், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தை கண்டு யார் துன்பப்படாதவனாக இருக்கிறானோ அவன் துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கக்கூடியவன். மனம் தளராமல் இடுக்கண் அழியாமை துன்பத்தை கடந்து வாழக்கூடிய வாழ்வியல் முறையை வள்ளுவன் நேர்நிலையோடு சிந்தித்து அழுத்தமாக சொல்லுகிற குறள். மகிழ்ச்சி நண்பரே.
1: இணைப்பில் யாருங்க? வாங்க வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில் குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். நல்ல நல்ல திருக்குறள்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முத்தான நேயராக ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம், அதையும் ஐயாவிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அவர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நண்பர் ஒருவரை முத்தான நேயராக அறிவிப்பார். அவங்க ஒருவேளை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படலாம். அங்கே வந்து ஒரு மணி நேரம் சிறப்பாக நம்மோடு இணைந்து செயலாற்றலாம், பங்களிக்கலாம். ஒரு மணி நேரம் பாடல்களை நாம் அவருக்காக வழங்க இருக்கிறோம், அதுவும் அவர் விரும்பிய பாடல்களை தர இருக்கிறோம். அதனால் நல்ல நல்ல திருக்குறளை சொல்ல வாங்க. கொஞ்சம் இணைப்பு முன்ன பின்ன தான் இருக்குது அப்படின்றது இந்த நேரத்தில் அறிவித்துக்கொள்கிறோம். 94 87 07 74 48 94 870 774 48 அப்படின்ற எண் உங்களிடம் தந்திருக்கிறோம். அதே போல் 96 55 20 24 29 96 55 20 20

0: 4:29 அப்படின்ற எண்ணும் இருக்கிறது. இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு வாங்க. கொடை பண்பலையின் வானவெல்லுக்கு குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது இன்றைய வானவில். ஒரே ஒரு திருக்குறளை சொல்ல வாங்க. இப்போது இணைப்பில் யாரோ வந்துட்டாங்க. அப்பா எவ்வளோ பேச வேண்டியிருக்கு பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: அருப்புக்கோட்டை மல்லிகா, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து. வணக்கம். வணக்கம் ஐயா.
2: இனிய வணக்கமா. உங்க பேருமா?
1: மல்லிகா பேசுறேங்க ஐயா.
2: சொல்லுங்கம்மா, என்ன குரல்மா?
0: வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்க. சொல்லுங்க.
1: அதிகாரம் 7 குரல் 64 அமிழ்தினம் அற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய குள் தம் குழந்தைகளின் சிறு தல் கைகளால் பிசைந்த உணவானது பெற்றோர்க்கு அமுதை விட மிக இனிமை தருவதாகும். சின்ன சின்ன குழந்தைங்க கையை விட்டு உலத்தி கொடுக்குற உணவை சாப்பிட்றதுக்கு பெற்றோர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஐயா.
2: மிக அழகா சொன்னீங்க மல்லிகா சகோதரி. அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். ஏற்கனவே அதிகாரம் 2 வான் சிறப்புல திருவள்ளுவர் வானத்து மழையை அமிழ்தம்னு சொல்லுவாரு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. இப்ப என்ன சொல்றாரு? அதிகாரம் 7 குழந்தை செல்வம் மக்கட்பேரில அந்த அமிழ்தத்தை விட இனியது தங்களுடைய பிள்ளைகள் சிறுகை அளாவிய கூழ் என்று அமிழ்தத்தை விட உயர்ந்ததென உயர்த்தி சொல்லுகிறார். ரொம்ப அழகான குரல். குழந்தை செல்வத்தை உயர்த்தி பேசுகிற அதிகாரம். மகிழ்ச்சி.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: சேலம் வேம்பளிதாளத்துல இருந்து தண்டபாணி பேசுறேன் ஐயா.
2: சொல்லுங்க சேலம் தண்டபாணி ஐயா, சொல்லுங்க.
3: அதாவது குரல் வந்து கயமை. அதாவது 1108 அதிகாரத்துல கயமைங்கிறது 1071 குரல். மக்களே மக்களே போல்வார் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங் கண்டது இல் அப்படிங்கிறாரு. அதுக்கு விளக்கணும்னா தோற்றத்தால் மனிதரை போலவே இருக்கின்றனர் கயவர்கள். குணத்தால் மாறுபட்ட தோற்றத்தில் ஒத்து போகிற கயவரை போல ஒப்புடையவர்கள் வேறு யாரும் யாம் கண்டதில்லை. அந்த வள்ளுவர் காலத்துல அவர் பார்த்ததில்லை ஐயா. ஆனா இன்றைய காலகட்டத்துல இது போன்ற மனிதர்கள் நாம் நிறைய பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இந்த இத்தனை குரல்ல ஏதோ ஒரு குரல் நம்ம நம்ம எடுத்து அதை வழி அதன் வழி வாழ்ந்தாலே போதுங்க. அந்த திருக்குறள் அத்தனை குரலுக்கு நமக்கு விடை கிடைச்சிருங்க.
2: மகிழ்ச்சி. சேலம் தண்டாபணி தண்டபாணி ஐயா, பொருட்பாளோட நிறைவு அதிகாரம் 108 கயமை. அதுல முதல் குரல் சொன்னீங்க, மக்களே போல்வர் கயவர். கயவர்னா கீழ் மக்கள். கீழ் மக்களுக்கும் நல்லவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதே கண்ணு மூக்கு காது உறுப்பு ஒத்துதான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இடையே இருக்கிற வேறுபாடை கண்டுபிடிப்பது எப்படி என்று வியந்து பேசுவதை போல வள்ளுவன் பேசுறான். மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டது இல் என்று உவமை அணியில மிக அழகாக சொன்ன குரல் இந்த குரல். அதிகாரம் 108 முதல் குரல். மகிழ்ச்சிங்க ஐயா.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ்

0: நேரம் 9:41. கூடை பண்பலையின் வானவில் இது. இன்றைய வானவில் குரலின் குரலாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பருக்கு வணக்கம். யாரோ?
1: வணக்கம். பள்ளியிலிருந்து கருணாநிதி. மேனன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் இனிய காலை வணக்கம். குரல் எண் 71. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வல புன்கண்ணி பூசல் தரும். ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. நமக்கு அன்பானவர்கள் துன்பப்படும் போது நம் கண்ணில் இருந்து வரும் சிறு கண்ணீர் துளியே அந்த அன்பை வழிகாட்டி விடும் அப்படின்னு சொல்றாங்க.
2: மகிழ்ச்சிங்கய்யா, அன்பு இருந்தா வாழ்க்கையில எல்லா உயிரும் மகிழ்வுற்று இருக்கலாம். அதனால அன்பை பூட்டுவதற்கு பூட்டு இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆனந்த கண்ணீர் வழியாக அது வெளிப்பட்டுங்கிறாரு. அன்புடைமை அதிகாரத்துல முதல் குரல், அழகான குரல். மகிழ்ச்சிங்கய்யா,
0: இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா. சிறப்பு விருந்தன ஐயாவுக்கும் வணக்கம்.
2: இனிய வணக்கம்மா.
3: நான் தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து சர்ணிலா அன்வரலி பேசுறீங்க ஐயா.
2: பேருமா?
3: சர்ணிலாங்க ஐயா.
2: மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா.
3: அதிகாரம் கண்ணோட்டம், குரல் எண் 571. கண்ணோட்டம் எண்ணம் களிப்பெரும் காரிகை, உண்மையான் உண்டு இவ்வுலகு. அன்பால் இரக்கம் கொள்ளுகின்ற கண்ணோட்டம் என்று சொல்லப்படும் மிகச்சிறப்பு வாய்ந்த அழகு எண்ணும் தன்மை நின்று நிலவுவதால்தான் இந்த உலகமாகவது அழியாமல் நின்று நிலை பெற்று வருகிறது. ஐயா, உங்களோட நேரான சிறப்பான கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
2: அதிகாரம் 58, கண்ணோட்டம். இரக்க உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் தான். அதான் கண்ணோட்டம் எனும் கழிவிடும் காரிகை, உண்மையான உண்டு இவ்வுலகு. இறக்கோன்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அழகு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கிறதுன்னு வள்ளுவர் தொடங்கி, பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறாரு. அதனால இறக்க உணர்வு என்பது கண்ணுக்கு அழகு, அது உயிர்களை உயிர்ப்பதற்கான ஒரு உண்மைதான். மகிழ்ச்சி.

0: கோடை பண்பலையின் வானவில் இது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: அன்பான சார், மேனன் சார் அவர்களுக்கும், அன்பு சிறப்பு அழைப்பாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் நீங்க காலை வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்புக்கு நான் சொன்னேன் சார். ஐயா,
2: யார் ஐயா?
1: மதுரை ஜவஹர்புரம், உங்கள் மதுரை ஜவஹர்புரம் அன்பு உரையாடுங்கய்யா. எங்க இருக்கீங்க?
2: வணக்கம், சொல்லுங்க.
1: இந்த நீட்டார் பெருமையில மூன்றாவது அதிகாரத்துல ரத்தின சுருக்கமா ஒரு குரலுடைய கருத்தை சொல்லிட்டு அந்த குரல் பதிவு பண்ணிருக்கீங்கய்யா. ஐயா
2: வணக்கம். நீட்டார் பெருமை சொல்லுங்க ஐயா.
1: நீட்டார் பெருமையில ரத்தின சுருக்கமா ஒரு குரல்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, திரும்பதே சொல்லுங்க.
1: அது புத்தர் மடாலயத்துல புத்தருடைய இரு சீடர்கள் தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப இந்த இருநாள்தான் என்னோட புத்தர் மடமே என்னாலதான் நிறைவு பதிவு, என்னுடைய உழைப்பாளர் தான் அவர் சொல்றாரு. இன்னொரு சீடர் வாக்குவாதம் பண்ணி என்னாலதான் இந்த புத்தர் மடாலயமே செயல்படுங்க. அப்ப இது நன்றி கவனிக்கிறாரு புத்தர். இருபாலுமே வர சொல்றாரு, தன்னுடைய சக சீடர்கள் ஒருவர் அழைத்து அவரிடம் ஒரு வாளியை கொடுங்கள், தண்ணீர் நிறப்பட்டம் சொல்லி இருபாலும் ஒரு வாளியை கொடுக்கிறாரு அது புத்தர். அதன்படி அவருக்கு நிறைய தண்ணி நிறைய வாளியை நிரப்பி புத்தரிடம் கொண்டுட்டு வருகிறார்கள். இதுல

0: இந்த எத்தனை யாராரு எத்தனை கப்பு ஊத்தினதுல பெருசுனது இருவருமே இருபாலருமே அந்த தண்ணிய வடைய வாரியை நிறுத்தி இருக்குங்க. இது வந்து யாரும் பெருமை பாராட்டுக்கிற விஷயம் கிடையாது. ஆனா இருபாலருமே சேர்ந்துதான் செய்யறீங்க. அதுதான் அதன் போல இந்த புத்தர் மடையாளயமே எல்லாருனாலதான் நல்லபடியா செயல்படுதுங்கிறத புத்தர் வந்து சுத்தி காமிச்சுறாருங்க. அதெல்லாம் சொல்றாரு 23ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அறவழி நின்று வழங்கிடும் மறைமொழியே நிறைமொழி மாந்தரின் பெருமையை காட்டிவிடும் என்று அழகாக கோடிட்டு காட்டுறாங்கய்யா.
1: மகிழ்ச்சிங்கய்யா. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த மொழிகளை பேசக்கூடிய அறம் சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கூறிய மறைமொழிகளே அதை காண்பித்து விடும்னு நீத்தார் பெருமையில சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி.
2: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: கொடை பண்பலையின் வானவில் இது இன்று குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். அன்பு தம்பிக்கும் மதிப்பிற்குரிய நல்லாசிரியர் தொல்லின் செல்வர் திரு செயங்கொண்டான் தம்பி அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொண்டோடு புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேம்மா, வணக்கம், சொல்லுங்க.
6: அதாவது 5வது அதிகாரம் 43வது குரல், இல்வாழ்க்கை. இல்லறம் நல்லா இருந்தா அதை காட்டி ஒரு சிறப்பு வேற ஒன்றும் இல்லை. அதற்கான அற்புதமான குரல். தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் நின்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதாவது மூதாதையர் தெய்வம் விருந்தினர் குடும்பத்தார் தான் என 5 முறை

0: வரிசைப்படி காப்பது இல்லறத்தார் நெறின்னு சொல்றாங்க நம்ம ஐயன் அவர்கள். அதாவது மூதாதையர், நம்மளுடைய மூதாதையர் நமக்கு கண்ணால பார்த்த வழிகாட்டி செய்வோம், அடுத்தது செய்வோம், அவனின்ற அனுபவம் அசையாது. நம்ம கடவுள அனுக்கிறமும் நம்ம வேண்டிட்டு இருக்கணும். அதற்காக விருந்தினர், அதாவது இந்த விருந்தோம்பல்ங்கிறது விருந்தினரை வரவேற்புங்கிறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு, அதை நம்ம சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதற்காட்டி குடும்பத்தார், நம்ம குடும்பத்துல எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும், அதைத்தான் இந்த குடும்பத்தார்னு சொல்லியிருக்காரு தான் நம்ம. இந்த ஐந்தையுமே நம்ம அற்புதமா கடைபிடிச்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பா அமையும், அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி தான் ஓங்கும்னு நம்ம ஐயன் அவர்கள் மிக அழகா அற்புதமா சொல்லியிருக்காங்க. தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கப்பா.
1: மிக மகிழ்ச்சிமா, கோணாபட்டில இருந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இல்வாழ்க்கை அதிகாரத்துல மூணாவது குறள், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலையு ஐந்த வருஷப்படுத்துறாரு வள்ளுவர். தென்புலத்தார்னா முன்னோர்கள், அப்புறம் தெய்வ வழிபாடு, சுற்றத்தார்கள், அப்புறம் நட்பு உறவு, அப்புறம் தான் என்று முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி முன்னோர்களை அதுல முதன்மைப்படுத்துகிறார். ரொம்ப அழகான குரல், நல்ல பொருள், மகிழ்ச்சிமா.
2: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கங்க.
3: கானல் மேனன் ஐயாவுக்கும் சிறப்பு வந்தனர் தேங்கொண்டான் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம்.
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து குரல் சொல்ல வந்தேன் ஐயா.
1: தங்கவேலு ஐயா சொல்லுங்க.
3: அதிகாரம் 67ங்க ஐயா. வினை சிற்பம் குரல் 661 ஐயா. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றவையெல்லாம் பிற அப்படி என்று ஐயன் கூறியிருக்கிறார். அதற்கு விளக்கம் ஐயா, செயலை செய்வதற்கு கேற்ற உறுதி என்பது அதை செய்பவனுக்கு உள்ள மன உறுதியாகும். அதை தவிர மற்றவையெல்லாம் அவ்வளவு சிறந்தவனாக நீங்கள் தெளிவாக கூறுங்கள் ஐயா, கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஐயா மகிழ்ச்சிங்கய்யா. அதிகாரம் 67

0: திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளில் அவர் மொழிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நண்பர் ஒருவர் காத்திருக்கிறார், யார் அவரோ? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன். அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். ஐயா, நான் சொல்ல வந்த திருக்குறள், கட்டிலன் ஆயினும் கேட்க அக்தோர்வர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது அது கேள்வி 414 திருக்குறள் இது. அதாவது ஒருவர் கற்கவில்லை என்றாலும், கற்க நூல்களை கற்க முடியவில்லை என்றாலும் கேட்க, அது ஒருவருக்கு தளர்ந்த மற்றும் துன்ப காலத்தில் ஊன்றுகோல் போல் துணையாயிருக்கும். எனக்கு வயது அகவை இப்பொழுது 67. இடையில் பார்வை திறன் குறைந்ததால் நான் பல நூல்களை கற்க முடியாததால் வானொலி போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டு இப்பொழுது நான் முதுகலை பட்டம் அளவிற்கு நான் வழங்கப்படாத முதுகலை பட்டம் வழங்கப்பட அளவிற்கு தனிப்பயிற்சியாளராக இருப்பதற்கு கேள்வி செல்வம் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அது இந்த திருக்குறள் எனக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது. ஐயா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்.
2: கற்றினால் ஆயினும் கேட்க, அந்த மூன்று சீரே போதும். அந்த முழுமையான குரலும் ரொம்ப அழகான குரல். ஏற்கனவே இன்னைக்கு கேள்வி அதிகாரத்துல முதல் குரல் செல்வத்துள் செல்வம் செடி செல்வம்னு சொன்னாங்க. நீங்க அதுல 4வது குரலை அழகா கையாண்டிருக்கீங்க. கற்களைனாலும் பரவாயில்ல, கேட்கணும். அந்த கேள்வி ஒருவருக்கு தளர்ச்சி உண்டான பொழுது ஊன்றுகோலை போல இருந்து உதவி செய்யும் என்பதை வலியுறுத்தி வள்ளுவன் சொன்ன அழகான குரல். நீங்களும் வாய்ப்பை இழந்த பொழுதும் கேள்வி ஞானத்தால உயர்ந்திருக்கிறேன் என்ற உங்களுடைய சிந்தனையை சொன்னது போற்றுதலுக்குரியது. கற்றிலனாயும் கேட்க மகிழ்ச்சி.
0: ஐயா, முத்தான நேர அறிவிச்சிடலாம், ஏன்னா ஒரு நிமிடம் இருக்கிறது.
2: மகிழ்ச்சிங்க ஐயா. இன்றைக்கு கிட்டத்தட்ட 18 பேர் மிக அழகான திருக்குறளை கையாண்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக தான் சொன்னாங்க. பல்வேறு அதிகாரங்களிலிருந்து வரப்பட்டது. அப்புறம் மும்பை நடராஜன் ஐயா அவர்கள் அதிகாரம் 34 நிலையாமையிலிருந்து ஒரு மிக சிறந்த குரலாக, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு சொன்னாங்க. நிறைய நேயர்கள் நல்லா சொன்னீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியும். மும்பை நடராஜன் ஐயா அவர்கள் சொன்ன அந்த குரலை இன்றைக்கு நம்ம சிறந்த குரலாக அவர் சொன்னதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் மிக அழகாக நேர்த்தியாக சொன்னீர்கள். அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கோடை பண்பலையின் நேயர்களுக்காக செலவிட்டு நல்ல நல்ல குரல்களை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா.

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
1: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கிய வானவில்.
4: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மேசையங்கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிவி பிஜு, நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் லிஷா. கணினியாக்கம் ஆர் சிவகுமார். உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz-இல் இனி கலையும் கானமும், நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு

தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 15.99% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா. கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும்

0: சந்தலை 100.5 கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் மாயவன் அவர்களை கோடை பண்பலை 100.5 சந்திக்க காத்திருக்கிறது. 40 வருடங்களுக்கும் மேலாக இந்த தெருக்கூத்து கலையில் தன்னை இணைத்து கொண்டு அநேக தெருக்கூத்து கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மாயவன் அவர்கள். இப்போது கோடை பண்பலை 100.5 கலையும் காணும் நிகழ்ச்சியில் ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கம்
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன்மா.
0: உங்களுடைய நாடகத்துறை எல்லாம் எப்படி இருக்குது?
1: நாடகத்துறை எல்லாம் இப்போ வந்து எங்களுக்கு மாசி மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் தான் எங்களுக்கு நாடகம்.
0: ஆடி மாசத்துல
1: இப்ப எல்லாம் மழை நாள்ன்றதால நான் இப்ப திருவிழா எதுவும் நடக்காது இல்லைங்களா, அதனால வேண்டி எங்கேயுமே நாடகம் இருக்காது.
0: இல்ல புரட்டாசி மாதத்துல அங்கங்க கோவில்

0: விசேஷங்கள்லாம் நடக்குமே அதுல.
1: கோவில் விசேஷம் நடக்கும், சனிக்கிழமை மட்டும் அந்த பெருமாள் கோவிலுக்கு வைப்பாங்க.
0: சரி.
1: அது சில பேருக்கு நாடகம் அது கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு இதுவும் நிர்பந்தமும் கிடையாது.
0: கண்டிப்பா.
1: அதனால வேண்டி நாடகம்ன்றது எங்களுக்கு வந்து சரியா சொல்ல போனா மாசி கூட இல்லை. மாசில ஏதாவது அங்காளம்மன் கூத்து வந்தா வரும், அதோட பங்குனி மாசமும் கிடையாது. சித்திர
0: சரி.
1: மாசம் வந்து அந்த எங்க பார்த்தாலும் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும்.
0: ஆமா.
1: அந்த சித்திரை வைகாசி
0: வைகாசி
1: ஆனி கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
0: ஆடி மாதம்
1: ஆடி மாசம் ஃபுல்லா நாடகம் இருக்கும். எல்லாருக்குமே சின்ன ஆட்டக்காரங்களுக்கு கூட கிடைக்கும் நாடகம்.
0: சரிங்க ஐயா.
1: ஆடி ஆவணிக்கு ஒண்ணும் கிடைக்காது.
0: அந்த மாதிரி நீங்க நாடகம் அதிகமாக போகாத நாட்கள்ல மாதங்கள்ல என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பண்றது, என்ன வயல் வேலைக்கு போலாம், மறுபடியும் என்ன வேலை, வேற எந்த வேலையும் நமக்கு தெரியாது. அதனால வேண்டி என்ன இருக்குது, நாடகம்
0: ஒரு
1: மணி விவசாயம் பார்ப்போம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு

0: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
3: வசந்தன்கோ. அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தெருக்கூத்து கலைஞர் மாயவன் அவர்கள்.
7: இப்ப விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில அந்த செஞ்சி கோட்டை அது போய் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு அந்த செஞ்சி கோட்டை?
8: அது சின்ன பிள்ளையில பாத்தது, அது ஒரு 13-14 வயசு இருக்கும்போது பார்த்தது.
7: சரி,
8: அது அப்பவே ஒரு மலைப்பா இருக்கும். மிகப்பெரிய கோட்டை இந்த உலகத்துல, அது போல ஒரு கோட்டையும் கிடையாதுன்னு தான்
7: நினைக்கிறேன்.
8: அந்த மலை பூரா சுத்தில் மதில் சுவர் தான்.
7: ஆமா,
8: மதில் சுவர் தான்.
7: அது மதில் சுவருக்கெல்லாம் மேல தண்ணீரை சேமிக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்குதாமே. அப்படியா?
8: அதெல்லாம் போய்
7: பார்க்கல.
8: இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருமை. அந்த செஞ்சி தாலுகாவில இருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமைன்னு
7: வச்சுக்கோங்களேன்.
8: அந்த கல்யாண மகால் மிக சிறப்பான ஒரு அம்சம். அந்த குளம் கீழே இருக்குதுங்களா, அந்த குளம் மிகப்பெரிய
7: வரலாற்று மிகுந்த ஒரு கோட்டை அது.
8: ஆமா, அது கூடவே தானிய களஞ்சியன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது போல இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது.
7: மிக வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு ஊர்ல இருக்கிறீங்க.
8: ஆமா ஆமா ஆமா ஆமா.
7: சரிங்க ஐயா. மாயவன், ரொம்ப அழகான பெயர் உங்களது. மாய கண்ணன்.
8: அதனால வேண்டிதான் இன்னும் அதிகமா ஆனது பகவான் வேஷம்தான்.
7: சரி,
8: கிருஷ்ணர் வேஷம் தான் அடந்து அதிகமாவே நிறைய அடந்து. நாரதர் வேஷம், கிருஷ்ண வேஷம், திரௌபத, சுபத்திர,
7: ஓ சரி,
8: அப்படிப்பட்ட வேஷம் தான். ஆமா, அதிகமா அடந்து.
7: சரி,
8: நான் அடந்து அதிகமா பகவான் வேஷம் தான் அடந்து, கிருஷ்ண வேஷம் தான் அடந்து.
7: சரிங்க ஐயா. மகிழ்ச்சி. உங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும் போது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா?
8: மகிழ்ச்சிதான், மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியில என்ன இருக்குதுங்க, வாழ்க்கை தர உயரலையே.
7: சரி,
8: அப்படியே
7: கலையாக பார்க்கணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு. ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா போதாது. அதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி விவசாயம் பாக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா, இது யாருக்கு கிடைக்கும்? 6 ஒரு வேலை, இன்னொரு 6 இன்னொரு வேலை, 2 பாக்குறீங்க. அதனால விவசாயத்துல நிறைய கவனம் செலுத்துங்க. விவசாயத்துல புதிய புதிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன பண்ணலாம்,
8: என்னமா இருக்குது, விவசாயம் செய்தாலுமே நஷ்டம் தான் வருது.
7: அப்படி நினைச்சு நம்ம அதுல இறங்க கூடாது. அதை எப்படி லாபமா மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கலாம்.
8: இல்ல மேடம், இப்ப வந்துங்க புரட்டாசி மாசம் 3 சனிக்கிழமைக்குள்ள கடைசி நடவுகாரம் கூட போட்டுடணும். கடைசி நடுவுகாரம் கூட அந்த கலப்பையை கழுவிடணும்.
7: என்ன அப்படின்னா, மழைக்கு தகுந்தாற் போல விவசாயம் செய்தது ஒரு காலம்.
8: இப்ப மழையே கிடையாது மேடம்,
7: கிடையாது.
8: இன்னுமே விதை யாருமே ஓடல, நாத்தங்காலே ஓடல இன்னும். அந்த அளவுக்கு வானம் புயிக்குது இல்லீங்களா?
7: கண்டிப்பாக.
8: அதனால நம்ம என்ன, அதுல விவசாயம்
7: ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம காலநிலை மாற்றம் வந்து நிறைய விஷயங்களை கேள்வி குறியாக்கி இருக்குது.

0: விவசாயம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா?
1: கேள்விக்குறியா மாறிடுச்சு.
0: மாறிடுச்சு, மாத்திட்டோம்.
1: ஆமா.
0: சரிங்க ஐயா, எல்லாம் சரியாகட்டும்.
1: ஆ
0: கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம் அப்படின்ற நம்பிக்கையில வாழ்க்கையை தொடர்வோம்.
1: உண்மைதான் அம்மா, அப்படிதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை.
0: கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்க வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த மாதிரியான ஒரு எல் நீங்க வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி
1: ஆமா அம்மா.
0: சரிங்க ஐயா, அது ஒரு வேறு விஷயம் அது. இப்ப நம்ம கலைக்கு வருவோம்.
1: ஆமா
0: இந்த
1: வாங்க வாங்க.
0: தெருக்கூத்து கலையை நீங்க எத்தனை வருஷமா கத்துக்கிட்டீங்க?
1: எங்க ஊர்ல நாலு பேராசிரியர்கள்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருந்தாங்க. சிவனாசிரியர், சின்னையன், ஜானகிராமன், பெருமாள் ஆசிரியர்னு ஒரு நாலு பேராசிரியர்கள் இருந்தாங்க.
0: சரி.
1: அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த உந்துதல் சக்தி தான். நான்
0: இவங்களை
1: போய்
0: மாதிரி நம்ம
1: இத்தனை
0: கத்துக்கணும் அப்படின்னு.
1: இது போல நான் போய் அங்க தனியாவே இந்த நாடகத்துல ஒருத்தவங்க கிட்ட போய் கத்துக்கணும், ஆடல ஒரு எதையும் செய்யல. அப்புறம் நம்ம நான் இங்க வந்தவாசியில போய் ஒரு வேலை செய்திருந்தேன். அப்போ வந்து வந்தவாசியில இருந்து நம்ம செய்யார் போற வழியில புரிசைன்னு ஒரு ஊர்,
0: குடிசை.
1: புரிசை மிகப்பெரிய ஊர் தான், அது பெரிய கிராமம். அந்த கிராமத்துல நடராஜ தம்பிரான்னு ஒருத்தர் இருந்தார், நாடக ஆசிரியர். அப்போ
0: சரி.
1: அவரெல்லாம் மறைஞ்சிட்டாரு. அவர் தான் எனக்கு முத முதல்ல நாடகத்தை இட்டு போய் கத்து கொடுத்தவர்.
0: ஓஹோ சரி.
1: அவர் தான் எனக்கு அவருடைய இதுதான், அவர் தான் முத முதல் நாரதர் வேஷம்னு அவர்கிட்ட. அதன் பிறகுதான் மறுபடியும் ஆண் வேஷம் பெண் வேஷம் எல்லாம் கலந்து ஆடுறேன். இப்போ திரௌபத வேஷம், ஈஸ்வரி வேஷம், சுபத்திர வேஷம், இப்படி நிறைய வேஷம் கலந்து, பகவான் வேஷம், நாரதர், ஈஸ்வரன், எல்லா வேஷமும். எதை விட்டாலும் சூர வேஷம் இன்னும் ஆடலைங்க. அந்த சூர வேஷத்தை தவிர்த்து மற்றபடி
0: மற்ற
1: எல்லாம்
0: எல்லா வேஷங்களும் பண்ணிருக்கீங்க.
1: பண்ணிருக்கேன்,
0: சரி, இப்படி
1: ஓரளவு
0: இந்த
1: பண்ணிருக்கிறேன்.
0: வேஷங்கள்லாம் வந்து நீங்க ரொம்ப சிறப்பாக அதனுடைய உண்மை தன்மையோட வந்து நீங்க மேடைகள்ல நிகழ்த்தணும் அப்படின்னா அதனுடைய
1: ஆடணும்,
0: அந்த கதை அம்சம் வந்து உங்களுக்கு தெளிவா
1: தெரியும்.
0: புரியணும் இல்லையா? அது யார்கிட்ட கேட்டு அந்த கதையை தெரிஞ்சுக்குவீங்க, இல்லைன்னா படிச்சு தெரிஞ்சுக்குவீங்களா, எப்படி?
1: இல்ல இந்த நாடகத்துல இந்த கதை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
0: அதுதான் எப்படி, அதாவது ஒருத்தவங்க சொல்லி தருவாங்களா, அதை கத்துக்கிட்டீங்களா, இல்ல இந்த கதையை படிச்சீங்களா, புத்தகங்கள்ல படிச்சீங்களா?
1: நான் புத்தகத்துல தான் படிச்சேம்மா, புத்தகத்துல தான் படிச்சேன். இப்ப 13வது நாள் சண்டை, இப்ப 14வது நாள் சண்டை, இப்ப முதல் முதல் நாள் சண்டை, அதன் பிறகு திரௌபத கல்யாணம், சுபத்திர கல்யாணம், சுந்தரி கல்யாணம்னா அந்த நாடகம் இந்த கதை தெரியும் எங்களுக்கு. அதை யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
0: அவசியம் இல்லை.
1: நான் பெரும்பாலும் நான் வர்ற இப்போ சின்ன சின்ன பசங்க பிள்ளைங்க வராங்கல்ல, அவங்களுக்கு தான் நாங்க சொல்லி தரணும். அப்படின்ற நேரத்துல நாடக கதை எல்லாருக்குமே, அந்த பிள்ளைங்களுக்கு கூட இப்ப தெரிஞ்சுட்டு தான் வராங்க. இப்ப எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு வராங்க.
0: அதனால அந்த அவங்க புத்தகங்கள்ல வந்து படிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வராங்க நிகழ்த்துறது
1: ஆமா,
0: நிகழ்த்துறது.
1: இந்த நாடகத்து வரையும் அவங்களுக்கு தெரியும்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
9: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
10: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தெருக்கூத்து கலைஞர் மாயவன் அவர்கள்.
11: இப்போ வந்து குறிப்பா சொல்ல போனா 13வது சண்டையில நான் பகவான் வேஷம் ஆடுறேன் வச்சுக்கோங்களேன். இப்ப சுபத்திர வேஷம் வர்றாங்கன்னா அவங்க பாட்டு அவங்க பாடுவாங்க, அவங்க வசனத்தை அவங்க பேசுவாங்க. இப்ப நான் பகவான் வேஷம் வர்றேன்னா நான் என்னுடைய பாட்டை நான் பாடுவேன், என்னுடைய வசனத்தை.
12: கேரக்டர் வரும்போதும் அந்தந்த பாடல்களோட தான் பாடி வரணும் நீங்க, இல்லையா?
11: ஆமா. இப்போ பகவான் வேஷம் கட்டின்னு வர்றாங்கடா, அப்ப எதுல உட்காந்துங்கிறவங்களுக்கு தெரியும், அந்த செய்யுள் எல்லாம் தெரியும். மதிகுலத்தில் வந்து உதித்தங்க யுவராஜர், மாமறையின் விதிப்படிக்கு வழுத்தி ஏற்ற துதி பெருகும், துதி பெருகும் பசுந்துளவ.

0: முடிகள் மின்ன
1: ம்
0: தொல்லையினால் பகையதனை மனதில் எண்ணி அதிவீர சூரன் என்னும் பக்ரதந்தன் அம்சம் என அவதரித்த அபிமன் தன்னை கொதிகொளவே இன்றமரில் முடிப்பேன் என்று கோபால கண்ணன் வருகின்றேனே.
1: ம்
0: இது திரையில பாடிட்டு வரணும், ஒரு
1: வரணும்.
0: கீர்த்தனை பாடிட்டு அதன் பிறகு இது திரையில செய்யுள் சொல்லணும். இத
1: ஓ
0: அந்த பகவானுக்குள்ள செய்யுள் சொல்லணும்.
1: சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம்.
0: இல்ல இல்ல இல்ல
1: நம்ம
0: இல்ல இல்ல
1: மேடையில
0: இல்ல
1: ஏறி வாய்க்கு வந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது வந்து
0: பேசவும்
1: வெளித்திரையில
0: கூடாது,
1: பேசலாம், பேசக்கூடாது.
0: பேசவும் கூடாது. அதை பேசினாலும் அதை ஒத்துக்க
1: கதை
0: மாட்டாங்க.
1: மாறிடும் இல்லையா, கதை மாறிடும்.
0: ஆமா ஆமா ஆமா, பேசவும் கூடாது. அப்படியே பேசினா அதே இப்ப ஊருக்காரங்க அதை பத்தி கேக்கலனா கூட ஆட்டக்காரங்களே உட்காந்து அவன்
1: அவங்க
0: என்ன செய்தி சொல்றாங்க, அவங்க என்ன செய்தி சொல்ற அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் மெயின் ரோல் இல்லைங்களா,
1: ஆமா, அதெல்லாம் சரியா செய்யணும்.
0: அதெல்லாம் செய்யல, கரெக்டா செய்ததான். அதனுடைய அதனுடைய பண்பு, அது அதனுடைய அந்த தராதரம் அதை நிக்கும்.
1: அதனுடைய வடிவத்தை மாத்தக்கூடாது இல்லையா.
0: மாத்தவே கூடாது, மாத்தவும் முடியாது. அப்படி
1: முடியாது.
0: மாத்துறவங்களா அந்த வேஷத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க.
1: அதுதான் விஷயம்.
0: அங்க அந்த கும்பல்ல அந்த வேஷத்தை அதை கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு ஒண்ணும் தெரியாது, இவருக்கு எல்லாம் கொடுக்காங்க, இது பெரிய வேஷம் அப்படின்னுடுவாங்க. அப்படியே திரையை விட்டு வெளியே வந்த உடனே பங்க எக்கண்ணா நீதோ வந்தார் அருள் மிகுந்து பக்தர்களுக்கே வரம் தந்தார் என் பொங்கும் திருமுகத்தில் பொன்னிறனாமன் துளங்க சங்கமும் நேயும் இல்வாள் என் செங்கரந்தனில் இளங்க துங்க மாமணி மணிகளும் வீச துங்க மாமணி மணிகளும் வீச பொங்கவர் யாவரும் புகழ்ந்து பேச. இது முத கொழுத்துட்டு பண்ணோன்னே.
1: சரிங்கய்யா.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இன்று முற்பகல் 11 நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தெருக்கூத்து கலைஞர் மாயவன் அவர்கள்.
7: தண்டூல
8: பமாலை அசைந்தாட சர்க்கூண பக்த தாசர்கள் மறை வழங்கி பாட பண்டு நாள் பகையுடைய துண்டனான் அலக்ததந்தன் அண்டமா முனிவர் தன்னை அடக்கி அதன் புரிஞ்சிடையானே அடக்கினின் பேழையில் ஆவியும் போக்கிட அடக்கினின் பேழையில் ஆவியும் போக்கிட துடுக்கன் சுபத்திரை சுவாசத்திலேயாகவே அந்த வக்ரதந்தன் தான் அபிமன்யனா பிறக்கிறவன். இந்த மகாபாரதின் கதையின்
7: ரொம்ப சிறப்பா அந்த கதைப்படி அப்படியே நீங்க சொல்லிட்டு வருவீங்க. அதை கேக்குறவங்க மெய் மறந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, நேரம் போறது தெரியாது இல்லையா?
8: ஐயோனையா அவங்களுக்கு, அவங்க தன்னை மறந்துடுவாங்க. அப்படி தன்னை மறக்கும் போது இந்த இதெல்லாம் அந்த வக்ரதந்தன்றவன் தான் அபிமன்யனா பிறக்கிறான்னு நாடகத்துல புராணம் சொல்லுதியம்மா. அந்த வக்ரதந்தனாகப்பட்டவன் அவனை வந்து ஏற்பட்டாலும் அவனை அழிக்கின்ற நேரத்துல அந்த அழிச்சு அவன் எப்படின்னா ஒரு பேழையில பூட்டி வச்சுட்டான். பேழையில பூட்டி வச்ச உடனே அவனுடைய சுவாசம் இல்லாம அவனுடைய அவனுடைய அந்த பேழையிலே அவன் உயிரிழந்துட்டான்
7: அப்படின்ற கதைய சொல்றது.
8: அந்த பேழையை கொண்டு போய் சுபத்திரகிட்ட கொடுத்து மாமா இப்ப திறந்து பார்க்காத, இன்னும் சில நாள் கழிச்சு திறந்து பாரு அப்படின்னு பகவான் சொல்லிடுவாரு. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மாசமா இருக்கிறாங்க அவங்க சுபத்திரை,

0: அப்படி மாசமா இருக்கிற நேரத்துல ஆறாவது மாசம் நடக்கும்பொழுது அந்த பேழையை அப்ப திறந்து பாக்குறாங்க. அந்த பேழையினுடைய ஞாபகம் அப்பதான் வருது. அப்படி திறந்து பார்த்த உடனே அந்த பேழையில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆவியாகப்பட்டது இந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தையை தாக்கிடுது. அந்த குழந்தை அவன் அந்த கருவா அவன் அந்த குழந்தைய அவன் வளர்றான். அந்த வக்ரதந்தன் அவனை அழிக்கிறதுக்கு தான் நான் போராடுறேன். தவிர நான் வந்து என் மகன் என் தங்கச்சி பொண்ணை சுபத்திர மகனை அழிக்கிறேன்னு நீங்க யாரும் ஏத்துக்கூடாது அப்படின்ற லெவல்ல போதுங்க கதை. அவன் வந்து ஒரு அரக்கன்,
1: ஆமா ஆமா ஆமா
0: அரக்கனை
1: கதை
0: அழிக்கிறதுக்காக.
1: வந்து இந்த மாதிரியான கதை அம்சங்களை கொண்ட தெருக்கூத்து வந்து நிகழ்த்தும் பொழுது இந்த செயல் பாடல்கள் இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு மனனமாக தெரியணும். அதுக்கு அந்த
0: ஆமா
1: கதை வந்து உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம்
0: கண்டிப்பா.
1: அந்த அந்த பாடல் எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன மாதிரியான செயல் பாடணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும்.
0: ஆமா.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
4: வசந்தன்கோ. அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தெருக்கூத்து கலைஞர் மாயவன் அவர்கள்.
6: முந்தைய ஆட்டக்காரங்கெல்லாம் என்ன விட, அதாவது என்ன எனக்கு முன்மாதிரியா இருக்கு, நான் எப்படி ஒரு முன்மாதிரியை பார்த்தனோ அவங்க எல்லாம் வந்து இது போலதான் சொன்னாங்க, இது போலதான் செய்தாங்க.
7: சரி,
6: இப்ப இருக்கிற நாடகாரங்க கிட்ட அது எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க முடியாதான்னு எனக்கு
7: ஒன்னும்
6: தெரியல. அதனால வேண்டி நான் இப்ப நாடகத்துக்கு வரேன்னா ஒரு சின்ன ஒரு தவறான வார்த்தையும் என் வாயில வராது.
7: கதைய மாத்தாம இருந்தா சரி, அவ்வளவுதான். உண்மை தன்மை என்னவோ அதை மாத்தாம இருந்தா போதும் அப்படின்னு விட்டுடணும்.
6: ஆமா, அந்த கதை மேலேயேதான் போவனே தவிர நானு மற்றபடி எல்லாம் வந்து எந்த அசுத்தமான வார்த்தைக்குமோ ஒரு வேற இழிவான சொல்லுக்கோ அதுல இடம் கிடையாது, என் வாயிலையும் இடம் கிடையாது.
7: ஓ சரிங்க ஐயா, நல்லது,
6: அப்படிதான் போவேன்.
7: சரி, உங்களுக்கு வந்து தெருக்கூத்து நடிப்பது அல்லது ஒரு ஆசிரியராக சொல்லி கொடுக்கறது எது வந்து சுலபமா இருக்கு?
6: அம்மா, ரெண்டுமே எனக்கு சுலபம்தான். எனக்குன்னு சொல்றதுக்கு இல்ல, எங்களை போல நாடக ஆசிரியர் எல்லாருக்குமே சுலபம்
7: தான். எதை நடிக்கிறீங்களோ அதான் சொல்லி கொடுக்க போறீங்க.
6: எதை நம்ம இப்போ வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா,
7: நீங்க உங்களுக்கு நடிக்கிறது பிடிச்சிருக்கா இல்ல நடிக்கிறத சொல்லி கொடுக்கறது 10 பேர் சொல்லி கொடுக்கறது பிடிச்சிருக்கா?
6: ரெண்டுமே பிடிச்சிருக்கியம்மா. எதை ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க.
7: சரி,
6: ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க. ரெண்டு கண்ணு தானே வேணும். உயிருள்ள வரைக்கும் ஆடிடணும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆமா, அதே சமயத்துல நம்மள கேட்ட நம்ம எதை கேட்டாலும் எந்த இப்போ ஏதாவது ஒரு படினம் வேணும், திரௌபதி கல்யாணத்துல திரௌபதி வேணும்னா அந்த படினத்தை அப்பவே எழுதி
7: கொடுத்துருவேன்,
6: வசனத்தோட எழுதி
7: கொடுத்துருவேன்.
6: அது போலவே எது எந்த வசனம் கேட்டாலும் எந்த செய்யுள் கேட்டாலும் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருவேன். அப்படிதான் நமக்கு வாழ்க்கை போகுது. நமக்கு வேற நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நாடகத்துறையை வச்சு? நம்ம இந்த நாடக கலைஞர்கள் வந்து எப்படி ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தாலும் பின்பகுதியில ரொம்ப நலிவாயிடுறாங்க. அது என்ன சாபக்கேடு என்ன தெரியல.
7: அது என்ன பண்ணலாம், சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க சொன்ன மாதிரி
6: அது ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இயற்கையின்
7: நியதியாதான்,
6: இயற்கையாதான். நாடகம் மட்டும் இல்ல, திரைத்துறையில இருக்கிறவங்க மட்டும் ஏன்னா அம்மா கடைசி காலத்துல என்ன வராங்க அவங்களுக்கு அதானே.
7: ஆமா, அது வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து எப்படி உயர்த்திக்கிறோம் அதை கடைசி வரைக்கும் எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கை தரமும் இருக்கும் இல்லையா?
6: கண்டிப்பா கண்டிப்பா, அது அதுல நீங்க சொன்ன அந்த கருத்துன்னு ஒரு உண்மைதான்.
7: வருமுன் காப்போம் அப்படின்ற விஷயம் எல்லா விஷயத்திலயும் நமக்கு இருக்கணும் இல்லையா?
6: ஆமா, ஒரே
7: விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்துறை மட்டுமல்ல.

0: எந்த துறையில் யார் இருந்தாலுமே இப்படிதான் இருக்காங்க. இந்த காலத்துல நம்ம வந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தா போதும் அப்படின்லாம் யாருமே இருக்கிறது இல்ல. அப்படின்னும் போது
1: இப்ப இல்ல, அது
0: பாரம்பரியம்
1: அது ஒரு
0: தொடர
1: காலம்
0: வந்து.
1: இருந்ததேம்மா. அது ஒரு, அதாவது ஒரு 30 35 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன அப்படிதான் இருந்தது
0: இருந்தது, இப்ப மாறிடுச்சு.
1: எங்க ஊர். இப்ப மாறிடுச்சு, எல்லாமே வேற வேற வேற வேற தொழில் செய்யறாங்க. கொத்தனார் வேலை செய்யறாங்க, பிளம்பர் வேலை செய்யறாங்க, என்னென்ன அவங்கவுங்க ஒரு தொழில செய்து அப்படி அப்படியே போயிடுறாங்க. வந்து அந்த சித்திர மாசம் ஆனா வந்துருவாங்க நாடகத்துக்கு.
0: கலையையும் விடாம பாத்துக்கிறீங்க.
1: ஆமா, சித்திர மாசமானா நாடகத்துக்கு வந்துருவாங்க.
0: சரிங்க.
1: சித்திர மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் வேற எந்த தொழிலுக்கும் போக மாட்டாங்க யாரும்.
0: போக மாட்டாங்க.

0: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
7: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தெருக்கூத்து கலைஞர் மாயவன் அவர்கள்.
8: போய் இந்த தெருக்கூத்து கலையை வந்து நீங்க நிகழ்த்துறீங்க, இல்ல வேற ஊர்களில் போய் கத்துக் கொடுக்குறீங்களா, இல்ல உங்க உள்ளூர்க்குள்ளேயே தான் கத்துக் கொடுக்குறீங்களா?
9: அது ஒரு ஊர்ல சொல்லியிருந்தாங்க, அது இப்போ சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு
8: முன்னாடியே.
9: மறுபடியும் அந்த ஊர்ல யாரும் அதை சரிப்பட்டு வரல. சுந்தரி மாளிகை நாடகம் கத்துக் கொடுக்க சொன்னாங்க.
8: சரி,
9: நான் படினமெல்லாம் எழுதி வச்சுட்டேன். பகவான் வேஷத்துக்கு, துரியோதன வேஷத்துக்கு, சுந்தரி, சுபத்திரை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். வந்து வாங்கி போக மாட்டேன்றாங்க. என்ன சொல்லலாம், ஒரு நோட்டு 30 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்து 10 நோட்டு வாங்கியாந்து எல்லாத்தையும் படினமெல்லாம் ஆளை விட்டு
8: எழுதிட்டேன்.
9: நான் ஒரு 4 நோட்டு எழுதுனா மறுபடியும் ஒரு 6 நோட்டு ஒருத்தவங்களை விட்டு எழுதுனா வந்து வாங்கி போக மாட்டேன்றாங்க.
8: நம்ம என்ன செய்யறது,
9: நம்ம என்ன செய்யறது, அதன் பிரகாரம் போகுது.
8: சரி, வருவாங்க, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், ஒரு வேலையில இருப்பாங்க, முடிச்சுட்டு வருவாங்களா இருக்கும். சரி, இல்லன்னா நீங்க வந்து இத்தனை எழுதி வச்சு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தகவல் கொடுத்துருங்க.
9: சொல்லிட்டேம்மா, போன் பண்ணி சொல்லிட்டேன்.
8: சரி,
9: வரேன் வரேன்றாங்க, வரல,
8: வர மாட்டேங்கிறாங்க.
9: சரி, எப்ப வர்றீங்களா வாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன்.
8: அவ்வளவுதான்.
9: அதனால இப்ப நாடகம் வந்துங்க, பிள்ளைங்க நல்லா இப்ப கற்பூரமா இருக்கிறாங்க.
8: சரி,
9: இப்ப வர்ற பிள்ளைங்க வந்து அந்த காலத்துல வந்து படிக்க தெரியாத எழுத தெரியாதவங்க வந்தாங்க.
8: சரிங்க ஐயா.
9: இப்ப வர்றவங்க வந்து நாடகத்துல வந்து படிச்சுட்டு வராங்க, நல்லா படிச்சுட்டு வராங்க. குறைஞ்ச பட்சம் 12th கம்மி 10th கம்மி இல்ல. அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப வந்து யாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல, எல்லாமே கத்துக்கிறாங்க பிள்ளைங்க. நாடகத்தை ஒரு நாடகம் ரெண்டு நாடகம் பாக்குறாங்க, பாத்துட்டு அப்படியே ஆடுறாங்க,
8: அப்படியே கத்துக்கிறாங்க,
9: அப்படியே கத்துக்கிறாங்க, அப்படியே ஆடுறாங்க. அந்த அடவு எல்லாம் எல்லாம் பெண் வேஷக்காரில இருந்து ஆண் வேஷக்காரில இருந்து கப்புன்னு கிறக்கிச்சுக்கிறாங்க. அதுலதான் ஒரு சந்தோஷமா இருக்குது. வர்றாங்க. இப்ப நாம இப்ப பழைய காலத்து ஆளுங்க போடுற பவுடரை விட நல்லா மேக்கப் பண்றாங்க. அது என்னதான் பவுடர்ல போடுறாங்கன்னு தெரியல. நல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்க.
8: சமூக வலைதளங்கள் மூலமா தான் எல்லாமே கிடைக்குதே.
9: அதான், அதுல எந்த பவுடர்ல போடுறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது.
8: நீங்க அவங்க மேக்கப் போடும் போது போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துருங்க, என்னென்ன வச்சிருக்காங்க அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க.

0: வேண்டாங்க. அவங்க வந்து
1: அதெல்லாம் வேண்டாம்.
0: நமக்கு நாலு செய்யுள் சொன்னாலுமே நம்ம இது நம்ம கதாபாத்திரம் எங்கேயே போய் நிற்கும்.
1: சூப்பர், இங்கெல்லாம் நீங்க நிக்கிறீங்க. அதாவது வெறும் மேக்கப் மட்டும் ஒரு கலைஞனை உருவாக்குறது இல்லை,
0: ஆம்
1: அது
0: ஆம்
1: கொஞ்ச நேரத்துல கரைஞ்சிரும் இல்லையா, வெயில் பட்டதுன்னு எல்லாம் வெளுத்து போயிடும்.
0: ஆம்
1: அதனால
0: ஆம்
1: நம்ம வந்து எது முக்கியம், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆம் ஆமா.
1: அருமை அருமை.
0: நாம நாலு செய்களை எடுத்து சொன்னோம்னா பாக்குறவங்களுக்கு என்னடா இது, எங்கடா இவரு படிச்சாரு, எங்கடா இது தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அவங்க நினைக்கணும்.
1: நினைக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கிறாரு பாருங்க, எப்படி எல்லாம் வந்து பவுடர் போட்டிருக்கிறாரு, அதை மட்டும் பார்த்துட்டு அது அப்பயே மறந்து போயிடும். ஆனா நீங்க வந்து ஒரு உங்களுடைய திறமையை வந்து நீ வழிகாட்டும் பொழுது அது வந்து காலம் கடந்தும் நிலைக்கும் நிற்கும் இல்லையா.
0: ஆமா அப்படிதான் போகணும்,
1: சரிங்க,
0: அப்படிதான்
1: ரொம்ப
0: போகணும்.
1: அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஒரு கலைஞருக்கு வந்து மேக்கப் முக்கியம் இல்ல,
0: ஆமா
1: திறமைதான் முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகா பதிய வச்சிருக்கிறீங்க மாயவன் ஐயா. அது உங்களுடைய
0: சரிங்க ஐயா.
1: அனுபவத்திலேருந்து நீங்க சொல்றீங்க. உங்களை போன்ற இளம் கலைஞர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து கலை விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு
0: ஆமா
1: எல்லோருக்கும்.
0: ஐயா.
1: சரிங்களா, ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லிட்டுருங்க.
0: ஆமா
1: நன்றி மாயவன் ஐயா. ஏன்னா நீங்க ஒரு ஆசிரியர், தெருக்கூத்து கலையை கத்துக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு பொழுது உங்களை
0: ஆமா
1: போன்ற ஒரு அனுபவசாலிகள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய, உங்களது வார்த்தைகளிலிருந்து உங்களது அனுபவ கருத்துக்களிலிருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.
0: சரிங்க.
1: அதுதான் இது ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ரொம்ப அருமை, சிறப்பா பண்ணுங்க. இன்னும் நிறைய மேடைகள் ஏறலாம் நீங்க, நிறைய மாணவர்களை உருவாக்குங்கள். இந்த தெருக்கூத்து கலை வந்து அழியவே கூடாது. அதற்காக நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல்கள், செய்யுள்கள், அது இந்த கதாபாத்திரங்களினுடைய தன்மை என்ன, அதனுடைய அம்சம் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க தெரிய வைக்கிறதுக்கு உங்களை போன்ற கலைஞர்கள் மிக முக்கியம். அதை வந்து நீங்க சந்தோஷமா செய்யுங்க. கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.
2: அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும்.
3: இதுவரை கலையோடு செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கலையும் கானமும் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு. இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 20.89% வாக்குகளும், ரெஜிநகர் தொகுதியில் 18.05% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 16% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்துராமன் கோவிலில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக்கா அரசு விளக்கம் அளிக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோசம் தன்கோ.
1: வணக்கம் நேயர்களே.
2: வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நிர்மலா அசோக்.
2: வணக்கம் கானல் மேனன்.
1: அசோக்
2: மேனன்,
1: இந்த நாளை நீ டைரியில குறிச்சு வச்சுக்க.
2: விடுங்க, அவர் குறிச்சு வச்சுக்கிட்டே தான்
1: இருக்கு. குறிச்சு வச்சுட்டு மறக்கக்கூடிய மறக்க வேண்டிய மறக்க முடியாத அந்த நாள்.
2: சரி,
1: சென்னை ஐஐடி ஆராய்ச்சி மையம் தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும்
1: தெரியும். எப்ப போனீங்க கடைசியா?
2: போகல, இனிமேதான் போகணும்.
1: அங்க கடந்த 2024 ஆண்டு ஒரு ஐயா இளையராஜா இசை ஆராய்ச்சி மையம் அமைக்க ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அடிக்கலும் நாட்டினாங்க. சரிங்களா, அந்த வேலையெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. வர 11 பிரதமர் தமிழக வருகையின் போது அந்த ஆராய்ச்சி மையம் திறக்கப்படும் அப்படின்னு நம்ம ஒரு செய்தியை படித்தோம்.
2: மகிழ்ச்சியான விஷயம்.
1: சரிங்களா, இப்படிலாம் இசை குறித்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமாம்.
1: ஆனால் நமக்கு இசைனா பாட்டு தான்,
2: பாட்டு தான்,
1: சினிமா பாட்டு தான், அதுவும் குறிப்பாக. அப்படி இருக்கக்கூடிய சினிமா பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்த நாமளே ஒரு சில பாடல்கள் இடையில் கேட்டால் என்ன, இது அந்த பாட்டா இந்த பாட்டா அப்படின்னு
2: சின்ன சினிமா பாட்டு தானா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க.
1: அது இருக்குது, நம்மளே ஒரு சிலர் போடும் பொழுது இது ஓ இதெல்லாம் சினிமா பாட்டு தானா அப்படின்னு தேர்ந்தெடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனாலும் இப்படி ஒரு தடுமாற்ற வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
2: ஆமாம், அதுவும் வந்து எப்பயும் நீங்கள் வழக்கமாக வரக்கூடிய அந்த தொலைபேசி எண்கள் கிடையாது.
1: அப்புறம்
2: இந்த வாரம் அது இன்னைக்கு அலைபேசி எண் தான்.
1: சரி
2: சரிங்களா, எண்கள் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா 94 870 77 448 இன்னொரு எண் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா 96 552 42 429.
1: இதை இப்படியும் சொல்லலாம்,
2: இல்லாட்டியா பிரிச்சிருக்கே
1: 55 24 24 29னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும்,
2: ஈஸியாக இருக்கும்.
1: இது கூட பரவாயில்ல, நான் கூட 870 77 448 அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பதிஞ்சிரும். இப்போ இந்த எண்களில் வாங்க அப்படின்னு அன்போடு உங்களை அழைக்கிறோம். அவ்வளோதான், ஒரு பாடலின் சரணத்தை ஒளிபரப்புவோம், அதை கேட்டுட்டு அது என்ன பாடல் அப்படின்னு பல்லவிய கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான்.
2: அந்த முதல் வரியை நீங்க கண்டுபிடிச்சு பாடும்போது குறைஞ்சது ஒரு 4 வரிகளாவது சரியா பாடிட்டீங்க அப்படின்னா கேக்குற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: சரி, பாடிட்டா
2: பாடிட்டா.
1: இப்ப வரக்கூடிய நண்பர் எப்படி பாடுறாரு மட்டும் பாருங்க. வாங்க, வணக்கம்.

0: காணல் மேலர் ஐயாவுக்கும் நிர்மலா அம்மாவுக்கும் கோடை பண்பலைக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
1: யாரோ?
0: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
2: நல்லா இருக்கோமா.
1: யமுனேஸ்வரம் எப்படி இருக்கு?
0: யமுனேஸ்வரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க ஐயா. கொஞ்சம் மேகம் மூட்டம், கொஞ்சம் வெயில், கொஞ்சம் சில்லுன்னு சாரம், அப்படியே கொடைக்கானல் மாதிரியே இருக்குங்க ஐயா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா,
2: பாட்டு பட்டாள நிகழ்ச்சி
1: மூலமா கொஞ்சம் உக்கிரமா இருக்கும்.
0: கொடைக்கானல்
1: உக்கிரமா இருக்கான், ஓரத்துல சொல்லிட்டு போனாங்க. சரி, இசை கேட்டு கேளுங்க. அதை ஏன் கேக்குறீங்க?
0: நிறைய
1: அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
2: இல்ல இல்ல, யாரையும் கண்ணீர் விடாத அளவுக்கு பாத்துட்டு இருக்கேன், பாதுகாத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி,
1: இதெல்லாம் நம்பரமாயா இருக்கு.
2: சரி, பாடல் வரிகளை
1: கேளுங்க.
2: நம்புங்க.

0: மலர்கள் கேட்டேன் வரங்கள் சந்தனை, பூக்கள் கேட்டேன் மரங்கள் சந்தனை, இதயா கேட்டேன். இதுக்கு மேல பாட்டு தெரியலங்கய்யா.
1: இந்த பாட்டை கேளுங்களேன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: Shiva Textiles in 2026 Deepavali Vibe Starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: விரிந்து தந்து கொண்டிருக்கிறது பாட்டு பட்டாலும். இன்னைக்கு வந்துட்டு இடைப்பட்ட வரிகளை நாங்க கொடுக்கறோம், அது என்ன பாடல் அப்படின்னு முதல் வரியை கண்டுபிடிச்சு நீங்க பாட தயாராயிட்டு இருக்கீங்க.
1: முதல் வரே வந்து முதல் வரியை சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க.
0: ஆமா,
1: சுமதி யமுனேஸ்வரத்திலிருந்து வந்திருந்தாங்க.
0: ரொம்ப
1: அருமையா அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப அழகாகவும் பாடினாங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய நண்பர் எப்படி இருக்காங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி நிர்மலா அசோக் காணல் நேரம் சார் அவர்களுக்கும் முற்பகல் வணக்கம்.
0: சரி, உங்களுக்கு நாங்க சொல்றோம் மகாராஜன் பரமேஸ்வரி உங்களுக்கு வணக்கம்.
1: எப்படி
2: என்னங்க மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க அருமையா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க,
1: எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை?
2: வாழ்க்கை சோகமா இருந்தாலும் அதை சுகமா
1: இப்ப வராரு பாரு, பின்னாடி ஒரு சோகம் இருக்கு, இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. சரி, அதானே பார்த்தேன், எப்படி இவர் மட்டும்
0: எவ்வளவு சோகம் வந்தாலும் அதை மறைச்சி வாழ.
1: நம்மளாம் இங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா, இவர் மட்டும் சந்தோஷமா இருக்காராம், எப்படி அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒளி வச்சிருக்காரு சோகத்தை.
0: அப்படியே
1: மகாராஜன் உங்களுக்கான இசை கீற்று வருது கேளுங்க.

0: என்ன
1: ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா,
2: போகும் பாதை
3: அப்படின்னு அவரை தான் கேட்கணும்.
1: அப்படி இல்லைங்க சார்,
3: ஆசையா கோபமா அப்படின்னு யார கேட்கணும்ன்றீங்க? பரமேஸ்வரி அம்மாவை தான் கேட்கணும்.
1: மகராஜனோடு
3: குழப்பி விட்டோமா?
0: இல்லை இல்லை மேடம், இல்லை இல்லை. ஆனால் ஆசையா கோபமா அப்படின்னு கேட்பதற்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு வரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
3: நீங்க போற பாதை சரிதானா அப்படிங்கிற மாதிரி நீ போ.
0: அது லைட்டா மின்னல்மா, கிராமத்து மின்னல் லைட்டா அப்படி வந்துட்டு போகும்.
3: ஆமா வெட்டதா செய்யும்.
0: ஐயோ, சரி, அந்த ஆசையா கோபமா இது எப்படி தொடங்குது அப்படின்றதையும் கேட்டுட்டு ஒரு இனிய பாடலை தொடர்ந்தும் கேட்க இருக்கிறோம்.
3: அதுக்கு முன்னாடி ஆசையா கோபமா அப்படிங்கறதே பலவிதமா கேட்டாரு, அது நீங்க சொல்லுங்களேன். அப்படி பாடி காமிங்களே,
0: ரொம்ப தூரம் இழுக்க வேணாம்,
3: நீங்க பாடுங்களேன்.

0: அப்படி முன்னாடி தொடங்கி தான் அப்புறம் ஆசையா கோபமா அப்படின்னு அந்த பாடல் ஒலிக்கிறது.
1: எதிர்பார்ப்பை ஏமாத்திட்டீங்களே.
0: என்னமா
1: ஆசையா கோபமான்னு பாடுவீங்கன்னு நினைச்சேன்.
0: சரி, கோபமா வேணா எனக்கு பாட தெரியுமே, ஒளிய ஆசையா பாட தெரியாது. ஒரு இனிய பாடல் கொடை பண்பலை 100.5 MHz இது பாட்டு பட்டாளம் தந்து கொண்டிருக்கிறது.
1: இப்ப பாடலை கேட்கலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: அப்படிலாம் இசை கேட்டுட்ருக்கோம். கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு பாட்டாகும் இறங்கும்.
1: அப்படிதான் இசையில் பல வகை இருக்கலனே.
0: ஒரே ஒரு இசை சொல்லுங்கள்.
1: பல வகைனா நான் சொன்ன வகைகள் வேற, நீங்க கேக்குற வகை
0: இல்ல. இல்ல, இசைனா இசைதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இல்லையா.
1: துள்ளல் இசையும் கொடுப்போம், மெல்லிசையும் கொடுப்போம். இடையில இடையில இருங்க, என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன்.
0: சரி, ஓஹோ, இப்ப என்ன போயிட்டு இருக்கு? துள்ளல் இசை.
1: ஆமா,
0: அப்படியா? முடிஞ்சிருச்சு. அதுவும்
1: நீங்க சொல்ற அந்த டோல் தமாக்கதுவும் கிடையாது.
0: அடுத்து வரக்கூடிய நண்பரை அவளோடு சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யாருங்க
2: ஐயா? நான் விருது மாவட்டம் வேளாம்பட்டி, சைக்கிள் கடை சொக்கலிங்கம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலத்துல சைக்கிள் கடை?
2: சைக்கிள் விலை சார் ஃபுல்லா டூ வீலர் வேலை மேடம்.
0: டூ வீலர் தான்.
2: டூவீலர் பஞ்சர் பாக்குறது, இந்த கோட்டை பாக்குறது, ஒரு பிரேக் கேபிள் போச்சுன்னா பிரேக் ஷூ பண்றலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை
1: பாத்துக்கிறேன்.
0: இன்ஜின்லாம் இன்ஜின்லாம் இறக்கி பார்க்க மாட்டீங்க?
2: வேலைக்கு வருவாங்க,
0: நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்னென்ன வேலை தெரியும் நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் என்னென்ன வேலை தெரியும் சொல்றேன். கட்டெல்லாம் இறக்கி ஏத்திடுவேன், அதுல இருக்கக்கூடிய புஷ் எல்லாம் மாத்திருவேன், சேஸ்ல இருக்க புஷ் எல்லாம் மாத்திருவேன், கிரீஸ் எல்லாம் வச்சிருவேன், அந்த நிப்பிள்லாம் கழட்டி அதெல்லாம் பண்ண தெரியும், கிரவுன் எல்லாம் கழட்டி எடுத்துருவேன், பிரேக் ஷூ எல்லாம் மாத்த தெரியும் எனக்கு, இன்ஜின் இறக்கி ஏத்திடுவேன், கிளச்சு கேர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேர் பாக்ஸை இறக்கி கிளச்சு பிளேட்டு கிளச்சு ரிலீஸ் பேரிங்கு அந்த கவர் அசம்பிளி எல்லாம் எனக்கு மாற்ற தெரியும், எல்லா வேலையும் தெரியும், எல்லாம் தெரியும்.
2: பக்கத்தில் வேலை இருக்கு.
0: சரி,
2: ஒன்னும்
0: பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மாத்திரலாம். என்ன போங்க, நீங்க கடைசி வரைக்கும் வேலை தர மாட்டீங்க. அப்ப
1: நீங்க வேலைக்கு போனா அங்க உள்ளவங்க மாதிரி
2: இல்ல சார். இல்ல சார், நீங்க கடைய கடை வாங்க, நீங்க சுயமா சம்பாதிச்சா நீங்க ஒரு பெரிய முதலாளி ஆயிருவீங்கல்ல.
0: என்ன இப்ப அப்படி எல்லாம் ஆக முடியாம தானே உங்கள்ட்ட வேலைக்கு வரேன்றோம்.
2: இல்ல நீங்க வாங்க சார், நான் உங்களை முதல்ல அழைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, என்கிட்ட என்னடா இருக்கு, என் கடையில பேக்கரிக்கு வேலைக்கு வரேன்னு கேட்ட மாதிரி வடிவேல்ட்ட வடிவேல் கேட்ட மாதிரி அப்படி நீங்க கேக்குறீங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கான இசை கீற்று வருது கேளுங்க.

0: உங்கள் சுவை குழுங்கதே உறங்கி விழுங்கு சுவை குழுங்கதே உறங்கி விழுகிறை கொண்டது பானும் பொழிகின்றது பூமி நதி நனைகின்றது நதி எங்கே போகிறது கடலை தேடி
1: எங்கே போகின்றது கரெக்டா வந்தாரு கடைசியில அடிச்சு விட்டாரு பாருங்க
2: வரிகள்லாம் எங்க
1: சொக்கலிங்க ஐயா சொக்கலிங்க ஐயா நன்றி நன்றி.

0: தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொடை பண்பலையின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தந்து கூடி இருக்கிறோம். அவர் கடைசி வரைக்கும் நமக்கு வேலை தர
2: மாட்டேன்ட்டாரு. ஏன்னா நீங்க இவ்வளவு வேலையை கத்து வச்சுக்கிட்டு எனக்கு வேலை கொடுனா அவர் எப்படி உங்களுக்கு தருவாரு?
1: நான் எப்படி இருந்தாலும் பொழச்சுக்குவேன்னு
2: அவருக்கு
1: தெரியும். எது
2: சொக்கலிங்க ஐயாவுக்கு,
1: அவருக்கு சொக்கலிங்க ஐயாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்.
2: சரி
1: சரி விடு. வரக்கூடிய நண்பருக்கு ஒரு வணக்கம். யாருங்க?
2: வேலைக்காரங்க.
1: யார் பேசுறீங்க?
2: வானொலி
1: சப்தம் அதிகமா இருக்கு, அதை குறைச்சு வச்சுட்டு இந்த பாட்டை கேளுங்க, இசை கீற்று கேளுங்க.

0: பாடு இளம் தென்றலே.
1: மேல வரல இந்த வருது பாருங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: நேரம் 11:37, கொடை பண்பலை 100.5 MHz பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறோம்.
1: அதுவும் இன்னைக்கு வந்துட்டு இடைப்பட்ட வரிகளை கொடுத்து அந்த பாடலோட முதல் வரிகளை கண்டுபிடிச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கோம்.
0: விளாம்பட்டியிலிருந்து சொக்கலிங்கம் ஐயா வந்திருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு பாடல் நாம கொடுத்துருந்தோம், நல்லா பாடிட்டே வந்தார் கூடவே. ஆனால் அது தொடக்க வரிகள்
1: மாத்திட்டாரு.
0: நாம கொடுத்த பாடல் அது கிடையாது, அது ஒரு வேற ஒரு பாடல். அந்த பாடலும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்றது தான். நல்லா பாடிட்டு வந்தாரு, ஆனா தொடக்க வரிகளை மாத்தி பாடிட்டாரு அப்படின்றது தான் நாம சொல்ல வந்தோம்.
1: இப்போ ஒருவேளை அடுத்த நேயர் அதை பாடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டையா மாத்திட்டோம் அப்படின்னு யோசிப்பாரு.
0: ஆமா ஆமா, ஒருவேளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அடுத்து வரக்கூடிய நண்பர், ஒரு பாடல் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்றது மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ அங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் RF மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோமா.
2: ரொம்ப நாள் ஆச்சுமா பேசி.
0: ஏனாச்சு
2: வர முடியலங்க சார், லைனே கிடைக்க மாட்டேங்குது, பிஸியா இருக்கு.
0: பிஸியா இருக்கு.

0: நம்மளும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம்.
1: அப்படி சொல்லுங்க, முயற்சி செய்யல அதனால கிடைக்கல, நீங்க பிஸி ஆயிட்டு. சரி, ஒரு பாடல் இருக்கு, ஒருத்தர் மாத்தி பாடினார் இல்லையா, அந்த பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
0: சத்தியமா தெரியாது.
1: சரி சரி, உங்களுக்கான சீக்கிட்டு வருது, கேளுங்க.

0: திவ்யாமா?
1: இதுவும் தெரியலையே,
0: இதுவும் தெரியல.
1: காணலனாகவே சில பாடல் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன், தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைச்சு. அதுல கண்ணை மூடி கண்ணை திறந்து எடுத்த பாட்டு தான் அது.
1: நன்றி
0: திவ்யாமா. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
2: ஐயா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்துல இருந்து சிவகாமி பரமேஸ்வரன் பேசுறேங்க. ஐயா,
0: எப்படி இருக்கீங்கம்மா? சிவகாமி அம்மா,
2: நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் நிர்மலா.
3: சொல்லுங்க,
0: கேக்குறாங்க.
2: நல்லா கேக்குறாங்க. நல்லா இருக்கீங்களா நிர்மலா?
3: இல்ல, ரொம்ப அழகான வரிகளை போட்டு பாட ஆரம்பிச்சீங்க.
0: மெட்டி கட்டி பாடுறது
2: நீங்க போட்டிருந்தீங்களா அந்த பாட்டு? அதனால பண்பலை மனசு மயக்கிருச்சு.
3: சரிங்கம்மா,
2: அதனால அந்த வரியை பாடுனாங்க.
3: சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. ஆனா உங்களுக்கான பாடல் வரிகள் தயாரா இருக்கு?
2: போடுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: என்ன, இரண்டு பாடல் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன. இப்ப திவ்யாவுக்கும் ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், அந்த பாடலும் கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடியும் ஒரு பாடல் இருக்கு, ஏதாவது வாய்ப்பு இருந்ததா கண்டுபிடிக்க?
2: அந்த வரிகள் என்னால கண்டுபிடிக்க முடியல.
0: சரி, உங்களுக்கான இசைக்கீற்று. உங்களுக்கான இசைக்கீற்று
2: போடுங்க.

0: அடுத்த வரியே பாடல்
1: தான். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. எனக்குதான் முதல் வரி ஞாபகம் வர மாட்டேங்குது.
2: ஏன் அப்படி?
1: அதை இன்னொரு தடவை போடுங்க சார்.
2: இன்னொரு தடவை

0: எங்களுக்கும் தான். நன்றி சிவகாமி அம்மா. ஏன்னா கண்டுபிடிக்கட்டும், இப்போ மூன்று பாடல்கள் இருக்கின்றன கண்டுபிடிக்கப்படாமல் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இப்போ கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில்
1: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ்

இருந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டில்.

0: பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு இடைப்பட்ட வரிகளை கேட்டு அந்த பாடலோட முதல் வரியை கண்டுபிடிச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நேயர்களும் முயற்சி பண்ணி பாடிக்கிட்டே இருக்காங்க.
3: ஒரு 3 பாட்டு பெண்டிங்ல இருக்கு, கண்டுபிடிக்கப்படாமல் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்து வரக்கூடிய நண்பர் கண்டுபிடிக்கிறாங்களா, இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, வேற ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களா,
2: முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறத கேட்கலாம். இப்ப இணைப்புல யாருங்க?
4: காணல் மேனன் தாமரை பண்ணும் தமிழ் இசை ரொம்ப நிர்பலமாக சிரிச்சு வச்சுக்கிறாங்க.
3: நீங்க காமெடி பண்றதுன்றீங்க இல்லையா,
4: நல்லா இருந்ததுங்க பேசுறதெல்லாம்.
3: கட்டம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியல,
4: என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நேத்து செய்து சித்திர செவ்வாய் சூப்பரா போடுறீங்க, அன்னாடுமே அருமையா இருக்குதுங்க. நைட்டு வந்து கொடை தென்றல் சலீம் அக்காவுக்கு ஒரு நன்றியும் பாராட்டுக்களும், உங்களுக்கு அதவா பாராட்டுக்கள்.
2: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
4: மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில் சுமதி திருமுருகன்.
2: சுமதி திருமுருகன், சரிங்கம்மா. சரிங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நீங்க கேளுங்கம்மா. இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள்
3: அவங்க இப்ப அததான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமா சொல்றாங்க. சூப்பரா இருக்குன்றாங்க.
4: எனக்கு பொழுதுபோக்கே இல்லைங்க, எனக்கு உற்சாகத்தை தர்றது இந்த அளவுக்கு உற்சாகத்தை பேசுறது எனக்கு பண்பலதாங்க.
3: நம்பிட்டோம். சரி,
4: நீங்க எல்லாரும் உங்களை மாதிரி பேசி பேசியே எங்களை மாதிரி ஆட்கிட்டு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்துறீங்க,
3: இது நம்ப முடியல. வேலையும் தர
4: மாட்டேன்.
3: சரி,
4: அப்புறம்
3: தெரியாது, நீங்களும் சிங்காவே பேசுறீங்க, இங்க நான் சிங்காவே போற மாதிரி தெரியுது இல்லையா.
2: சரி, இப்ப என்ன பாடல் வரீங்க?
3: ஒரு 3 பாட்டு இருந்துச்சு, கண்டுபிடிச்சீங்களா இல்ல வேற?
4: கடைசியில
3: ஒரு பாடல் கொடுத்தீங்க இல்லையா, இது 1-2 அந்த பாட்டா? அதுக்கு
4: முன்னாடி.
3: சரி, நான் கூட அந்த பாட்டை தான் திரும்பி கேக்குறீங்களான்னு பார்த்தேன். சரி கேளுங்க.

0: எண்ணத்தில் தேன்படித்து கைகளில் ஏந்துகின்றேன். எண்ணத்தில் ஆசை வர
1: எனக்கு
2: கோடை பண்பலை 100.5 சார்பா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்களா?

0: சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க,
1: ரொம்ப
0: அருமையாகவும் பேசினாங்க இல்லையா. அடுத்து வரக்கூடிய நண்பர் ஏறக்குறைய நிறைவு நேயர் நினைக்கிறேன்.
1: இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குன்றீங்க, அதை கண்டுபிடிப்பாங்களா? பாடலாது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா.
0: வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யாருங்க?
2: கரூர் மாவட்டம் வெங்கமேட்லேருந்து விஜயா. நல்லா இருக்கீங்களாண்ணா?
0: நல்லா இருக்கேன் விஜயாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோங்கண்ணா. அதான் நிர்மலா மேடம் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கோம் விஜயாமா.
2: சூப்பராக இருந்ததுங்க. நிர்மலா அசோக் அப்படிங்கும் போது டக்குன்னு எனக்கு அண்ணாமலை ஞாபகம்.
1: டைரியில் குறிக்கணுமா?
2: கண்டிப்பாங்க மேடம்.
1: சரி விடுங்க, குறிச்சுக்கிட்டே இருக்காங்க, விடுங்க.
0: குறிச்சாச்சு குறிச்சாச்சு.
2: நாளைக்கு அண்ணா, நாளைக்கு எங்க ஓனர் பையனுக்கு சொப்னில அவருக்கு பிறந்த நாள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருங்கண்ணா.
0: வாழ்த்துக்கள் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: சொப்னில்,
0: சரிங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி சம்பளம் எல்லாம் ஏத்தி போட்டுருவாரா எப்படி?
2: இல்லைங்கண்ணா, எங்களுக்கு கேக்கு இல்லாட்டி பிரியாணி ஏதாவது வாங்கி தந்துடுறாரு. புரட்டாசி மாசங்கனால சைவ பிரியாணிங்க.
0: சைவ பிரியாணி, சரி.
1: ஏதோ ஒரு பிரியாணி
0: நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போவோம். சரி, இசை கீற்று கொடுத்தரலாமா விஜயாமா?
2: போடுங்க, புதுசா ஒண்ணு போடுங்க. ஏற்கனவே ரெண்டு தெரியல.
0: புதுசா ஒண்ணு போடுங்க, சிவகுமார்.

0: விஜயாமா
1: அண்ணா சொல்லுங்கண்ணா.
0: என்ன பாட்டு?
1: அண்ணா மனசுல இருக்கு வரமாட்டேங்குதுங்கண்ணா.
0: இது என்ன அர்த்தம்? நீங்க தான் கேட்டீங்க புதிய பாடல் அப்படின்னு.
1: என்னம்மா
0: சொல்றீங்க? சரி கேட்டுடலாம் கேட்டுடலாம் அந்த பாடலாம் கேட்டுடலாம். நன்றி நன்றி.

0: அங்கே வருதுமா, நண்பிகள்லாம் வந்து
1: என்ன
0: நம்மளை கொஞ்சம் கோர்த்து விட்டு போயிடுறாங்களா, அதனால கொஞ்சம் பின்னாடி. இருந்தாலும் அந்த சொக்கலிங்கம் ஐயாவுக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தோம். அந்த பாடல் வந்து என்ன பாடல் பாடினாரு, நதி எங்கே போகிறது.
1: ஆமா,
0: நதி எங்கே போகிறது,
1: கடலை தேடி
0: நாள் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு பாடல்.
1: ஆமா,
0: ஆனா அந்த பாடல்ல நாம கொடுத்தது வந்து அழகு
1: சிரிக்கின்றது,
0: ஆசை
1: துடிக்கின்றது,
0: பழக
1: நினைக்கின்றது,
0: பக்கம் வருகின்றது.
1: ஐயோ, கேட்டு வெக்கம் வருகின்றது.
0: பக்கம், அப்புறம் பக்கம் வருகின்றது.

0: அப்படின்னு நிறையா போகும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடல் தான் அருமையான பாடல். இன்னொரு பாடலும் இருக்கிறது, ஐ லவ் இந்தியாவிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருந்தோம். என்ன என்ன பாடல் அது? அருமையான
1: பூவை பார்த்து
0: சொல்லாதோ, ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு அருமையான பாடலும் கொடுத்துருந்தோம். அது கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நிறைவாக ஒரு பாடலை தந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கங்களுடன்.
1: நிர்மலா அசோக்
0: மற்றும் கானல் மேனன்.
1: நன்றி நேர்களே.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
3: சபாஷ்.

இனி கேட்கலாம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 37.28% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரஜிநகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தவேகா அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. நேரம் நண்பகல் 12:04.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
5: வழங்கும் மகளிர் நேரம்.
1: இனிய வணக்கம் நேயர்களே. நம் வாழ்க்கையில் சில புத்தகங்கள் நாம் படித்து முடித்த பிறகும் அதன் கருத்துக்கள் நம்மை விட்டு நீங்காது. சில வரிகள் நம் மனதை தொட்டு போகும். சில வார்த்தைகள் நமக்கு தன்னம்பிக்கையை தரும். இன்னும் சில கருத்துக்களோ நமக்கென்று ஊக்கமளிக்க எழுதப்பட்டது போல தோன்றும். அப்படி நமக்கு பிடித்த வரிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் சகோதரிகளே, புத்தக பக்கங்களில் இருந்து உங்கள் மனதில் பதிந்த வரிகளை பகிர வாருங்கள். அறிமுக மகளிர் 24, 24, 26, அனைத்து மகளிரும் 24, 24, 29, 290, 333 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045-42 இணைத்து நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
6: விருதுநகர் மாவட்டம் திருச்சிராங்கல்ல டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நன்றா, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்.
1: வேலையெல்லாம் முடிஞ்சதா?
6: வேலையெல்லாம் போட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க.
1: வேலையோட பேசிட்டு இருக்கீங்களா?
6: ஆமா.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க?
6: நான் கொண்டு வந்திருக்க புக் வந்து தமிழ் அறிய தமிழனே. ஏழுமலை எழுதியது ஆசிரியர்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க.
6: சிரிப்பை பத்தி போட்டிருக்காங்க. சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு, இது மனித குலத்திற்கு கிடைத்த முத்தான தனி சிறப்பு. புன்னகைதனை இழந்தால் முகம் பொழிவது இழந்திடுமே. அங்கமெல்லாம் தங்கம் பொன் தொழித்தாலும் அங்கேயே புன்னகை இல்லையே. பொன் நகையும் மகிழ்விக்குமே. அறுசுவைக்கு தேவை உப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு இனிப்பு புளிப்பு. நகைச்சுவை அறியாதவர்களுக்கு நாளிலத்தில் ஏது சிறப்பு? புன்னகை பூ நமது உடன் பிறப்பு. மனதரும் மல்லிகை பூ மயக்கும் மன கொண்டது. இந்த மாசிலா சிறப்பு நகை வெண்பூ. மலையில் சிரிப்பு மனதிற்கு சுகந்தரும் பூரிப்பு. சில அங்கையர் சிரிப்பு அது ஆடவருக்கு வலை விரிக்கும் புதிர்பூ. சிரிக்க வைத்த தெரிந்தவன் சிந்திக்க வைக்கவும் செய்கிறான். சிறப்பாக சிரிப்பு சிரிப்பினால்

0: நாம் மகிழ்வோம், பின் சிந்தித்து பயன் பெறுவோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கா.
1: சரிங்கம்மா, சிறப்பா சொன்னீங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ பாக்யலட்சுமி அம்மா?
0: ஆமாக்கா, எல்லாம் வர்றவங்கிட்ட சிரிச்சு நல்லா இருந்தாக்கா நல்லது.
1: சரிங்கம்மா, சிரிச்ச முகத்தோட பார்க்கணும் வேலைகளை,
0: அப்படிதானே?
1: சரிங்கம்மா, தொடர்ந்து படிங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
2: மாவட்டம் பத்மநகர், பரிமலா.
1: பரிமலாமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும்.
1: சரிங்கம்மா, வேலைகள்லாம் முடிஞ்சதா?
2: உங்க
1: இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் இணைப்பு சரியா
2: கேக்குதுங்களா?
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: அவருக்கு வந்து புகை பிடிக்கிறதுல ரொம்ப விருப்பமா, மகாத்மா காந்திக்கு. கேட்கவே இல்லையே,
1: விட்டு விட்டு கேக்குதுங்களா? சரியான. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கங்கம்மா. கரூர் மாவட்டம் வெள்ளியணையிலிருந்து கலைசெல்வி.
1: கலைசெல்விமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: குட்டி இளவரசன் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து படிச்சதை சொல்றேங்கம்மா.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க.
3: இது வந்து மொழியாக்க புத்தகம், தமிழ்ல, பிரெஞ்சு மொழி. தமிழ்ல வந்து எம்ஏ சுசீலா விபா சுதர்ஷன் அவங்க எழுதினது. இப்ப குழந்தைங்க வந்து பெரியவங்களோட எவ்வளவு நாளும் அனுசரித்து போயிடுறாங்க. பெரியவங்க தான் குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை சொல்றேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
3: நீங்கள் ஒரு புது நண்பனை பெற்றிருப்பதாக அவர்களிடம் சொன்னால் முக்கியமான விஷயங்களை பற்றி அவர்கள் உங்களிடம் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். அவனுடைய குரல் எப்படி இருக்கிறது, அவனுக்கு எந்தெந்த விளையாட்டுகள் பிடிக்கும், அவன் வண்ணத்து பூச்சிகளை சேகரிப்பதுண்டா என்பது போன்ற கேள்விகளை உங்களிடம் ஒருபோதும் அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். அவனுக்கு என்ன வயது, கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை, அவனது எடை எவ்வளவு, அவனது தந்தை எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்பது போன்ற விஷயங்களைத்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள நினைப்பார்கள். இப்படிப்பட்ட விவரங்கள் மூலம்தான் உங்கள் நண்பனை பற்றி தெரிந்து கொண்டதாக அவர்கள் எண்ணுவார்கள். இளஞ்சிவப்பு வண்ண செங்கற்களால் கட்டப்பட்ட அழகான வீட்டை நான் பார்த்தேன். அதன் ஜன்னல்களில் கிரேனிய மலர்களும் கூரையில் புறாக்களும் இருந்தன என்றெல்லாம் பெரியவர்களிடம் போய் சொன்னால் அந்த வீட்டை பற்றி எந்த விஷயமும் அவர்களுக்கு தெரியாது. $20,000 மதிப்புடைய ஒரு வீட்டை நான் பார்த்தேன் என்று நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். ஆஹா, எத்தனை அழகான வீடு என்று வார்த்தை அப்போதுதான் அவர்களிடமிருந்து பிறக்கும். இதுதாங்கம்மா சொல்லியிருக்காங்க.
1: சிறப்பா சொன்னீங்கம்மா. தொடர்ந்து புத்தகங்கள் படிங்க. நன்றிங்க.
3: நன்றி. நன்றி.
4: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI navigation வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
8: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR.

0: வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
6: இசை பேசும் இசைக்காற்றை நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலையின் 1.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நேரம் நண்பகல் 12:20. சகோதரிகளே, நீங்கள் படித்து ரசித்த புத்தக வரிகள் அல்லது கவிதை வரிகளை சுருக்கமாகவும் அழகாகவும் நல்லதாக 4 வரிகளை சொல்லலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கங்கம்மா.
6: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: தேனி மாவட்டம் பெண்குளத்திலிருந்து நாகலட்சுமி பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் அதிக வணக்கங்கம்மா.
6: வணக்கம்மா. இணைப்பு சரியா கிடைக்கிற இடத்துல நின்று பேசுறீங்களா?
7: மழைக்காலம் வேண்டும், மந்தியீடு வேண்டும், மழை துளிகள் தாளத்தும் கூரை சுகம் வேண்டும், மண் வீட்டின் உள்ளே மண் தரையின் மீது சீருக்கு தாங்காத கோரை பாய் வேண்டும், அம்மாவோ சேலைக்குள்ளே வடக்கி புழங்கி விடுவாள், அதுக்கான அவள் சேலை அம்மாவால் தூங்க வைக்கும், அந்த தூக்கத்தை அடைமலையின் தவளை சத்தம் நள்ளிரவில் எழுப்பி விட்டு அம்மாவை தேட வைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார்.
6: சிறப்பா சொன்னீங்கம்மா. நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், நீங்க பதிலே சொல்லையே.
7: நல்லா இருக்கீங்களா?
6: நாங்க நலமா இருக்கோம்மா. சரிம்மா, தொடர்ந்து புத்தகங்கள் படிங்க. நன்றிங்கம்மா.
8: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49வது ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதத்திலிருந்து பவுனத்தாய் பேசுறேங்க மேடம்.
6: பவுனத்தாய் அம்மா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க நலமா இருக்கோம். என்ன செய்யறீங்க?
7: வீட்டிலேயே இருக்கீங்க மேடம்.
6: சரிங்கம்மா. வேலைகள்லாம் முடிஞ்சதா?
7: காலையிலே முடிச்சதுங்க மேடம்.
6: சரிங்கம்மா, என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க?
7: தவத்திரி ஸ்ரீ நாராயண குருவின் பொன்மொழிகள்.
6: ம், சொல்லுங்க.
7: கல்வி செல்வம் தொடர்ந்து படிப்பதன் மூலம் மனிதன் வளர்ச்சி அடைகிறான். புத்தகங்களை படிப்பதன் மூலம் மனிதன் மனம் பலம் பெறுகிறது.
6: பவுனத்தையம்மா, இனிப்புல இருக்கீங்களா? சரிங்கம்மா, சிறப்பாக சொன்னீங்க. இணைப்பு தான் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. அடுத்த முறை பேசும்போது இணைப்பு சரியாக கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க. நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ்

0: நிற்க சொல்லி நெஞ்சம் கிள்ள
1: இது முதல் அனுபவமே.
0: துடி துடி திடு மனமே வர வர வர கரை தாண்டிடுமே.
2: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
4: வழங்கிய மகளிர்

0: நேரம் நண்பகல் 12:29. நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பண்பலை நினைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாணம்.
0: விஜயலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம். சாப்பிட்டீங்களா மேடம்?
1: இன்னும் இல்லைங்க மேடம், 2 ஆகும் மேடம் சாப்பிட்டு.
0: 2 ஆகுங்களா?
1: என்ன
0: புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க?
1: அதாவது மேடம், இன்னைக்கு புக்கு பேரு அழைத்தால் வரும் அதிர்ஷ்டம். ஜி பாலசுப்ரமணியன் எழுத்தாளர். முதல்ல ஒரு புக் லைப்ரரியில எடுத்த மாதிரி இது 2 புக்கு லைப்ரரியில எடுத்து வந்தேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க. ஒரு நச்சின 4 வரிய சொல்லிருங்க பாப்போம்.
1: அதாவது நாம் வந்து வாழ்க்கையில முன்னேற நாம நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு சொல்ல வந்தேங்க மேடம். அதாவது சிலர் வந்து எதிர்மறை எண்ணங்களோட, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு இப்போது சனி திசை நடக்குது, 7 நான் 7 அப்படி என்னால என்ன முடியாது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க மேடம். அதையெல்லாம் விடுத்து நாம நேர்மறையா சந்தி மனசுல நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிற என்னாலும் சாதிக்க முடியும், நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, எங்கும் எதிலும் வெற்றி பெறுவேன், எதுவரும் சோதனைகளுக்கு அஞ்ச மாட்டேன், என் வாழ்க்கையை பிறர் கையில் கொடுக்க மாட்டேன், கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவேன், 1000 கைகள் தடுத்தாலும் ஆதவன் போல் உதிப்பேன், எனக்கு எல்லா தகுதிகளும் உண்டு, இந்த பிரபஞ்சத்தில் சக்தியின் ஒரு அங்கம் நான். இப்படி எல்லாம் நாம நம்ம ரொம்ப ஊக்கமா நினைச்சிட்டோம்னா நம்ம நேர்மறையா எண்ணங்களை இப்போதே மூளையில் பதிவு செய்யுங்கள். நல்ல விளக்கமா குடுத்துருக்காங்க மேடம். நீங்க தான் சுருக்கமா சொல்ல சொல்றீங்க, அதனால சொல்றேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, சுருக்கமா சொன்னீங்க, அதை கேக்குறவங்களுக்கு இனிமையா இருக்கும்ல. நன்றி,
1: அதனாலதாங்க மேடம்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து படிங்க, நல்ல நல்ல புத்தகங்கள் படிங்க. நன்றிங்கம்மா.
2: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இப்போ சகோதரிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இப்போ நான் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகம், வணக்கம் வள்ளுவ, ஈரோடு தமிழன்பன் எழுதிய 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்ற

அற்ற நூல். இந்த நூலில் வந்து எனக்கு பிடித்த வரிகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். ஈகையில் இன்பம் இருக்கிறது என்பதற்காக வள்ளல்கள் வாசலில் ஏழைகளை நிறுத்துவது என்ன நியாயம், வஞ்சியாது கொடுப்பவனிடம் யாசகம் பெறுவதும் ஓர் அழகென்று சொன்ன வள்ளுவன் மீதும் கோபம் உண்டு எனக்கு. பள்ளங்கள் மீது பரிதாபம் கொண்டதால் வள்ளுவன் மேடுகளோடு சமரசம் பேசினான். எனவேதான் செல்வத்தை செலவழித்தவன் இன்பத்தை சேமிக்கிறான் என்றும் செல்வத்தை சேமித்தவன் இன்பத்தை இழக்கிறான் என்றும் பேசினான். உண்மைதான், வங்கி கணக்கை மட்டும் வளர்ப்பவன் வாழ்க்கை கணக்கில் விடை தெரியாமலேயே விடை பெறுகிறான் என்ற வரி வந்து எனக்கு மிகவும் பிடித்திருக்கு. வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புத்தகம் வாங்கி படித்து பயன்பெறுங்கள்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: படித்ததில் பிடித்த வரிகளை பகிரும் இனிய தருணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்ததில் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
6: மதிய வணக்கம்.
5: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் ஹேமலதா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
5: எப்படி இருக்கீங்க ஹேமலதாமா?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நலமா இருக்கோம்.
6: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
5: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்காங்க.
6: ஓகேங்க,
5: சொல்லுங்கம்மா.
6: நான் இன்னைக்கு வந்து வெற்றி நிச்சயம்ங்கிற புத்தகம், சுகி சிவம் சார் எழுதினது. சாய்வதற்கு தோல் தேடுகிறவர்கள் சாய்ந்தே போகிறார்கள், இருக்கும் போதே இறந்து விடுகிறார்கள். கம்பீரமாக இமயமலை போல் இருப்பவர்கள் காலம் கடந்தும் வாழ்கிறார்கள்.
5: சரிங்கம்மா, சிறப்பா சொன்னீங்க, தொடர்ந்து படிங்கம்மா. நன்றிங்க.
6: நன்றி.

0: நிகழ்ச்சியில் நேரம் நண்பகல் 12:46. நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பரமேஸ்வரி அம்மா, உங்க இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருது, கொஞ்சம் இனிப்பு சரியா கிடைக்கிற இடத்துல நின்று பேசுறீங்களா?
1: இப்ப கேக்குதுங்களா?
0: இப்ப சரியா கேக்குதுங்கம்மா. எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சகோதரி.
0: சூப்பரா இருக்கீங்களா? வேலைகள்லாம் முடிஞ்சதா?
1: புத்தகம் வந்து நீலாம்பரி.
0: இதுல
1: ஆசிரியர் வந்து கண்ணம்மாள் ஸ்ரீதர்.
0: இதுல
1: மறதியும் கவனமும் செயலும் தலைப்பு. நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறோம். உடலை மதித்து உணர்ந்து வாழ்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம். நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம். பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் மட்டும் செய்வோம். ஒரு செயலை செய்யும் முன்பே ஆலோசனை செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். இதுல நிறைய இருக்குதுங்க, நான் முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கேன்.
0: நல்லா சிறப்பா நாலு கருத்தை சொல்லிட்டீங்க. என்னை யாரும் தடுக்க வேண்டாம்ன்ற மாதிரி நாலு வரையே டக்குன்னு சொல்லிட்டீங்க.
1: நன்றி
0: சகோதரி. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, தொடர்ந்து படிங்க.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ராமாட் இந்தியா 2026 நேஷன்

0: ஸ்பைஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
4: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
3: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
3: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. இப்போ ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட புகாரை யார் கொடுக்கறது? ஒரு குழந்தைக்கு பேச தெரிஞ்ச வயசாகவும் இருக்கலாம், பேச தெரியாத வயசாகவும் இருக்கலாம். பாதிக்கப்படுற குழந்தை ஒரு இடத்துல நடக்கிற அநியாயம் எதிர்காலத்தில் மற்ற இடத்துல நடக்க போகிற அநியாயத்துக்கான ஒரு இண்டிகேஷன். அதை நம்ம எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கோம்? நம்ம சமுதாயத்தில் எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு வன்முறை, பாலியல் வன்முறைனாலே வெளியில் சொன்னால் குடும்பமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்க தான் பார்க்கறது. இந்த மௌனம்தான் குற்றவாளிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்குது, ஆனால் அது குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காம, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். எப்படின்னா மௌனமாக இருந்து. அதனால் இந்த மௌனத்தை எப்படி உடைக்கணும், அதில் யார் யார் கலைக்கணும், அதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ இந்த பாக்ஸோ சட்டத்தில் பிரிவு 19 மிக தெளிவாக சொல்லுது, எந்த ஒரு நபரும் குழந்தை உட்பட சட்டத்தின் கீழ் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தாலும் அல்லது நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் சிறப்பு சிறார் காவல் பிரிவிடமோ அல்லது உள்ளூர் காவல் நிலையத்திடமோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சொல் என்னன்னா அப்ரிஹென்ஷன், அதாவது அச்சம். குற்றம் நடந்துரும், நடக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு புகாரை சொல்லணும். ஏன்னா இந்த குற்றம் வந்து நடந்த பிறகு எந்த நிவாரணமும் கிடைச்சாலும் அதுக்கு ஒரு பயன் இருக்க போகிறதில்ல. இனி வரக்கூடிய குற்றங்களை தடுக்க தான் பயன்படுமே தவிர நடந்தவங்களுடைய பாதிப்பை வந்து ஈடு செஞ்சிட முடியாது. அதனால தான் சந்தேகம் எழுந்தாலே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் சங்கர் கிஷன்ராவ் காடே எதிர் மகாராஷ்டிரா அரசு அப்படின்னு ஒரு வழக்கு, இங்கே ரெண்டு பேருக்குள்ளார அந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. அதில் என்னாச்சுன்னா, அறிவுசார் குறைபாடு உள்ள ஒரு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தெரிஞ்சிருந்தும் பள்ளி நிர்வாகமும் விடுதி நிர்வாகமும் புகாரே கொடுக்கல. நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக இதை வந்து கண்டித்தாங்க. குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றம் பற்றி தெரிஞ்சவங்க, குறிப்பாக நிறுவனங்களினுடைய பொறுப்பாளர்கள் அதை மறைப்பது மிகப்பெரிய தவறு, அவங்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் அந்த குற்றங்களை ஒருவேளை நாம் சொல்லாமல் விட்டுட்டோம்னா அது தண்டிக்கப்படக்கூடிய இன்னொரு குற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுறதுல முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு குழந்தையோட விஷயத்தில் மௌனம்ங்கிறது நடுநிலை அல்ல. நடுநிலைனா நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நான் நடுநிலையாக தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மௌனம் எதுக்கு சமம் அப்படின்னா, அது குற்றவாளியின் பக்கம் நிற்கிறதுக்குரிய சமம். நாம் செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப எளிது. 1998 அந்த குழந்தைகள் உதவி எண்ணை கூப்பிட்டு நம்ம சொல்லணும். அதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. இந்த எண்ணை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகுப்பறையிலும் நீங்கள் எழுதி வைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. நாளைக்கு ஒரு ஆசிரியனுடைய கடமை என்னங்கிறத பற்றி

0: பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

நிகழ்ச்சியின் நிறைவான நேரம். உலகில் மனிதன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த ஆயுதம் புத்தகம்தான். அது யாரையும் காயப்படுத்தாமல் உலகையே மாற்றும் வல்லமை கொண்டது என கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. மற்றும் ஒரு அழகான வாசிப்போடு சந்திப்போம் என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இடைவிடாது ஒலித்து சுகமான இதய ராகங்களால் உங்கள் உள்ளத்தை ஈர்க்க காத்திருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கணவனை கண்கண்ட தெய்வம் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா, ஈஸ்வரி, ரமேஷ். பாடலை எழுதியவர் குமா பாலசுப்ரமணியம். பாடலை பாடுகிறார் பி சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1955. இசையமைத்தவர்கள் ஏ ராமாராவ், ஹேமந்த் குமார்.

கோடை பண்பலை 100.5 ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதையல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கின்றனர் தேனி அனுமந்தன்பட்டி ராஜகோபால், சரோஜா, ஜெயக்குமார், மதன்குமார், யோகப்பிரியா. ஜே பி சந்திரபாபு பாடிய பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படம் வெளிவந்த ஆண்டு 1957.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: உங்கள் சப்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

0: ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நேர்களே, காவிய தென்றலால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒலிக்கிறது கணவனை கண் கண்ட தெய்வம் பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி ஈஸ்வரி நந்தகுமார் யோகஸ்ரீ ரேணுகா ஈஸ்வரி ரமேஷ். பாடலை எழுதியவர் குமா பாலசுப்ரமணியம். பாடலை பாடுகிறார் பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1955. இசையமைத்தவர்கள் ஏ ராமாராவ், ஹேமந்த் குமார்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கானம் பாடும் பண்பலை 100.5 இது கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் கொடிமலர் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஈரோடு அந்தியூர் சந்திப்பாளையம் ஜெகநாதன், பழனியம்மாள் ரமேஷ்குமார், ராஜேஸ்வரன், திருநாவுக்கரசு. 1966 வெளிவந்த படத்தின் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கவி வரிகள் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் எல்.ஆர். ஈஸ்வரி, பி. சுசிலா.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
3: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

இசை பாடம் தேன்றல் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இந்த பட பாடல் கரூர் வெங்கமேடு ரொட்டிக்கடை திரு உலகநாதன் கண்ணம்மாள் விருப்பத்திற்காக. டி ஜி லிங்கப்பா இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். படம் வெளிவந்த ஆண்டு 1960.

இனி கேட்கலாம் எங்கள் தங்கராஜா பட பாடல். சேலம் கே ஆர் தோப்பூர் கோமதி, குப்புசாமி, கௌதம், மௌனிகா, கைலாஷ் விருப்பத்திற்காக. 1972 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா. கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடி பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல, விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: நேர்களே, காற்றலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. நெஞ்சில் நிறைந்தவையில் இனி என் அண்ணன் படப்பாடல். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், மேகலாதேவி அமிர்தலட்சுமி, வேல்மணி ரித்திகா இவர்களுக்காக கேவி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் TM சவுந்தரராஜன். பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1970.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, இசையோடு இனிமை சேர்த்து வானொலிகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி மிஸ்ஸியம்மா இதோ இவர்களுக்காக. தூத்துக்குடி விளாத்திக்குளம் மேல்மந்தை கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி, ஆனந்த், சேதுராமன், ஜெகவீர பாண்டியன். படம் வெளிவந்த ஆண்டு 1955. பாடலுக்கு இசை எஸ் ராஜேஸ்வர ராவ். பாடலை எழுதியவர் தஞ்சை என் ராமையா தாஸ். பாடலை பாடுகிறார்கள் ஏ எம் ராஜா, பி லீலா.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

நேர்களே, உங்கள் மனம் தேடும் இனிய அலைவரிசை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம்

இப்பொழுது பிற்பகல் 1:40. இனி கேட்கலாம் வீர திருமகன் பட பாடல். ஒலிக்கிறது காங்கேயம் ஓலப்பாளையம் மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா பூவரசன். இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்கு பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1962. பாடலை பாடுகிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் குடியிருந்த கோயில் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் பெரியகுளம் டாக்டர் எம் ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா. இவர்களுக்காக 1968 வெளிவந்த படத்தின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், ஆலங்குடி சோமி எழுதிய பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: நேர்களை, காற்றலைகளில் உங்கள் நெஞ்சம் ரசித்த பாடல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி பஞ்சவர்ண கிளி. திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோட், தேவி, சிவானி ஸ்ரீ, மகாலட்சுமி, உமா, மோனிகா இவர்களுக்காக கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடுகிறார் பே. சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1965.

நிகழ்ச்சியிலேயே ராஜபாட் ரங்கத்துறை படப்பாடல் இது இவர்களுக்காக. தூத்துக்குடி கழுகுமலை ஈஸ்டர் அந்தோணி மரிய தங்கமலர். 1973 வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு அஞ்சலி எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. 100.5 இனி கேட்கலாம் வென்றார் வந்தார் நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே. கூடை பண்பலை 100.5 MHz வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் வென்றவரை வரவேற்று அவர்களின் உள்ளத்தோடு தொடர்புடைய பாடல்களை வழங்கி 1 மணி நேரத்தை அவர்களுக்கு பரிசளிப்பதில் பெருமை கொள்கிறது 100.5 MHz. தங்கள் அன்புடன் வானவில் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வென்றோர் இந்நிகழ்ச்சிக்கு வந்தார் எனும் வரலாற்றை பதிவு செய்யும் காலச்சக்கரம் இன்று பதிவேற்றும் குரலுக்கு சொந்தக்காரர் கரூர் 80 அடிச்சாலை முகமது நாசர் அவரோடு பயணிக்க தொடங்குகிறது பிற்பகல் 3 மணி வரைக்குமான காலச்சக்கரம். ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: முகமது நாசர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க?
0: பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்களேன்
1: சார். நீங்கள் முதல்ல வந்து எங்களை தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் வந்து வழியாக எங்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சி பங்கேற்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடை எஃப்எம் 100.5 மனமார்ந்த நன்றி சார். முதல்ல சொல்லிக்கிறேன்.
0: சரி,
1: நான் இதை வந்து முதல்ல எஃப்எம் ரேடியோ வந்து பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குங்க சார்.
0: ஒரு வாய்ப்பு
1: வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப இது.
0: அடிக்கடி பேசக்கூடிய நபர் தான் நீங்கள். பண்பலையில் அடிக்கடி பேசக்கூடிய நபரும் கூட.
1: ஆமாம்.
0: தங்கள் அன்புடனுக்கும் கடிதம் எழுதக்கூடிய வழக்கமும் இருக்குது.
1: நான் நிறையாவே இருக்குங்க.
0: நிறையாவே இருக்கு
1: இருக்கு.
0: எப்படி ஆரம்பித்தது கோடை பண்பலையோட ஒரு தொடர்பில் வைத்து கொள்ளக்கூடிய இந்த உறவு?
1: எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சார் டிவிங்கிறதே கிடையாதுங்க முதல்ல.
0: ஏன்?
1: ஏன்னா குழந்தைகளுடைய படிப்பு, ரெண்டாவது வந்து டிவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே அது பழக்கம் இல்லைங்க சார் எங்களுக்கு.
0: சரிங்க.
1: அதனால் வந்து ரேடியோ எஃப்எம் மட்டும்தான் எங்களுக்கு மெயின். எஃப்எம் மட்டும் கேட்டுட்ருப்போம். அதில் எஃப்எம்மில் எல்லாம் மற்றவங்கள்லாம் பேசுகிறது ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஏன் நம்மளும் முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தது தாங்க. அதே மாதிரி கோடை எஃப்எம்மில் கொடுக்கக்கூடிய இதுவரைக்கும் வழங்கின அத்தனை பரிசுகளும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். கோடை எஃப்எம்மில்
0: எல்லா பரிசுகளையும்
1: பெற்றிருக்கிறாங்க.
0: இப்போ அதனால தான் வென்றார் வந்தார் வந்துட்டீங்க.

0: எப்படி இருக்கு இந்த நிமிடம், எப்படியான ஒரு ஃபீலை நீங்கள்?
1: இந்த நிமிடம் எனக்குள்ளேயே நான் கிளி பார்த்துக்கிறேன், நான் தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்ன அப்படின்னு கிளி பார்த்துக்கிறேன்.
0: நான் வேணால் ஒரு கிளி கிளட்டேன்
1: இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது சார். நல்லா இருக்குங்க,
0: நல்லா இருக்கேன். சரி, நம்ம முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு தொடங்கலாம்.
1: சரி,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு முதல் பாட்டுங்க சார், எஜமான் படத்துலேருந்து பாடல் வேணுங்க சார்.
0: என்ன பாட்டு?
1: ஒரு நாலு மணி மறவாத பாடல் வேணுங்க சார்.
0: சரி, அப்படி யாரை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
1: என்னுடைய மனைவிங்க சார், என்னுடைய மனைவி. எனக்கு அவங்க வந்து இப்போ என்னுடைய மனைவி என் கூட இல்லை, கொரோனாவில் தவறிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுடைய நினைவாக எனக்கு அந்த ஒரு பாட்டு தேவைப்படுதுங்க.
0: ஒரு நாளும்
1: ஒரு நாளும் மறவாத ஒன்று
0: கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நேரம் 2:12. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. வென்றவரோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார் கரூர் 80 அடிச்சாலை முகமது நாசர் அவர்கள். ஐயா
4: சொல்லுங்கள்,
3: உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்டேன், நீங்கள் அப்படியே நம்ம போயிட்டோம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
4: எங்கள் குடும்பத்தில் இப்போ நாங்கள் 3 இருக்கிறோங்க சார்.
3: சரிங்க.
4: எனக்கு 2 பொண்ணுங்க, நான், 3. என்னுடைய மனைவி வந்து கொரோனாவில் தவறிட்டாங்க.
3: சொல்லிட்டீங்க. அதனால் இப்போ பொண்ணுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க?
4: பெரிய பொண்ணு வந்து மெடிக்கல் டாக்டர் படிச்சுட்ருக்குங்க சார்.
3: சரிங்க.
4: சின்ன பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிச்சுட்ருக்குங்க சார்.
3: ஐஏஎஸ்
4: பயிற்சி
3: எடுத்துட்டு
4: இருக்கிறாங்க.
3: சரிங்க. எப்படி போயிட்டுருக்காங்க?
4: 2 நல்லா படிக்கிறாங்க. படிப்பில் வந்து 2 நல்லா படிப்பாங்க சார். 2 படிப்பில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா படிப்பாங்க 2. நல்லா படிப்பு,
3: நல்லா படிப்பாங்க
4: சார்.
3: எப்படி, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க?
4: நான் வந்து இப்போ கேட்ரிங். முதல்ல நான் ஒரு கடை வச்சுருந்தேங்க சார். கடை வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் பிள்ளைகளுக்காக வந்து இந்த கொரோனாவில் எங்கள் வீட்டில் தவறிட்டாங்க சார். அதனால் வந்து 2 பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு முடியாமல் இருந்தேங்க சார். சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. 2 நல்லா படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த கடையை கொடுத்துட்டு கேட்ரிங் பண்ணி 2 குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன் சார். நான் தான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு படிச்சு.
3: மாதத்திற்கு எத்தனை நாள் வேலைக்கு போவீங்க?
4: நான் மாதத்துக்கு வந்து ஒரு கேட்ரிங்கே இப்போ போகிறது வந்து ஒரு 4-5
3: அவ்வளோதான் கிடைக்கும்.
4: அவ்வளோதான் கிடைக்கும் சார்.
3: கொஞ்சம் வருமானம் கம்மியாக தோணுது எனக்கு, இல்லை கரெக்டாக இருக்குமா?
4: இல்லை, வருமானம் கம்மியாக இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்கிறாங்க சார். சிலர் எனக்கு அங்கே வந்து, இப்போது நான் கரூரில் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னு தெரிஞ்சால், எனக்கு கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருந்தாருங்க சார்.
3: சரிங்க.
4: அவர் வந்து அவர்னால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோங்க சார். அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தாருங்க சார். அப்புறம் அரவக்குறிச்சி தாசில்தாராக இருந்தாருங்க சார். ஆமாம். அவர் வந்து எங்கள் பிள்ளைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாருங்க சார். அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தது வந்து அவர் நிறைய பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சாருங்க. அந்த நண்பர்கள் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த கோவிந்தராஜ் சாருங்கிறவர் வந்து இன்றைக்கி இல்லைங்க, அவரும் கொரோனாவில் தவறிட்டார். ஆனால் அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை வந்து இந்தளவுக்கு வளர்ந்தது மனப்பூர்வமாக சந்தோஷப்படுறவர் அவராக தாங்க சார். அவராக
3: இப்படி நிறைய நண்பர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க
4: சார்.
3: சரி. அவங்க மூலமாக குழந்தைகளுக்கு படிப்பு செலவுலாம்

0: பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை செலவு பண்ணுறாங்களா, இல்லை வேறு இது மாதிரியான விஷயங்களுக்கு உதவி செய்கிறாங்க?
1: இல்லை படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க சார்,
0: பண்ணுறாங்க,
1: சிலர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்ன வேணாலும் கேளுங்க, படிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறது வந்து பாபு ஷூ மாட்டில் காஜா பைரதின்னு ஒருத்தர் இருக்காருங்க சார்.
0: சரி,
1: அவர் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு,
0: பிள்ளைங்க
1: படிப்புக்கு உதவி பண்ணுறாங்க சார்.
0: சரி,
1: அதை வச்சு நான் பிள்ளைங்க படிக்க வச்சிட்ருக்கிறேங்க சார், ரெண்டு பேர்த்தையும்.
0: சரி, குழந்தைகள் நல்லா படிச்சிட்ருக்காங்க?
1: ஆமாம், படிச்சிட்ருக்கிறாங்க.
0: சரி, தனித்திறமை அப்படின்னா எதை சொல்லலாம் குழந்தைகளுக்கான தனித்திறமை அப்படின்னா?
1: தனித்திறமைன்னா எங்கள் சின்ன பாப்பா வந்து 3.5 வயசுலேயே 1330 திருக்குறள் சொல்லி தமிழ்நாட்டில் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கு.

0: நிறைய பிரிவு வந்து நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுவாங்க. இப்போ வந்து
1: நீங்கள் அதை பாராட்டுவீங்களா என்ன சொல்லுவீங்க
0: சார்? என் குழந்தை ஒவ்வொன்றும் சின்னதை செய்கிறது எல்லாமே பாராட்டுவேன் சார்.
1: பாராட்டுவேன். இல்லை கவிதை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன போகும் இல்லையா?
0: அதை நான் கொஞ்சம் திருத்தி கொடுப்பேங்க. ஆனால் எனக்கு படிப்பு கம்மி தான். ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு படித்தவங்களோட நாலேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.
1: தெரியுது.
0: பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சார்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி வந்து சின்ன பாப்பா வந்து ட்ராயிங் இதெல்லாம் டைமிங் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்க சார். அதை நான் பாராட்டுவேன்
1: ரெண்டு. இப்போ நான் ஒரு கவிதை எழுதுனாலும் நீங்கள் அதை திருத்தி கொடுப்பீங்க?
0: முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக திருத்தி.
1: அப்படி வாங்க. பரவாயில்ல. இப்போ நம்ம திருத்தி இசையமைக்கப்பட்ட ஒரு கவிதை பாடலாக வந்திருக்கு. அப்படி அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
0: அடுத்த பாடல் என் மனைவிக்காக கேட்கணுன்ட்டு இருக்கேங்க சார்.
1: ரெண்டாவது பாட்டும்.
0: ஆமாங்க. வியட்நாம் வீடு படத்துலேருந்து உன் கண்டில் நீர் வடிந்தால் கேட்கணும்.
1: சரி. காதலாகி கசிந்துருகி அப்படியான
0: பாடலாக
1: அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் அன்பும் புரியும்.
0: கண்டிப்பாக.
1: பரவாயில்ல. கேட்போம்.
0: கேட்போம். நன்றி. உன் கண்

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இப்போ நம்மோடு இணைந்திருக்கிறார் கரூர் 80 அடி சாலை முகமது நாசர் அவர்கள். ஐயா சொல்லுங்க.
3: சொல்லுங்க சார்.
2: கோடை பண்பலையும் நிகழ்ச்சிகளோடு அதிகமாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க, எதற்காக நாம் இங்கே உங்களை அழைத்திருக்கிறோம் அப்படின்றது?
3: நான் வந்து சார் இந்த வந்தார் வென்றார்கள் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்க ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன்.
2: என்ன?
3: வானவில் நிகழ்ச்சியில் வந்தாங்க சார். வானவில்லேருந்து மதுவில் வாழ்வு, மறுவாழ்வுங்கிறது மகிழ்ச்சியான வாழ்வு,
2: மகிழ்ச்சியான வாழ்வு,
3: அந்த இதில் வந்து கடிதம் எழுதி போட்டுருக்கேன் சார். நான் வந்து அதிகமாக கடிதம் எழுதி போடுவேன். வானவில்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்றேன்,
3: கவிதை எழுதி போடுவேன். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பிடிக்கும் சார் உங்கள் இதில். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தக்குமுக்கு தர்பார்னு காலையில் வரும்,
2: காலையில், ஆமாம் ஆமாம்,
3: அது கண்டிப்பாக கேட்பேன்.
2: சரிங்க.
3: அதுக்கப்புறம் பார்த்தா அன்று இல்லம் தேடி பண்பலை, அது ரொம்ப கேட்பேன்.
2: கேட்பீங்க?
3: ஆமாங்க. அதே மாதிரி வந்து குரலின் குரல், அதில் வந்து நான் கலந்துக்குவேன். வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 முறையாவது
2: பேசிடுவீங்க?
3: பேசிடுவேன்.
2: சரிங்க.
3: அப்புறம் எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோடை நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்களே, நான் ஒரு 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், எந்த நண்பரும் பேசலையே அப்படின்னு ஒரு ஆதங்கமாக இருக்குது.
2: ஆதங்கமாக இருக்குது,
3: இருக்குது.
2: சரிங்க. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, முகமது நாசர் அவர்கள் நீங்கள் எல்லாம் பேசலை அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் வருத்தத்தை போக்குற விதமாக அவர் கூடையும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க
3: இல்லைங்களா?
2: உதய விழா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கீங்க.
3: 11/8/24 வந்து மகேந்திரா கல்வி நிலையத்தில் நடத்தினீங்க நீங்கள், 25th ஆண்டு விழா.
2: சரி.
3: அதில் வந்து அதிகமாக பரிசு வாங்கினது நாங்கள் தான் இருக்கோம்.
2: ஓ, அந்த காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் தான் அழுத்து
3: போனீங்களா?
2: அப்படி சொல்லுங்கள். அதுதான் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பரிசுலாம் காணாயா அப்படின்ட்டு இருந்தாங்க.
3: அதிகமான பரிசுகள் வாங்கினது
2: வாங்கினீங்க. சரி.
3: கேரளா அப்பளம் முதல் கொண்டு வாங்கியிருக்கோம் சார்.
2: அப்படிங்களா? சரிங்க, சரி.
3: அதே மாதிரி சுந்தர ஆவுடையப்பன் சார் இருக்கார் இல்லைங்க, குரலின் குரல், அதில் வந்து நேரடியாகவே 3.5 வயசுலேயே அவங்க பிள்ளை அவர்கிட்ட விருது வாங்கியிருக்கேன்.
2: சரிங்க.
3: எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்.
2: சந்தோஷம்தான்.
3: ஆமாங்க.
2: எல்லாமே வானொலியோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய பரிசுகளை
3: வாங்கியிருக்கிறாங்க. என்னென்னா, வானொலியிலேருந்து நண்பர்கள் இல்லை, இப்போ எங்களை கேட்டாங்க, இதே கரூர்லேயே நாங்கள் இருக்கிறோம், வெங்கமேட்டில் இருக்கிறாரு பழக்கடை முருகேசன் இருக்கிறாரு.
2: சரி. அவர் இப்போ இல்லை, பரவாயில்ல. உலகநாதன் இருக்கார்,
3: உலகநாதன்
2: உங்களை வந்து பார்ப்பார். கரூர் 80 அடி சாலையில் இருக்காருங்க உலகநாதனையா, முகமது நாசர் இருக்காங்க. நண்பர்களோடு பாருங்கள், ஏன்னா அந்த ஒரு மாதிரி தனித்து இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, என்ன காரணமாக இருக்கும், எந்த வழிகளிலெல்லாம் இவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா?
3: கண்டிப்பாக.
2: அப்படி யோசித்து, சரி பரவாயில்ல, இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாட்டு கேட்கலாம்?
3: இப்போ வந்து என்னுடைய குழந்தைங்க பிள்ளைகளுக்காக சார், தங்க மீன்கள் படத்துலேருந்து ஆனந்த யாழை.
2: சரி. பாடுவீங்களா பாடல்கள்?
3: பாடலெல்லாம் பாட மாட்டேன் சார். அப்படியே பழைய பாட்டு பாடும்போது கூடவே சும்மா அப்படியே போடுற மாதிரி
2: பண்ணுவீங்க. மித்தபடி ஒன்றும் இல்லை.
3: மித்தபடி ஒன்று.
2: சரி, இதை அப்படி மெல்ல ஆரம்பிங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய்,
3: ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அன்பெண்ணும் கூழலில் திடீர். அவ்வளோதான் சார்.
2: அவ்வளோதான். வந்திருக்காங்க உங்கள் சின்ன பொண்ணு.
3: என் பெரிய பொண்ணு பேருங்க சார் நாசிரா பானு.
2: நாசிரா பானு.
3: சின்ன பேர் வந்து நஃபிஷா பானு.
2: நஃபிஷா பானு. அவங்க தான் வந்திருக்காங்க.
3: வந்திருக்காங்க சார்.
2: கூடவே இருக்கிறாங்க.
3: கூடவே இருக்கிறாங்க.
2: சரிங்க.
3: எனக்கு
2: சரி.
3: ஓகே.
2: அந்த பாட்டை கேட்கலாம்.
3: கேட்கலாங்க சார்.
4: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: நேரம் 2:28. கொடை பண்பலை 100.5 MHz. இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் நாம். இன்றைக்கி கரூர் 80 அடி சாலை முகமது நாசர் அவங்க வந்து நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க. அவர் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அருமையான குடும்பம், பாச மழையில் பொழிந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது தெரியுது. எப்போ கொடைக்கானலுக்கு வந்தீங்க சார்?
1: சார், நாங்கள் நேற்றே வந்துட்டேங்க. நேற்றே வந்து எங்கள் நண்பர் வெங்கடேஷ் சாரும் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க சார்.
0: அப்படி
1: எனக்கு நண்பர், ஏன்னா என்னை பொண்ணு கூட ரொம்ப இது.
0: சரி,
1: அதனால் அவங்க பொண்ணு கூட, நாங்கள் ரெண்டு பேர் போகிறனால எங்கள் பொண்ணு கூட இருந்துக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு சார். எங்களுடைய நண்பர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இங்கே
0: நண்பர், உங்கள் நண்பருங்களா? எப்படி ஃப்ரெண்ட் அவர்?
1: நாங்கள் கொடுமுடியில் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் இருந்தாங்க சார் வீடு.
0: சரிங்க.
1: அப்போ வந்து எங்கள் பழக்கத்தில் நண்பர் ஆகிட்டாரு சார். நண்பர்னா இன்றைக்கி குடும்பத்தோடு ஒருத்தராக இருக்கிறாங்க.
0: குடும்பத்தில்
1: ஒரு நண்பர் அவர்.
0: சரிங்க.
1: வெங்கடேஷ் சாருமா அவர்.
0: இப்போ நண்பர்கள் பெருசாக, உறவினர்கள் பெருசாக அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்?
1: எனக்கு நண்பர்கள் தான் சார். இன்றைக்கி வந்து உறவினர்கள், நான் வந்து உறவினர்கள்னு எப்படி சொல்கிறதுன்னா, நண்பர்களும் உறவினர்கள் தான் சார். யார் நம்மளுக்கு உதவி செஞ்சு கூட கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உறவினர்கள் தான் சார்.
0: பிரித்து பார்க்க வேணாம்,
1: பிரித்து பார்க்க வேண்டாம். அவங்க தான் உறவினர்கள், ஃபஸ்ட்டு உறவினர்கள்.
0: நண்பர்கள் தான்,
1: நண்பர்கள் தான் முதல் உறவினர்கள். அதுக்கப்புறம் தான் இரத்த பந்தங்கள் உறவினர்கள், அதுக்கப்புறம்தாங்க.
0: சரி, இந்த இரத்த பந்தங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, உறவினர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க?
1: உறவினர்கள் எப்படி,
0: உங்களுடைய அனுபவத்தில் பொறுத்து
1: பார்த்தீங்கன்னா, இப்போ உறவினர்கள்னு சொன்னீங்கன்னு சார், அதுக்கு ஒரு சின்ன பாட்டு எனக்கு 4 வரிகள் மட்டும் ஞாபகம் வருதுங்க சார்.
0: பாடுங்க பாப்போம்.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா, சோதனையே பங்கு விற்றா சொந்தமில்லை பந்தமில்லைங்க சார்.

0: ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லை சார். உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறாங்க நண்பர்கள்.
1: நண்பர்கள் தான்
0: நண்பர்கள். அதில் முக்கியமாக வந்து எனக்கு இந்த வெங்கடேஷ் சார்
1: இருக்காரு.
0: சூப்பர். அதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க ரொம்பவுமே எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்து உறவினர்கள் கூப்பிட்டாக்க கூட வர்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இவங்க நம்ம சொன்னோம்னா அடுத்த நிமிடம் வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சார். உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க.
1: ஒரு அருமையான நட்பு வட்டாரங்களை பெற்று இருக்கிறீங்க.
0: நட்பு வட்டாரத்தை பெற்ற கடி தான் சார் நான் இன்றைக்கி இந்த குழந்தைகளை வந்து இந்த நிலைமைக்கு வந்து நான் இருக்கிறேன். இன்றைக்கி நட்பு வட்டாரத்து மூலியமாக தான் இன்றைக்கி வந்து நான் கரூரில் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறேன்.
1: சரிங்க.
0: நட்பு வட்டாரத்து இனிமேலும் கொஞ்சம் நண்பர்களோட நல்ல ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் நல்ல நண்பர்கள் பத்து பேர் இருந்தால் போதும் சார்.
1: போதும்
0: போதும்.
1: இப்போ ஏதாவது கெட்ட நண்பர்கள் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா உங்களுடைய வாழ்க்கையில்?
0: இருந்திருக்கிறாங்க சார். அது நான் சொல்ல விரும்பலைங்க சார்.
1: விரும்பலை.
0: ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு இதாக கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாமா? அவ்வளோதாங்க.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதாங்க சார்.
1: நீங்கள் யாருக்காவது கெட்ட நண்பராக இருந்திருக்கீங்களா?
0: எனக்கு கெட்ட நண்பர்னு இருந்திருக்கீங்களான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலைங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா
1: இல்லை இல்லை உங்களுக்கு இருந்திருக்கிறாங்க.
0: ஆமாங்க.
1: நான் 40 பேரை சொல்லுவேன் சரிங்களா. நான் கெட்டவனாக இருந்திருக்கேன்னா அப்படின்னா நண்பர்கள் தானே சொல்லணும்.
0: அது அவங்க தான் சார் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்?
1: இல்லை உங்கள் மனசாட்சிக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியுதா? இவங்களுக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒத்துக்க முடியுமா?
0: இருக்கலாம் சார். இருக்கலாம்.
1: இருக்கலாம்.
0: இருக்கலாம். ஏன்னா நானும் வந்து மனிதர்கள் தப்பு பண்ணாத மனிதர்கள் யாருமே இல்லை சார்.
1: கிடையாது
0: கிடையாது. தப்பு பண்ணுறோம், ஆனால் அதை திருத்திக்கணும். திருத்தி மீண்டும் அந்த தவறு நடக்காமல்
1: பார்த்துக்கணும்.
0: அவங்க தான் உண்மையான மனிதர்கள்
1: சார். சரி. இப்போ நம்ம திருத்திட்டோமா?
0: திருத்திட்டேன். நல்லாவே திருத்திட்டேன்.
1: திருத்தியாச்சு.
0: நல்லாவே திருத்திருக்கேங்க.
1: சரிங்க.
0: நல்லாவே திருந்திருக்கிறேங்க.
1: சூப்பர். என்ன பாட்டு கேட்கலாம்
0: சார்? இப்போ என் நண்பர்களுக்காகவே கேட்டுக்காங்க சார். தளபதியிலேருந்து காட்டுக்குயில மனசுக்குள்ளே.
1: காட்டுக்குயில் மனசுக்குள்ளே.
0: ஆமாங்க சார். இந்த பாட்டு
1: சத்தம் கேட்டுக்கலாமா?
0: கண்டிப்பாக கேட்போம் சார். நன்றி.
1: நன்றி.

0: ஆத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ், இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு கரூர் 80 அடி சாலை முகமது நாசர் அவர்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அடுத்து நாம் அவர்கிட்ட பேச இருக்கிறோம். சார் சொல்லுங்கள்.
4: சொல்லுங்கள் சார்.
3: இப்போ கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன தான் இருக்கிறோம். அது நீங்கள் சொந்தமாக நடத்தி கொண்டிருந்த கடையும் விட்டுட்டீங்க, இப்போ கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேருமே, வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாமளவே புகுத்திக்கிட்டோம் இல்லைங்களா. அதை பார்த்துட்டு நம்மளுடைய குழந்தைகள் என்னுடைய பிறந்த நாள் வருது, இந்த நாள் வருது, இந்த விழா வருது, இந்த பண்டிகை வருது, இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடணும், இவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்க எப்படிங்க?
4: நம்ம குழந்தைங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லைங்க சார். இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு போயிடுவாங்க. இது வரைக்குமே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாகவே முதியோர் இல்லத்தில் போய் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க சார். அவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து முதியோர் இல்லத்தில் போய் சமையல் சாப்பாடு கொடுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த குழந்தைகளை வந்து அங்கேயே இருப்பாங்க.
3: சரிங்க.
4: அங்கே இருந்துட்டு அவங்க பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் பிடிக்கணும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க.
3: சரிங்க.
4: எங்கள் வீட்டில் வந்து டிவிங்கிறது கூட கிடையாதுங்க.
3: அதான் சொல்லிட்டீங்களா?
4: ஆமாங்க, டிவி கூட கிடையாது. அதனால் வந்து குழந்தைங்க வந்து அதுவும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் என் குழந்தைகளுடைய நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து குழந்தைங்க மாதத்தில் ஒரு நாள்

0: நம்ம சமையல் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொண்டு நம்ம கொடுக்கணும், நம்மளாக கொண்டே கொடுக்கணும்ப்பா. வீட்டுக்கு அவங்க வந்து வாங்கினாங்கன்னா அது பிச்சைப்பா, நம்மளாக கொண்டே கொடுத்தா தான்ப்பா தர்மம் அப்படின்னு சொன்னாங்க.
1: ஓஹோ,
0: அப்படின்னு எங்கள் பிள்ளைக்கு அது எனக்கு அது ஒரு காரணமாக சொன்னாங்க சார்.
1: உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதனால் அப்படியான நபர்களையும் நாம் மனசில் வச்சுக்கணும்,
0: வச்சுக்கணும்ப்பா, கொண்டே தேடி கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கல்லூரியில் அவங்க படிக்கும் போது சார், இவங்களுடைய பழக்கத்தை வந்து மற்றவங்க குழந்தைக்கு பழகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க சார்.
1: சரிங்க.
0: திடீர்னு ஒரு நாள் பிறந்தநாள் வந்ததுங்க சார். பிறந்தநாள் வந்தப்போ கல்லூரியிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துருந்ததுங்க.
1: சரிங்க.
0: நான் ஒரு 5 மணிக்கு ஒரு சின்ன ஒரு பார்சல் வரும், அதை கொண்டு வீட்டில் வச்சு காலையில் கல்லூரியில் கொண்டாந்து கொடுத்துட சொல்லுங்க உங்கள் பிள்ளைக்கு
1: அப்படின்னாங்க.
0: அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருந்தாங்க.
1: சரிங்க.
0: அப்புறம் பார்த்தாக்க ஒரு 1/2 மணி நேரமாக ஒருத்தரையும் காணும். அப்புறம் திடீர்னு வந்து அவர் HOD வந்து எங்க அந்த பார்சல் வந்து வீட்லேயே கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னாங்க. திடீர்னு வீட்டுக்கிட்ட போய் பார்க்கும்போது கார் ஜீப்பெல்லாம் நிறைய நிற்குதுங்க வீட்டில். பார்த்தா அப்புறம் HOD, பிரின்ஸிபால், அப்புறம் அவங்க கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸுங்க எல்லாமே கொண்டாந்து என் பிள்ளைக்கு பர்த்டேக்கு கேக் வச்சு கொண்டாடினது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க சார். நான் ஏன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸமாக குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க சார், பண்ணாங்க. ஏன்னா அப்போவே நான் நினச்சேன், அப்போ என் குழந்தைங்க வந்து கல்லூரியில் எந்த அளவுக்கு
1: நடந்து கொண்டிருக்காங்க.
0: ஒரு பிரின்ஸிபால் முதல் கொண்டு என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய நிகழ்வான்னு நான் நினைக்கிறேங்க சார்.
1: இருந்தாலும் டீலாம் போட்டு கொடுத்தீங்களா?
0: டீயெல்லாம் இல்லை, அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாயாசம் பண்ணி வச்சுருந்தேன், ஃபீர்னிங்கிற ஒரு பாயாசம் பண்ணி வச்சுருந்தேன்.
1: சரிங்க.
0: அது வந்து ஆண்டவன் வந்து அவங்களுக்காக எழுதிட்டாங்களாட்டிருக்கு சார், அதனால வந்து பகிர்ந்துட்டாங்க எல்லாமே.
1: சரி,
0: பகிர்ந்துட்டாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க, பகிர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், ஏதாவது நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தால் ஏதாவது செஞ்சு வச்சுருப்போம்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு இதை சர்ப்ரைஸாக வந்தோம் எங்கள் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது வந்து என்னாலேயே அது ஜீர்ணிக்க முடியல. எங்கள் பிள்ளைங்க வந்து அதை பார்த்து ரொம்ப நடுங்க, அப்பா அவங்க பிரின்ஸிபால்ப்பா, அவங்க டீச்சர்ஸ்ப்பா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அங்கே. அப்புறம் அந்த பிரின்ஸிபால் சொன்னாங்க, நான் வந்து அம்மா மாதிரிம்மா, நான் வந்து உனக்கு இப்போ பிரின்ஸிபாலாக வரல.
1: சரி
0: அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க மடியில் உட்கார வச்சுட்டு கேட்க விட்டுனாங்க. எனக்கு வந்து என்னுடைய எப்படி சொல்கிறதில்ல, அது சொல்லக்கூடாதுங்க, அது அந்த மாதிரி இருந்ததுங்க. அவங்க மடியில் உட்கார வச்சுட்டு கேக் விட்டுறது வந்து
1: ஒவ்வொரு நம்ம தினந்தோறும் பல்வேறு விதமான பிறந்த நாள் கொண்டாட்டங்களை பார்க்குறோம். நம்மளும் ஒரு சுற்றுலா தலத்தில் இருக்கிறதுனால சுற்றுலா தலத்திலேயே கேக்கு வெட்டக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். அங்கனே 2 பீஸை மட்டும் ஊட்டிட்டு அங்கனக்குள்ளேயே பக்கத்துலேயே வச்சுட்டு போகக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இல்லை பக்கத்தில் யார்ட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்துருங்கன்ட்டு போகக்கூடிய ஆட்களையும் பார்க்குறோம். நிறையா விதமான பிறந்தநாள் கொண்டாட்டங்களை பார்க்குறோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு என்ன தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த மடியில் தூக்கி வச்சு பிறந்த நாள் கேக்கை ஊட்டி விடுவது அப்படின்றது அவ்வளோ அன்பு,
0: ரொம்ப அன்பு. அதே மாதிரி சொன்னாங்க, அவ்வளோ பெரிய கேக் என்ன பண்ணிட்டாங்க, நீ பிறந்த நாளுக்கு கிளாஸில் யாருக்கும் கொடுக்கல, அதை வெட்டி பீஸ் பண்ணி காலையில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு போயிட்டாங்க. ஒரு 5 கிலோ கேக் இருக்குங்க சார், அவ்வளோ பீஸ் கொண்டு வந்துட்டாங்க.
1: பெரிய கேக்,
0: பெரிய கேக். கிளாஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வெட்டி போய், ஏன்னா இவங்க எதுக்கு கொடுக்க அது பழக்கம் இல்லை. அது பர்த்டே எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறது எனக்கு இன்னுமே ஒரு
1: சர்டிஃபிகேட்ல இருக்கும் இல்லையா?
0: ஆ ஓ, அது வச்சுட்டு வந்திருப்பாங்க,
1: அதில் இருக்கும், நினைவூட்டுவாங்க. ஏதாவது நினைவூட்டுதல் மாதிரியான செட்டப் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு.
0: சரி,
1: அது பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் நமக்கு அது பெரிய விஷயம்.
0: பெரிய விஷயம்
1: இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை எதிர்கொண்டது பெரிய விஷயம்.
0: நான் எந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடினதும் இல்லைங்க இது வரைக்குமே.
1: இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்?
0: அதனால் வந்து சார், ஆட்டோகிராஃப்லேருந்து நம்ம எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு பாட்டு இருக்குது சார், ஒவ்வொரு பூக்களும். இந்த பாட்டு கேட்கலாங்க சார்.
1: கேட்டுடலாம்.
0: கேட்டுடலாங்க. ஓகே.

0: தொகுத்து வழங்கணும்னு
1: ஆசைப்படுறேன். என்ன காரணம்?
0: குழந்தைகள்கிட்ட வந்து பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார். நீங்களாம் உரையாடுறது
1: சரிங்க,
0: அந்த குழந்தைங்க சொல்கிறதுக்கு, அது நீங்கள் சொல்கிறது, அது அதை கண்டிப்பாக நாங்கள் எந்த நிகழ்ச்சி தவறோடனு இல்லை, குழந்தைகளெல்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க.
1: சரிங்க சரிங்க.
0: அதுக்கு நீங்கள் கேட்குறது, அவங்க பதில் சொல்கிறது, அதில் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
1: குழந்தைகளோடு பேசக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும். பூந்தளிராக இருக்கட்டும்,
0: ஆமாங்க,
1: இளமை
0: இளமை பேசுகிறது, அது எனக்கு வந்து குழந்தைகளோட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது.
1: சரிங்க.
0: அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வழங்கலாம்.
1: சூப்பர் சூப்பர். இப்போ குழந்தைகள்லாம் ஆளாயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து கலெக்டராக வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. ஒரு வேளை கலெக்டர் ஆகிட்டால் எந்த மாவட்டத்திற்கு அவங்க வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க?
0: கரூர் மாவட்டம், எங்கள் மாவட்டத்துக்கே வரணுங்க சார்.
1: சொந்த ஊர் எந்த ஊர் உங்களுக்கு?
0: சொந்த ஊர் வந்து சத்தியமங்கலங்க சார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம்.
1: சத்தியமங்கலம்,
0: சத்தியமங்கலம்.
1: சரிங்க.
0: இருந்தாலும் வந்து ரெண்டு மாவட்டத்தில் வந்து கரூர் வரணும், இல்லைன்னா ஈரோடு மாவட்டத்தில் வரணுங்க சார். ஏன்னா எங்கள் சொந்தங்கள் முன்னாடி எந்திரிச்சு நின்று இருக்கிறாங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி
1: கொடுமுடின்னு வேற சொல்லியிருக்கீங்க, நொய்யலாறுன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க, இங்கே வந்து கரூர் 80 அடி சாலைன்னு இருக்கீங்க. அப்போ சொந்த ஊர் வந்து
0: சத்தியமங்கலம்
1: தான். அப்படி ஒரு அருமையான ஒரு ஏரியா அது கூட.
0: ஏரியா.
1: எத்தனை வயது வரை நீங்கள் அங்கே இருந்தீங்க?
0: நான் வந்து ஒரு 30 வயது வரைக்கும் அங்கே இருந்தேன். 32 வயது வரைக்கும் இருந்தேங்க சார்.
1: 32 வயது வரைக்கும் அங்கே இருந்தீங்க.
0: ஆமாங்க.
1: அதுக்கப்புறம் வெளியேறிட்டீங்க?
0: வெளியேறி வந்துட்டாங்க, வந்து கரூருக்கு வந்துட்டாங்க.
1: இப்போ யாரெல்லாம் அங்கே இருக்காங்க உங்களுக்கு தொப்பு?
0: அங்கே எங்கள் அண்ணர்லாம் இருக்கிறாங்க சார்.
1: சரிங்க.
0: ஆமாங்க.
1: சரி, என்ன பாட்டு இப்போ நம்ம கேட்கலாம்?
0: இப்போ வந்து பாட்டு நான் இருந்ததுக்காக பாட வேண்டியது, எல்லா மக்களும் அதில் இருந்திருக்கு சார், மயக்கமாக கலக்கமாங்கிற பாட்டு கேட்கலாங்க.
1: மனதிலே குழப்பமே வேணாம் அப்படின்றீங்களா?
0: குழப்பம் இருந்தாலும் அது தீர்த்துக்கணும் சார். நம்மளே
1: கேட்டலாமா?
0: கேட்டலாங்க.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கொடை பண்பலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி இது. நம்மோடு இணைந்திருக்கிறார் கரூர் 80 அடிச்சாலை முகமது நாசர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு அழகான குடும்பம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஐயா சொல்லுங்கள். கொடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, டிவி இல்லை அப்படின்னு. இப்போ ஒரு நிகழ்ச்சியை முழுவதுமாக தொகுத்து வழங்கணும் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க?
2: நான் இளமை பேசுகிறேன்.

0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சி ஏறக்குறைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மோடு இணைந்திருந்தார் கரூர் 80 அடி சாலை முகமது நாசர் அவர்கள். ஐயா நிறைவாக சொல்லுங்கள், கோடை பண்பலைக்கு வந்திருக்கீங்க, ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் இவர் பேட்டி எடுத்திருந்தால், இவர் நம்ம கூட பேசியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான சூழல் எதுவும் இருக்கா?
1: அப்படியெல்லாம் கிடையாது சார். கோடை பண்பலையில் பேசக்கூடியங்க அத்தனை பேருமே மிக ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் இருந்தாலுமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சார்.
0: இல்லை இருந்தாலும் ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா, இவங்க கூட பேசணும்னு நான் பிரியப்பட்டேன், இருந்தாலும் இவர் தான் வந்தார் அப்படின்ற மாதிரியான, அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை
1: அப்படி சொல்லணும்னு பார்த்தா, நீங்கள் உடம்புல எந்த உறுப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த உறுப்புன்னு சொல்ல முடியும் சார்.
0: சரி, உறுப்பில் எந்த வெறுப்பும் இல்லை.
1: எந்த வெறுப்பு இல்லைங்க சார், உடம்பே சேர்ந்தது தான் சார் கோடையை.
0: கோடையை, சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக நம்ம விடைபெறக்கூடிய தருணம், விடைபெறலாமா?
1: விடைபெறலாங்க சார். ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் என்னை வந்து அழைச்சி என்னை இந்த அளவுக்கு ஊக்குவித்ததுக்கு மிகப்பெரிய ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம நினைக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு சார் எனக்கு.
0: சரி,
1: எனக்கு ரொம்ப நன்றி. கோடை எஃப்எம் 100.5 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
0: நீங்கள் நினைக்காத பெரிய பெரிய உயரங்களை உங்களது குழந்தைகள் சாதிப்பார்கள், அது நினைக்காத நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நாமளும் நிறைவு செய்கிறோம். கோடை பண்பலை 100.5 MHz இது.

இதுபோல் ஆனந்தம் வேறில்லை அப்படின்னு பாடலும் சொல்லி சென்றது. அந்த மகிழ்ச்சியோடு நாமளும் நிறைவு செய்து கொள்கிறோம் இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை. நம்மோடு இணைந்திருந்தார் கரூர் 80 அடிச்சாலை முகமது நாசர். இனி செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் கலாச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 55.19% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 56.09% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 56.27% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிரெழுத்து.
3: இனிய வணக்கம் நேயர்களே. நேயரின் மனதில் ஒலிக்கும் இசையை அவரின் உன்னத தெரிவாலும் இனிய பொழிப்புரைகளாலும் மனம் வருடும் இனிய பாடல்களை கேட்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வானத்து நிலவழகு, விரியும் கடல் அலைகள் அழகு, பூக்களின் புன்னகையில் இயற்கையே பேரழகு. வர்ணிக்க வார்த்தைகள் போதாது, இந்த வள்ளுலகின் படைப்பினில் அழகு குறையாது. ஆம் நேயர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அழகு என்னும் தலைப்பில் அழகழகான பாடல்களால் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காடபாளையம் நிர்மலா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் நான், உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான புலிப்புரை புல்லாங்குழல் மற்றும் வயலின்

இனிமை தரும் மிட்டமைத்த இளையராஜாவின் இசையில் மனித உறவுகளின் யதார்த்தத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் கூறும் கண்ணதாசனின் வரிகளில் எஸ் ஜானகியின் மனமயக்கும் குரலில் ஒலிக்கிறது உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தோரிகை.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை: காதலின் தூய்மையையும் இசையின் மேன்மையையும் காலத்திற்கும் பறைசாற்றும் இனிய பாடல். இளையராஜாவின் மென்மையான இசையில் KJ யேசுதாசின் தனித்துவமான குரலில் பாடும் இனிய பாடல். மேலும் கண்ணதாசன் எழுதிய பாதாதி கேசம் மரபு கவிதையின் திரைவடிவமே இந்த பாடல்.

மனம் விரும்பும் பாடல்களால் மனங்களை வருடிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அழகு என்னும் தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காடப்பாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை: மலை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளியழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நிறையழகு போன்ற வரிகள் அன்றாட இயற்கை நிகழ்வுகளின் அழகை கவித்துவமாக விவரிக்கின்றன. நெஞ்சிற்கு நெருக்கமான ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் கவித்துவமான வரிகளில் உன்னிமேனன் மற்றும் பி சுசிலா ஆகியோரின் மென்மையான குரல்களில் ஒலிக்கிறது புதுமுகம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ரெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:22. நிகழ்ச்சியில் அடுத்ததான அழகான பாடல், நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு என்ற வரிகள் காதலின் ஆகச்சிறந்த வர்ணனை. தேவாவின் தென்றலான இசையில் வைரமுத்துவின் வர்ணனையான வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோரின் தேன் போன்ற மென்மையான குரல்களில் ஒலிக்கிறது பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரேர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: வழங்கிய உயிரெழுத்து.
8: மனம் விரும்பிய இசையினே இசைச்சரமாய் ஒழிக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அழகு என்னும் தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காடபாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் இனிய பாடல், குடும்பத்தில் உள்ள அனைவரின் தூய்மையான அன்பையும் மகிழ்ச்சியையும் இசையால் வெளிப்படுத்தும் இனிமையான பாடல், கூட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் மிக அழகாக பிரதிபலிக்கும் இந்த பாடலை சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத் தோரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நேரம் பிற்பகல் 3:37. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை. காதலின் உணர்வை மிக அழகாக பிரதிபலிக்கும் பாடம். மோகனராகத்தில் MS அமைத்த MS விஸ்வநாதன் இசையில் கதாநாயகியின் அழகை தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் ஒப்பிட்டு அற்புதம் செய்த வாலியின் வரிகளில் TM சௌந்தரராஜன், பி சுசிலாவின் மனமயக்கும் குரல்களில் ஒலிக்கிறது ரிக்ஸாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அழகிய தமிழ் மக இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போலிக்கும்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நோவது,
1: நோய்
0: அல்லது
1: துன்பம்
0: அல்லது
1: வருத்தம்
0: அல்லது
1: பிணி
0: அல்லது
1: குற்றம்
0: அல்லது
1: அச்சம்.
0: நோவது
1: நோய்,
2: ஏதோ கொஞ்சம்

நேரம் பிற்பகல் 3:45. அழகு வர்ணனைகளால் இனிய பாடல்களை மேசிலிருக்க ரசிக்கிறோம் நம் கொடை பண்பலை 1:5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அழகு என்னும் தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காடபாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்கள்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4-30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நேரம் பிற்பகல் 3:50. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான புலிப்புரை ஒரு பெண்ணின் சுயமரியாதையையும் தைரியத்தையும் அழகாக வெளிப்படுத்தும் மருதகாசியின் வரிகளில் எஸ் தட்சிணாமூர்த்தியின் துள்ளலான இசையில் பி பானுமதியின் இனிய குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

இதுவரை செவியோடு இனிய பாடல்களை ஒழித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அழகு என்ற தலைப்பில் அலங்கரித்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் காடபாளையம் நிர்மலா சந்திரசேகர் அவர்கள். மீண்டும் சிறந்த பாடல்களால் உயிரெழுத்து நிகழ்ச்சி புலரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. இனிய பாடல்களை வழங்கிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் கலாச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில்

8.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இதமான மாலை பொழுதில் சுவையான தேநீரை பருகும் இனிய வேளையில் தினமும் புலரும் வண்ணத்தூரிகை இன்று புலர்கிறது. சினிமா கொட்டகை வண்ணத்தூரிகையாக
6: சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 கொடைக்கானலின் ஒன் இணைப்பிற்கு சுழை 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு
5: பிரியதர்ஷினி,
6: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
5: வணக்கம் நேயர்களே.
6: பிரியதர்ஷினி
5: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கேன். நானே முந்திட்டேனோ, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு
6: நான் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன், நீங்க முந்திட்டீங்க. சரி பரவாயில்ல, யார் கேட்டா என்ன, ஒரே கேள்விதானே.
5: சரி சரி சரி, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
6: ரொம்ப நல்லா இருக்கும். வெயிலும் இல்ல,
5: வெயிலும் இல்ல,
6: மழையும் இல்ல.
5: மழையும் இல்லையா?
6: ஆ,
5: மழை நல்லா அடிச்சு ஊத்துச்சுன்னு நேத்துக்கு
6: நேத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து குளிருது.
5: ஆமா, ரொம்ப குளிருது.
6: மழையும் இல்ல, வெயிலும் இல்ல, குளிருதுங்க அப்படின்றோம். அப்படித்தானே?
5: அப்படித்தான்.
6: சரி, நேயர்கள் வரிசையில் இருக்காங்க, பேசிடலாம்.
5: வாங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
5: சரவணன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
5: நான்
7: ஹலோ,
6: நலமா இருக்கோங்க ஐயா.
7: சொல்லுங்கம்மா.
6: உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாங்களா?
7: போடுங்க, பழைய பாடலாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கு.

0: காதற்கயிறு துடை காக்கிறதோ பாருங்க.
1: சரவணன் ஐயா
0: சொல்லுங்கம்மா. சத்தியமா தெரியல, அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல.
1: சத்தியமா உங்களுக்கு தெரியும், பாடல நல்லா கேட்டிருந்தீங்கன்னா படம் பேரே அந்த பாடல்ல வந்துச்சு.
0: ஆமா, ஒன்னு ஒரு முறை போடுங்க.
1: இன்னும் ஒரு முறை ஒளிபரப்பலாம்.

0: ரொம்ப இயல்பான பர்ஃபார்மன்ஸ்.
1: ஆமாம், முதல் முறை வந்து பாடல் வரும்போது திரைப்படத்தோட பெயரோடு அந்த பாடல் ஒழிச்சிச்சு. சரிங்களா, இப்ப கொஞ்சம் உசாராயிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
2: பாடல் கூட ஐயாவும் சேர்ந்து பாடினாரே, கூடயும் பாடினாரு, பின்னணி சீலம் போட்டு பாடினாரு.
0: அம்மா தெரியலங்கம்மா, உறுதியா தெரியல. ஒரு குழு கொடுத்தீங்கன்னா சொல்லிடலாம்,
1: கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா?
0: படத்து பேர் தெரியலங்களேம்மா.
2: சரிங்க ஐயா, நீங்க பாடும் போது நீங்க அந்த பாட்டை பாடினீங்கல்ல, முதல் பாடல்
0: பாடி பாட்டு.
2: அது
1: நீங்க அதை சொல்லவும் செஞ்சீங்க.
2: ஆமா,
1: வாய் வார்த்தையில சொன்னீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. சரிங்க, நன்றிங்க சரவணன் ஐயா இணைப்புக்கு வந்ததுக்கு. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா, யார் எங்க இருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர். கார்த்திக்.
1: கார்த்திக் கண்டிப்பா சொல்லிருவாரு.
3: காதல் வைரஸ்
1: பாத்தீங்களா, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டீங்க, பதிலே வந்துருச்சு பாருங்க.
3: இல்ல இல்ல, கதிரின் கடைசி கண்ணு போனதான்.
1: மெயினான விஷயத்தவே நீங்க வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, யார் யாரெல்லாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க? அறிமுகம், கதாநாயகன் அறிமுகம்.
3: அப்பா
1: இல்லையே.
3: அப்ப அந்த ரிச்சர்ட்னு சொல்லி ஒருத்தர்.
1: கரெக்ட்.
3: வேற
1: வேற நீங்க தான் சொல்லணும், வேற கதாநாயகி.
3: இசை ஏ ஆர்
1: ரஹ்மான் கதாநாயகி. அவங்களும் இந்த திரைப்படத்துல கதாநாயகிய அறிமுகம். முன்னாடியே நமக்கு தெரிஞ்சவங்க கதாநாயகியா அறிமுகமானது காதல் வைரஸ்ல தான். அதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சிருந்தாங்க. சரிங்க, நம்ம ரொம்ப அழகா இப்ப வந்து முக்கியமான கேள்விக்குள்ள போறோம்.
3: என்னங்க காதல் வெப்சைட்?
1: காதல் வெப்சைட் கண்டிப்பா கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி கிளை கேள்வி எல்லாம் இருக்குல்ல, பதில் சொல்லணும்ல.
3: ஐயோ சொல்லுங்க.
1: கதிர் இயக்கிய முதல் திரைப்படம் இது.
3: இதயம் எடுத்தது.
1: கதிர் இயக்கிய எல்லா படமும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். நன்றிங்க கார்த்திக். உங்களுக்கான காதல் வெப்சைட் வரும். அதுக்கு முன்னாடி இயக்குனர் கதிர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? ஏன்னா இயக்குனர் கதிர் அவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் கதை எழுதியிருப்பார் சரிங்களா? இயக்கம், தயாரிப்பு, கதை அந்த மாதிரி இருக்கும். காதல் வைரஸ் திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான். 3ஆம் பிறை, அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங், பகல் நிலவு, இந்த மாதிரியான திரைப்படங்களில் சுவரட்டி வடிவமைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் கதிர். அது மட்டும் இல்லை, கன்னடத்தில் நான் லவ் ட்ராக் இந்த படத்தை இயக்குனரவரும் கதிர் தான்.
4: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் Raw Mat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன

0: வாங்கிடலாம்ல
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: பண்பலை
6: 1:30 இன்று மாலை 5:30
5: செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
4: கொடிஷியா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:20 ஆயிட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: செவியோரம் கவிதா பண்பலை 100.5 சகோதரி பிரியதர்ஷினிக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க கூகுள் சுரேஷ்.
1: சேலம் மாவட்டம். இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: சரிங்க தம்பி.
2: அதாவது பேரை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, கூகுள் சுரேஷ் அப்படின்னு.
0: ஆமாம், ரொம்ப பரிச்சயமாக வரக்கூடியவர், எல்லாமே பதில் சொல்லிடுவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தடுமாற்றம், ஏன்னா 2வது 3வது வருவார். நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றா இருக்கக்கூடிய மொபைலும் கைமா இருப்பார். எப்போவுமே வந்து இணையதளத்திலே இருக்கக்கூடியவர்.
2: அதாவது வருகையை கொடுத்துருவேன் ஐயா அப்படின்னு
0: வலைதளங்கள்லேயே பயணிக்கக்கூடியவர். அதனால கண்டிப்பாக பதில் சொல்லிடுவார். ஆனால் இப்போ வந்து முதல் நேயரா வந்தனால கொஞ்சம் இன்னைக்கு டவுட்டாக தான் இருக்கு.
1: முயற்சி பண்ணுறாங்க.
0: இனிமேல் ஆன்லைன் சுரேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுள் சுரேஷன் நல்லா இருக்கா? சரி பரவாயில்ல, நம்ம கேள்விக்கு போகலாம். உங்களுக்காக பாடல் ஒலிக்குது, கேட்கலாம். இப்போ
1: கேளுங்க.

0: கோபத்துக்கு இணைப்ப துண்டிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுதா ஏன் சுரேஷ்?
1: அதாவது கூகுள் அவருக்கு தேடுறதுக்கு சிரமமா இருக்கு.
0: ஆமா, ஏன்னா சொல்ற உத்தமபுத்திரன் கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி. உத்தமபுத்திரன் பத்தியான தகவல் நீங்க சொல்றீங்களா?
2: இல்ல 1940 அது மட்டும் என்னங்கா
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அழகா பதில் சொல்லிட்டீங்க உத்தமபுத்திரன்னு. அந்த திரைப்படத்தை பத்தியான தகவல்கள் சொல்லணும்ல, எதிர்பார்க்கிறோம் நிறைய
2: உங்ககிட்ட.
0: சரி,
2: அது மட்டும் தான். நீங்க
0: அந்த திரைப்படத்துக்கு இயக்கம் யாரு?
2: இயக்கம் பிரகாஷ் ராவ்.
0: அதேமா தப்பா ஏதோ தகவல் கொடுத்துட்டாங்களோ? நீங்க பார்த்த வலைதளம் ஏதோ தப்பா சொல்லுதுன்னு
2: நான்
0: நினைக்கிறேன். தப்பு தப்பா உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க.
1: அதாவது என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, அதே பேர்ல மூணு படம் இருக்கு.
0: ஆமா
1: ஆமா,
0: அதனாலதான் உத்தமபுத்திரன் சொன்னீங்க இல்லையா, மூன்று காலங்கட்டங்கள்ல மூன்று நடிகர்கள் நடிச்ச திரைப்படம் அது. தனுஷ் நடிச்சாரு
1: 1958 சிவாஜி,
0: அவரு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்ன நீங்க போங்க,
1: அதாவது அவரு கொஞ்சம் கஷ்டப்படுவாருன்னு சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணலாமே.
0: என்ன என்ன சுரேஷ்
2: கேள்வி
0: கேளுங்க, நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சரி, உத்தமபுத்திரன், உத்தமபுத்திரன் முதல்ல
1: தமிழ் சினிமாவில் இரட்டையர்கள் கதைக்களத்தை கொண்டு வந்த முதல் திரைப்படம்
0: உத்தமபுத்திரன் 1940 இதே அக்டோபர்
1: 24 அக்டோபர் 1940 வெளிவந்த திரைப்படம்.
0: 24 தேதி இதே அக்டோபர் மாதம் 1940 அப்படின்னு சொல்றாங்க. சரி சுரேஷ் சொல்லுங்க.
2: இது வந்து
0: உங்களோட இணைப்பு சரியாவே இல்லையே, வந்ததுல இருந்து கஜா புச்சா கஜா புச்சானே இருக்கே, ஒன்னும் கேக்கலையே சுரேஷ். சரி, ஒரே இடத்துல நின்னு பேசலாமா?
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: அதான்க்கா, இது வந்து இந்த மேன் என்ன அப்படின்னு ஒரு படம், தழுவி எடுக்கப்பட்ட படம்க்கா.
0: தழுவி எடுக்கப்பட்ட படம்
2: இந்த மேன் இன் தி அயன் மாஸ்க்னு ஒரு படம்.
0: 1940 வெளிவந்த உத்தமபுத்திரன் அந்த திரைப்படத்தில் நடிகராக இருந்தவர் பி யு சின்னப்பா. அந்த பி யு சின்னப்பா கொஞ்சம் வந்து அந்த ஊர் பேரோட சொல்லலாமா? பி யு, அதுக்கு என்ன விளக்கம்?
1: என்ன
0: பாடல் குடுக்கலாம் உங்களுக்கு?
2: பிரியம் படத்துல ஒரு துள்ளலான பாடலுக்கா, தில்ருபா தில்ருபா காதல் இனமே தில்ருபா, அந்த பாட்டு குடுங்க.
0: தில்ருபா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: கோடை பண்பலை நொறுப்புள்ளி 5 இது சினிமா கொட்டகை. கூகுள் சுரேஷ் வந்து அழகா பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த திரைப்படத்துக்கான தகவல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்தமபுத்திரன் 1940
1: வெளிவந்த திரைப்படம்,
0: முதல் இரட்டையர்கள் வேடத்தில் திரைக்கு கொண்டு வந்த முதல் திரைப்படம், சரிங்களா? அதுக்கப்புறம்

0: சுரேஷ் இணைப்புல இருக்கீங்களா?
1: பாட்டு
0: ஒண்ணுமே புரியலையா? திரும்ப போடுவோம், நம்ம போடுங்க, பாடல போடுங்க.

0: 1958
1: சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அதே திரைப்படத்தில் இரட்டை வேடத்தை அரங்கேற்றம் செய்திருப்பாரு. அடுத்ததாக 2010 பேர் மாற்றம் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. உத்தம புத்திரன்ட்டு தனுஷ் வந்து ஒற்றை
0: வேடத்தில் தான் நடிச்சிருப்பாரு.
1: அதே மாதிரி பியு சின்னப்பா வந்து நடித்த இதர படங்கள் உத்தம புத்திரன், ஆரியமாலா, கண்ணகி, மனோன்மணி, குபேர குசேலா மற்றும் ஜெகதல பிரதாபன், இதெல்லாமே பியு சின்னப்பா நடித்த இதர திரைப்படங்கள்ல சொல்லலாம். நம்ம
0: பியு சின்னப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான நடிகர், அவர் ஒரு பாடகர். இந்த மாதிரி அழகான விஷயங்களை இப்போ அழகா சொன்ன பிரியதர்ஷினிக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: கோடை பண்பலை 100.5 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண துரிகை.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: தீபாவளி அதோட சிவா டெக்ஸ்டைல் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: கோடைப்பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
5: நேரம் 4:38.
4: இப்போ இணைப்பில் வரக்கூடியவங்க வாங்க, வணக்கம்.
6: காற்றில் படுப்பது பஞ்சு, நமக்கு செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
4: வணக்கம் சோமசுந்தர ஐயா.
7: மேடம் நல்லா இருக்கீங்க? மேடம்
4: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம்.
7: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சிலியம்பலம் சோமசுந்தரம்.
4: என்னதான் நம்ம பேர் சொன்னாலும் அவரோட பேர் அவர் அவர் ஸ்டைல்ல அப்படி சொல்லணும், அப்படி சொன்னாதே அவருக்கு பிடிக்கும்.
5: அதாவது
7: மேடம் எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேன் உற்சாகத்தோட.
5: சரிங்க ஐயா, பாடல் ஒலிக்கும் பாடலை கேட்க சொல்லலாமா?
4: உங்களுக்காக குறிப்பு பாடல் வருதுங்கய்யா, கேட்கலாங்களா?
7: சரி மேடம், கேட்கலாம் மேடம்.

0: சோமசுந்தரையா இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கிறேன் மேடம்.
0: பாடல் கேட்டீங்களா?
1: கேட்ட மேடம். சந்திரமுகி.
2: அடடா,
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தது.
0: என்னங்க என்னங்க, இருங்க இருங்க, திரும்ப சொல்லுங்க, தலை கிருங்குது. என்னது?
1: என்னடா,
2: என்ன படம் சொன்னீங்க?
0: என்ன திரைப்படம் சொன்னீங்க
1: மேடம்? சிவாஜி.
0: எத்தனை ஊர் வந்ததுங்களா மேடம் திரும்ப பாடல் போட சொல்லலாங்களா, கொடுக்க சொல்லலாமா, ஒளிபரப்ப சொல்லலாமா?

0: விரல் விட்டு என்ன நீங்க தானே
1: மேடம் அஞ்சு மாவட்டம் வந்திருக்கு மேடம்.
0: அப்படிங்களா?
2: என்னென்னு சொல்லுங்க மேடம்.
0: என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சேலம், மதுரை, சென்னை, திருச்சி, திருத்தணி.
0: சரி பரவாயில்ல, கேள்வி
1: மேடம். இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா ஏதோ பாட்டுல யார் பாடி இருப்பாங்க அப்படின்னு கேட்கற மாதிரி கேட்டீங்க நினைச்சேன்.
0: சரி பரவாயில்ல, கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம்னு நினைச்சோம். சிவாஜி த பாஸ், அந்த திரைப்படத்துல இப்ப சட்டன சொல்லு அப்படின்னு ஒரு பாடல் ஒழிச்சிச்சு இல்லைங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரி, இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க
1: மேடம்? ரஜினி, சிவராயா, அப்புறங்க
0: விவேக்
1: நடிச்சிருக்காரு மேடம். சுமன் நடிச்சிருக்காரு வில்லன்.
0: சுமன்

0: வில்லனா இருப்பார்.
1: ஆமா மேடம்.
0: அப்புறம்
1: ரகுவரன் நடிச்சிருக்காரு மேடம், மணிவண்ணன் நான் நடிச்சிருக்காரு, வடிவி கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க மேடம்.
0: சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரிங்கய்யா, இப்போ இந்த பாடல் ஒலிச்சிச்சு இல்லையே?
1: ஆமா மேடம்.
0: அந்த பாடலை பாடுனவங்க யார்? அதுதான் நம்ம கேட்கக்கூடிய சரியான கேள்வி.
1: மேடம் எஸ்பி பாலசுப்ரமணியம்
0: அவரோட இணைந்து
1: ஒரு குழு கொடுங்களா மேடம்?
0: அவங்க ஒரு பெண் பாடகி, இசையமைப்பாளர்,
2: தயாரிப்பாளர்.
0: ஆ, இருங்க, அந்த தயாரிப்பாளரில் இருக்கு உங்களுக்கு கேட்குறேன்.
1: என்ன மேடம்?
0: இங்கே பிரியதர்ஷினிய தயாரிப்பாளர். நாங்கள்
1: சரி மேடம்,
0: ஒரு திரைப்படம் தயாரிச்சிருக்கிறாங்க அந்த பின்னணி பாடகி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய குடும்பமே கலை குடும்பம்.
1: மேடம் ஏ யார் ரெகனா?
0: ஏ ரெகனா, சரியா சொல்றீங்க. வேற என்னென்ன பாடலாம் பாடியிருக்காங்க ரெஹனா?
1: அவ்வளவுதான் தெரியும் மேடம்.
0: அவ்வளவுதான் தெரியும். சரிங்க, உங்களுக்கு பாடல் கொடுக்கல. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன
1: பாடல்? ஆட்டோக்காரன் மேடம்.
0: ஆட்டோக்காரன் வர
1: ஆயுத கூசுவாரனால அந்த பாடல்.
0: இப்ப முன்னாடியே முன்னோட்டமா பாடல் கேக்குறீங்க.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: பாடல் வர்றதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி
2: சொல்லுங்க.
0: இப்ப வந்து நீங்க
2: தயாரிப்பாளர்ல எனக்கு என்னமோ இருக்குன்னு சொன்னீங்க.
0: கண்டிப்பா. இப்ப வந்து ரஹனா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு பின்னணி பாடகி, ஏ ஆர் ரஹ்மானோட சகோதரி.
2: ஆமா. ஜிவி
0: பிரகாஷோட அம்மா.
2: அம்மா,
0: சரியா? இவங்க வந்து ஒரு கலை குடும்பம் நம்ம சொல்லிட்டோம். சரி, அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, நிறைய திரைப்படங்கள்ல அவங்களோட இசையமைப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். தயாரிப்பாளர் அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ
2: அதை வந்து என்னால் சொல்ல முடியாது, சொன்னால் நீங்கள் சிரிச்சிடுவீங்க.
0: சிரிக்கணும்னு தானங்க சொல்ல சொல்கிறோம்.
2: சரி, நான் சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சிரிக்கக்கூடாது.
0: சரிங்க,
2: சிரிக்காட்டியும் நான் சொல்கிறேன்.
0: என்னை நான் வந்து கட்டுப்படுத்திக்கிறேங்க.
2: கட்டுப்படுத்தி வைங்க. 2018 வெளிவந்த ஏண்டா தலையில் என்ன வைக்கலை அப்படின்ற
0: தலையில் என்ன வைக்கலை,
2: நான் உங்களை திட்டுறேன் நினச்சிடாதீங்க, அதுதான் படமே கூட.
0: நிறைய பள்ளிகளில் மாணவர்களை கேட்கக்கூடிய கேள்வி அதான் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: உண்மைதான்.
0: சரிங்க,
2: இது ஒரு படத்தின் பெயர்.
0: ஏண்டா தலையில் என்ன வைக்கல?
2: ஆமாம்,
0: உங்களை எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன்.
2: ஐயோ, வேணாம், நான் என்ன வச்சுட்டு தான் வந்திருக்கேன்.
0: இல்லை, இன்னைக்கு வந்திருக்கீங்க, எப்பயாவது அப்படி தலை குளிச்சுட்டு வருவீங்க இல்ல, அப்போ கேட்போம் ஏண்டா தலையில் என்ன வைக்கல.
2: உங்களுக்காகவே நான் என்னையும் கையுமா சுத்திட்டே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரிங்க, இப்போ கோடைப்பண் விலை 100.5
3: பண்பலை 100.5 புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: பாப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
6: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
5: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
7: கோடை பண்பலை நுறுப்புள்ளியை

0: இன்று மாலை 5:30 இருக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:53 ஆக போகுது. சொல்லுங்க பிரியதர்ஷினி, உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா?
4: எனக்கு காஃபி தான் பிடிக்கும். உங்களுக்கு?
3: எனக்கு டீ தான்ப்பா பிடிக்கும்.
4: அப்போ டீ ஆர்டர் பண்ணிட வேண்டியது தான்.
3: கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், ஏன்னா அந்த டீங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா?
4: அதுதான்
3: நமக்கு தலைவலிக்கும் போது, கூட இருக்கிறவங்க தலைவலி கொடுக்கும் போது,
4: ஐயோ
3: சரியா பெரிய ஆறுதல் கொடுக்கறது.
4: அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அதாவது ஒரு கோப்பை நிறைய, அதாவது 10 லிட்டரு அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பாக கூடவே வந்து அந்த டீயை தூக்கிட்டு போயிடணும். சிலர்லாம் பார்த்தாலே தலைவலி வருது.
4: அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி வீட்டிலேருந்து தயாரித்து வச்சுக்கோங்க.
3: கண்டிப்பாக
4: போகிற இடத்துல எங்கெங்கே உங்களுக்கு தலைவலிக்குதோ அங்கங்கே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
3: நீங்கள் அப்படி தான் காஃபியை தூக்கிட்டு போவீங்களோ?
4: நான் காஃபி குடிக்கும் வழக்கம் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. என்ன அதை பழகக்கூடாது அதிகமாக, அதனால் அளவளவாக வச்சுக்கிறது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நானுமே இனி போகிற காலத்தில் அப்படி தான் வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்குது நிலமை.
3: ஒரு பாடல் வரி கூட வரும், நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன் அப்படின்னு வரும்.
4: அதான் பாடல்கள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேநீர் இல்லாத இடமே இல்லை.
3: மே மாதம் படத்தில் இடம்பெற்ற திரைப்பட பாடல் அது. சரி, இப்போ இணைப்பில் யார் வர்றாங்க பேசிடலாம்.
4: வாங்க. வணக்கம்.
3: ஐயா வணக்கங்க, உங்களோட இணைப்பு சரியா இல்லை, கோபுரம் சரியா இருக்கிற இடத்துல நின்று பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? கேக்குதா? இதுல 55,000 நம்ம எப்ப கேள்வி கேக்குறது? யார் பேசுறீங்க?
5: நாமக்கல் மாவட்டம் மாரி பேசுறேன் மேடம்.
3: மாரி ஐயா?
5: மாரியப்பன்.
3: மாரியப்பன், ஏன்னா எனக்கு வந்து உங்களோட பேர் பாதி தான் கேட்டுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. மாரியப்பன் ஐயா
5: சொல்லுங்க.
3: சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேக்கலாமா?
5: கேக்கலாம் மேடம்,
3: கேளுங்க.

0: இணைப்பில் இருக்கீங்களா மாரியப்பன் ஐயா? பாடல் கேட்டீங்களா? அழகான பாடல், அருமையான பாடல்.
1: எந்த
0: திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது? ஐயா கேக்குதுங்களா? உங்களால பதில் சொல்ல முடியுமா? அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா?
2: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
2: சுதாகர் ஐயா எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்க மேடம்?
2: நாங்க நலமா இருக்கோம். ஒளிச்ச பாடல் கேட்டீங்களா?
3: படம் ரிதம் மேடம், ரிதம்.
0: ரிதம்
3: அர்ஜுன் நடிச்ச படம்.
0: வேற யார யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சுதாகர் ஐயா?
3: மீனா, ஜோதிகா,
0: ரமேஷ் அரவிந்த்,
3: லட்சுமி,
0: ரமேஷ் அரவிந்த், லக்ஷ்மி.
3: ஆமா மேடம்.
0: சரிங்க, இந்த பாடல பாடினவர் யார்? முக்கியமான கேள்வி இதுதான். தனியே தன்னே
3: சங்கர் மகாதேவன் மேடம்.
0: சங்கர் மகாதேவன், அழகா சொல்லிட்டீங்க.
3: ஆமா மேடம்.
0: சங்கர் மகாதேவனும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல், ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் எந்த திரைப்படத்துல இடம்பெற்றது?
3: எந்த ஆண்டு வந்துச்சுன்னு கேட்டு சொன்னீங்களா? பரவாயில்ல.
0: இப்ப சமீபத்துல வந்த திரைப்பட பாடல்
3: தான்.
0: சரியா சொல்லிட்டீங்க. வருஷம் சொன்னா நீங்க சொல்லிடுவீங்கன்னு தான் அமைதியா
3: இருந்தேன். வேற ஏதோ குழு கிடைக்குமா மேடம்?
0: அவரோட இணைந்து பாடியவர் ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர். அவர் ஒரு தயாரிப்பாளர், நடிகர்.
3: படம் சில்லா மேடம், சில்லா படம்.
0: அதிரடி சரவெடி அருமங்க.
3: சரி,
0: பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோளா, அந்த பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சங்கர் மகாதேவனும் இணைந்து பாடிய பாடல். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: மன்னன் படத்தை வந்து கும் தலக்கடி கும் தலக்கடி பாட்டு.

0: கோடை பண்பலை 100.5 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கிய வண்ண துரிகை.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
4: அனீஸ், நாகராஜ், மணிவண்ணன்,
3: கணினி கலவை சிவகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
4: லிசா.
3: கோடை பண்பலை 100.5 இனி
4: இடைக்கால மெட்டுகளின் இசைச்சாரலை இதம் சேர்க்க வருகிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, மலை முகடுகளில் வருடும் தென்றல் வழிக்கு விளையாடுகிறது. கூர்மையாக சாய்ந்துறங்கும் இந்த மலை இறக்கங்களில் பொறுமையற்ற மேகக்குஞ்சுகள் படர்ந்து அலைகிறது. இந்த மலை தொடர்களில் தென்றலும் மேகமும் சேர்ந்துலாவும் போது இசைக்கு என்ன பஞ்சம் வந்துவிடப் போகிறது? மாலை பூக்கள் மலர்வது போல செவிப்பூக்களை கூர்த்தீட்டி வானொலியினோரம் காத்து கிடக்கும் நேச நெஞ்சங்களே, இதோ துவங்குகிறது செக்கச் சிவந்த செவ்வானத்தில் இசை பொழியும் இந்த சித்திர செவ்வானம். இணையலாமா நேயர்களே? நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

கோடை பண்பலையில் இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது சித்திரச்சு வானம். நீ வந்த பிறகான இந்த என்னை, உனது கண்களின் வழியாக கண்டுணர்ந்த என்னை, அனுதினமும் ஆச்சரியத்தோடு ரசித்து கொண்டிருக்கிறேன். என்ன மாயம் செய்தாயோ பேரன்பே.

நேரம் மாலை 5:16 நிமிடம். நீ என்னிடம் தந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த மௌனத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த இசையில் கரைந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த காதலில்தான் பிழைத்து கொண்டிருக்கிறேன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

என்ன செய்யும்? சில்லென்ற மழை காற்று என்ன செய்யும்? நெடுந்தூர சன்னலோர பயணம் என்ன செய்யும்? உந்தன் அருகாமை என்பது இப்படித்தான், இருப்பதை மறக்க வைக்கும், இல்லாததை நினைக்க வைக்கும்.

0: தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியைந்தில் உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கோடைப்பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யார் யாரோ பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்னை. உடனிருப்பவர்கள் அழைக்கையில் உவகை கொள்ளுதலும், உற்ற தோழமைகள் அழைக்கையில் உள்ளம் கழிப்படைதலும் இயல்புதான். ஆனால் நேசம் நிறைந்து கிடக்கும் உனதொரு அழைப்பில் உள்ளம் உன்மத்தமாகி விடுகிறது. பிடி சர்க்கரையை வாயில் போட்டுக்கொண்டது போல தித்திப்பாகி விடுகிறது.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: அறிந்த
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: Viking Bunions and Briefs.
1: Raw materials, logistics, warehousing, மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் Raw Mat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 3 சேவல் கூவிற்று தொடர்ச்சி. சோலைமலை அடிவாரத்தில் இருந்த பாழடைந்த கோட்டையை அடைந்தான் குமாரலிங்கம். அந்த இடம் ஏற்கனவே பழக்கமான இடமாக அவனுக்கு தோன்றியது. தூக்க கலக்கம் தீர்ந்ததும் யோசிக்கலாம் என்றெண்ணி தூண் அருகே அமர்ந்தான். இனி கீழ்த்தளம் அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியும் கல்லும் கட்டியுமாகத்தான் இருந்தது. தலைக்கு வைத்துக் கொள்ளவும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இனி ஒரு நிமிஷமும் தூக்கத்தை சமாளிக்க முடியாது. கையை மடித்து தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று குமாரலிங்கம் எண்ணினான். அப்போது எங்கேயோ பக்கத்திலிருந்த கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று சேவல் கூவும் சத்தம் கேட்டது.
5: கொக்கரக்கோ, கொக்கரக்கோ, கொக்கரக்கோ.
4: மூன்றாவது தடவை சேவல் கோழி கொக்கரக்கோ என்று கூவிய போது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரே இந்திர ஜாலமோ மகேந்திர ஜாலமோ என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்த மண்டபம் புத்தம் புதிய அழகான வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றியிருந்த காடு ஒரு நொடியில் மலர்கள் பூத்து குலுங்கிய செடிகளும் மரங்களும் உள்ள உத்தியாவனம் ஆயிற்று. அதற்கப்பால் இருந்த இடிந்த கட்டிடம் மூன்றடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அரண்மனை ஆயிற்று. இன்னும் அதற்கப்பால் இரு புறங்களிலும் வேறு அழகிய கட்டிடங்கள் சுவர்களில் பூசிய முத்துச் சுண்ணாம்பினால் வைகரையின் மங்கிய வெளிச்சத்தில் தாவல்யமாக பிரகாசித்த கட்டிடங்கள் காணப்பட்டன. சேதம் சிறிதும் இல்லாத கோட்டை சுவர்கள், கோட்டை வாசல்களின் மேல் விமானங்கள் ஆகியவை மங்கலாகவும் ஆனால் முழு வடிவத்துடனும் கண்முன்னே தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல்களெல்லாம் சில வினாடி நேரத்துக்குள்ளேயே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து குமாரலிங்கத்தை திக்குமுக்காடச் செய்தன. அதே சமயத்தில் அரண்மனை ஆசார வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கும் சத்தமும் கேட்டன. நல்ல அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலில் விஸ்தாரமான பூ பிரதேசத்தின் தோற்றம் கண்ணுக்கு புலனாவது போல் அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வரலாறு முழுவதும் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் முன்னொரு தடவை இந்த கோட்டைக்குள்ளே தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமில்லை. இன்றைக்கு

0: ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கருகில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 3 கிராமங்கள் உண்டு. மறவர் வகுப்பை சேர்ந்தவர்களாகிய பழந்தமிழ் குடிகளாகிய 2 பாளையக்காரர்களும் பூரண சுதந்திரத்துடன் சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். கீழே குடிப்படைகள் அவர்களுக்கு அடங்கி நடந்தார்கள். மேலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கப்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் ஏதும் கிடையாது. அப்படி யாராவது கப்பம் கேட்க வந்தால் அவர்களை எதிர்த்து போரிடும் வீரமும் போர் வீரர்களும் அவர்களிடம் இருந்தார்கள். சோலை மலையிலும் மாறநேந்தலிலும் நீடித்த முற்றுகையை சமாளிக்க கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அக்காலத்திலேதான் கும்பெனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவிக்கொண்டு வந்தது.
1: அதனால் இந்த பாளையப்பட்டுக்காரர்களுக்கு அபாயம் ஏதும் நேர்ந்ததா அறிந்து கொள்ளலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:45. இசை பாடிக்கொண்டிருக்கிறது சித்திர செவானம். உனது பேனாவில் கவிதையானேன், உனது தூரிகையில் ஓவியமானேன், உனது கண்களில் காதலனானேன் கண்ணம்மா, உன் காதலில்தான் மனிதனானேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: இடைக்கால இன்னிசை பாடல்களை இசைத்து இந்த மாலை பொழுதை மென்மேலும் அழகாக்கிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சித்திரச் செவ்வானம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில், ஆலய தரிசனம்
1: சிவகங்கை மாவட்டம் திருகோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

வதம் செய்ய முடியாத அரிய வரங்களை பெற்று கொடுங்கோளாட்சி புரிந்தான் அரக்கன் ஹிரண்யன். அவனை அழிப்பது எப்படி என்று சிவபெருமான், பிரம்மன், மகாவிஷ்ணு மற்றும் பிற தேவர்கள் பலரும் பூலோகத்தில் ஓரிடத்தில் கூடி திட்டமிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் ஒரு கோஷ்டியாக சேர்ந்ததால் அந்த தலம் கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் திருக்கோஷ்டியூர் என்றழைக்கப்பட்டது. இங்குதான் ஹிரண்யனின் மகனான பிரகாதன் பிறப்பான் என்றும், அவனை ஆதாரமாக வைத்து மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செய்வது என்றும் முடிவாகியது. அவ்வாறே நடந்தது. கலியுக சம்பவம் என்ன தெரிந்து கொள்வோம். திருவரங்கத்தில் அரக்கனுக்கு சேவை செய்து கொண்டிருந்த புரட்சி துறவி ராமானுஜர் திருக்கோஷ்டியூரில் வாழ்ந்திருந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் திருமந்திர உபதேசம் பெற விரும்பினார். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் மந்திர உபதேசம் கிடைத்துவிடவில்லை. ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜரும் சளைக்காமல் 17 முறை நடந்து நடந்து சென்று முயற்சித்தார். 18 முயற்சியில் குருவின் திருவருள் கிட்டியது. இந்த உபதேசம் உனக்கே, உனக்கு மட்டும்தான், உனக்கு பின்னால் உன் சீடன், அவனுக்கு பின்னால் அவனுடைய சீடன் என்ற ஆசிரிய வழி வழியாகத்தான் இது போதிக்கப்பட வேண்டும். மாறாக நீ துஷ்பிரயோகம் செய்தாயே ஆனால் உனக்கு மறுமையில் நரகவாசம்தான் என்று கண்டிப்புடன் சொன்னார். அந்த நிபந்தனைக்கு சம்மதித்த ராமானுஜர் நிதானமாக குருவின் உபதேசத்தை செவிமடுத்தார். மந்திரத்தையும் அதன் பொருளையும் உள்வாங்கிக் கொண்டார். பிறகு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் கோபுரத்தின் மீது ஏறினார். அங்கிருந்தபடி ஊர் மக்களை எல்லாம் அழைத்தார். அதை கேட்டு உடனே வந்த அவர்கள் மீது ஓம் நமோ நாராயண என்ற அஷ்டாட்சர மந்திர ஒளி பூத்தூவலாக விழுந்தது. ஒரு துளி பட்டவுடன் சிலிர்த்து கொண்ட மக்கள் அதுவே மழையாக பொழிந்த போது அப்படியே பரவசப்பட்டனர். இருக்கரம் கூப்பி மேலே நின்று கொண்டிருந்த ராமானுஜரை தொழுதார்கள்.

தேகோஷ்டியூர் திருத்தலமானது ஒன்றுபட்ட சமுதாயத்துக்கு அடிக்கோளிய சமத்துவ உணர்வு மிளிரும் தலமாகும். புராண காலத்திலிருந்தும் அதையடுத்து 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலிருந்தும் இந்த கருத்துக்கு ஆதாரமாக 2 சம்பவங்களை சொல்லலாம். முதலில் புராண சம்பவம் என்ன என்று தெரிந்து கொள்வோம். தன்னை யார்

0: ஆனால் குருவால் நரகம்தான் என்று சபிக்கப்பட்ட ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து சமூகத்துக்கும் இறைவனுக்கும் உழைத்திருக்கிறார். இப்படி சமத்துவ சமுதாய உணர்வு பொழிந்த அற்புத திருத்தலம்தான் திருக்கோஷ்டியூர். கோயிலினுள் இடப்பக்கத்தில் ஸ்ரீ ராமானுஜரும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் சீதை, லக்ஷ்மணன், அனுமன் சமேதரராக ஸ்ரீராமனும் தனித்தனி சந்நிதிகளில் காட்சி தருகிறார்கள். அடுத்து சக்கரத்தாழ்வார் அருள் தரிசனம் நல்குகிறார். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவராக சௌமிய நாராயணை தரிசிக்கலாம். இவர் முற்றிலும் தூய வெள்ளி உலோகத்தால் ஆனவர். இவரை தரிசித்துவிட்டு சில படிகள் ஏறி முதல் தலமான தேவலோகத்துக்கு செல்லலாம். இங்கே பெருமாள் சயனகோளத்தில் அற்புத தரிசனம் அருள்கிறார். இவரது கருவறைக்குள் தேவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இரண்டாவது தலத்தில் இந்திரலோகம் திகழ்கிறது. இங்கே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உபேந்திர நாராயணனாக சீவி சாதிக்கிறார். மூன்றாவதான பரமபதநாதன் கொழுவிருக்கும் தலத்திற்கு அவ்வளவு சுலபமாக போய்விட முடியாது. குறுகலான படிகளில் ஏற வேண்டும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக வைகுண்டநாதன் அழகு தரிசனம் அருள்கிறார். காரைக்குடி மதுரை வழியில் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருக்கோஷ்டியூர்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08:20.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: விண்ணை முட்டும் காற்றோடு அதிசயமாய் கலந்து பேசும் மலர் கூட்டங்களின் மெல்லிய மொழி பேசுகிறது கோடை பண்பலை இன்னொரு புள்ளியைந்தில் கதம்ப மலர்கள். கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை இன்னொரு புள்ளியைந்தில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பொதுவா ஒருத்தரை புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் டிகிரியை வாங்கி பார்க்கறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்கள் பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். சரி, அடுத்தது பதவியாளா, பதவியும் ஒரு காலத்தில் நிறைவு பெறலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிச்சு போடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படித்து பார்த்தேன். ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டு இருக்குது. அந்த ரயிலில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அதே பெட்டியில், அவர் வேற, இந்த குடும்பம் வேற. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, சின்ன குழந்தை கையில், ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லாரும் ஐயோ, செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருக்கிறார் ஒருத்தர், செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாமல் வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடித்து ஓடி போயிரு ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துச்சுன்னு. எங்கே போட்டிங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாரா, ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்கள், பகல் நேரம் தான், ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் அவர் ரெண்டு பேரும் ஓடிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்தவுடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைகளை செயின் கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சின்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகளில் அதை கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, நீங்கள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு, வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்ன ஐயான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஒன்று அவர் சொன்னார், என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்திக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால்

0: கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. பெரியாரை துணை கோடல் என்று திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க, எதுக்காதுறீங்களா? ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம்ம வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால இப்படி நாம் சில செயல்பாடுகள் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம். செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
3: மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
6: காற்றின் வெளியே இசைதூறி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 1.5 கதம்ப மலர்கள். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 6:20.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இசைப்பாட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் தலைப்பு வேளாண்மையில் எல்நினோவின் தாக்கம். சிறப்பு வர்ணனராக உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு வளம் வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் விடுகதை வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கற்றவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் உலாவரும். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை ஆன ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வளம் வரும். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது சேலம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 6:40 21 ஆயிற்றுக்கு. இப்ப கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
3: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிக்ஞைகள் செய்து கொண்டே,
1: பெண்ணே, இன்னும் உணர்கிற, உனக்கு பைத்தியமா
0: என்றான். எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, உனக்கு தான் பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், உனக்கு இவர் அடையாளம் தெரியல? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னர் மகிந்தனை மலைநாட்டுக்கு துரத்திய வீரரை உனக்கு இன்னார் என்று தெரியவில்லையா? சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவரை, காவேரி தாயை காப்பாற்றி கொடுத்த தவப்புதல்வரை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? அப்படியானால் இவரோடு எதற்காக நீ புறப்பட்டாய்? எங்கே போக புறப்பட்டாய்? என்றாள் ராக்கம்மாள். இளவரசர் இப்போது குறுக்கிட்டு, பெண்ணே, நீ என்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். உன்னோடு அழைத்து கொண்டு போ, வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களைச் சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அப்போது ராக்கம்மாள் இன்னும் உரத்த குரலில், ஆ தெய்வமே, இது என்ன பொன்னியின் செல்வருக்கு சித்தப்பிரமையா? கடலில் மூழ்கிய போது நினைவை எழுந்துட்டீங்களா? அல்லது அந்த பாவி புத்த பிக்ஷுக்கள் இப்படி தங்களை மந்திரம் போட்டு வேறொருவர் என்று என்ன செய்து விட்டாங்களா? அல்லது ஐயையோ, அப்படியும் இருக்குமா? தாங்கள் இறந்து போய் தங்கள் திருமேனியில் எவனேனும் கூடுபட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவன் வந்து புகுந்திருக்கிறானா? அப்படிலாம் இருக்க முடியாது கோமகனே. நல்லா யோசிச்சு பாருங்க, தாங்கள் வியாபாரி இல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர், உலகத்தை ஒரு கூட நிழல்ல ஆள பிறந்தவரு. சந்தேகம் இருந்தா தங்களோட உள்ளங்கைகளை கவனமா பாருங்க, சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்று கத்தினாள். உடனே இளவரசர் அருள்மொழிவர்மர் தம் இரு கைகளையும் இருக மூடிக்கொண்டார். பெண்ணே, நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று சொல்லிவிட்டு முருகையனை பார்த்து, இது என்னப்பா தொல்லை, இவளுடைய கூச்சலை நிறுத்த உன்னால் முடியாதா என்று கேட்டார். முருகையன் தன் மனைவியின் அருகில் வந்து காதோடு,
1: ரக்கமா, உனக்கு புண்ணியமா போகட்டும், பேசாம இரு. இளவரசர் யாருக்கும் தெரியாம வியாபாரி வேஷத்துல தஞ்சாவூர் போக விரும்புறாரு என்றான்.
0: அட பாவி மகனே, இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? புத்த மடத்துல இளவரசர் இருக்கவே மாட்டார்னு சொன்னியே, அந்த புத்தியோடுதான் இப்பவும் இருந்திருக்கிற. ஐயையோ, என்ன குத்தம் செஞ்சு புட்டேன், ஆசை மிகுதியால உளறிட்டேனே. பாவி பழுவேட்டரையர்கள் தங்களை சிறைப்பிடிச்சு பழிவாங்க அவங்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அது தெரிஞ்சிருந்தும் இப்படி தங்களை பகிரங்கப்படுத்திவிட்டேனே இளவரசே. ஆனாலும் நீங்க அஞ்ச வேண்டாம், பழுவேட்டரையர்கள் தங்களை தங்கள் திருமேனியில ஒரு அணுவுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்ன மாதிரி, என் கணவன மாறி லட்ச லட்சம் பேர்கள் தங்க கட்சியில நின்று தங்களை பாதுகாக்க ஆயத்தமா இருக்கிறோம் என்றாள்.
2: உடனே தன்னை சுற்றிலும் நின்ற பெருங்கூட்டத்தை பார்த்து,
0: நான் சொன்னதை நீங்களாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்கள யாரேனும் பழுவேட்டரையர் கட்சிக்கு சேர்ந்தவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க இப்பவே முன்னாடி வாங்க, என்ன முதல்ல கொன்னு போட்டு பிறகு இளவரசருக்கு தீங்கு செய்ய நினைங்க
2: என்று அலறினாள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கேட்டு கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களிலே நாகைப்பட்டினம் நகரத்தின் எண்பேராக தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து, கோமகனே, தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை, இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாய் வெளிக்கொணர்ந்ததே அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்த நகரின் பாக்கியம் என்று கூறினார்.
0: இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டுகொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடைதாருங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது.
3: கூடாது, கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி ஏழைகளாகி எங்களோட உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டு தான் புறப்படணும்
2: என்று உரக்கச் சத்தமிட்டது அந்த குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள், கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாறிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. எண் பேராயத்தின் தலைவர் அப்போது,
4: கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். புத்த பிக்ஷுக்கள் செய்த பாக்கியம் நாங்கள் செய்யவில்லையா? நேற்று இந்த நகர மாந்தர் தங்களை புத்த பிக்ஷுக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிட பார்த்தார்கள். அந்த சமயத்தில் புயல் வந்துவிட்டது. நாங்கள் செய்ய தவறியதை புயல் செய்துவிட்டது. விகாரம் இப்போது இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்று சொன்னார்.
2: அதை கேட்ட இளவரசர், ஐயா, தாங்கள் புத்த பிக்ஷுக்கள் மீது குற்றம் சுமத்தியது சரியல்ல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவே பிக்ஷுக்கள் புத்த விகாரத்தில் என்னை வைத்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடிய என்னை யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து காப்பாற்றியவர்கள். சூடாமணி விகாரம் விழுந்து விட்டது என்று கேட்டு என் மனம் வேதனைப்படுகிறது. அதை திருப்பி கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை என்றார்.
4: ஆஹா, இதெல்லாம் முன்னரே எங்களுக்கு தெரியாமல் போயிற்று. இப்போது தெரிந்துவிட்டபடியால் சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பித்து கட்டி கொடுத்து விடுவோம். இளவரசே, தாங்கள் ஒருவேளை எங்கள் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டும்
2: என்றார் எண்பேராயத்தின் தலைவர். ஆமாம் ஆமாம் என்று பதினாயிரக்கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலி செய்தன.
4: இளவரசே, இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்கோலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்த தஞ்சாவூருக்கே கொண்டு வந்து விடுகிறோம் என்றார் எண்

0: அன்பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இளவரசர் யோசித்தார், காரியம் என்னமோ கெட்டுப்போய்விட்டது, இரகசியம் வெளியாகிவிட்டது. ராக்கம்மாள் மூடத்தனமாக கூச்சலிட்டு வெளிப்படுத்தி விட்டாள். மூடத்தனத்தினால் வெளிப்படுத்தினாளா அல்லது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமா? எப்படியா இருந்தாலும் இந்த நகர மக்களின் நன்மை மீறிக்கொண்டு உடனே புறப்படுவது இயலாத காரியம். அதனால் இவர்கள் மனக்கஷ்டம் அடைவார்கள். அதோடு உத்தேசத்திலுள்ள நோக்கம் மேலும் தவறினாலும் தவறிவிடும். மத்தியானம் வரையிலேனும் இருந்து இவர்களை சமாதானப்படுத்திவிட்டுத்தான் போக வேண்டும். புயலினால் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு போக வசதியாகவும் இருக்கும். ஆஹா, நான் இந்த சமயம் என்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பம் விளையும் என்று இளையபிராட்டி குந்தவை கூறினாரே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! என் தமக்கையைப் போன்ற அறிவாளி இந்த உலகிலேயே வேறு யாரும் இல்லை. தஞ்சை சிம்மாதன உரிமையை பற்றி பேசுகிறார்களே, உண்மையில் குந்தவை தேவியல்லவா சிம்மாதனத்தில் அமர்த்த வேண்டும்? இவ்வாறு பொன்னியின் செல்வர் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாகி வருவதைக் கண்டார். அவர்களுடைய குதூகலமும் வளர்ந்து வருவதைக் கண்டார். புயலின் கொடுமைகளையும் புயலினால் விளைந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்துவிட்டதாக தோன்றியது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகை, எக்காளம் முதலிய வாத்தியங்களெல்லாம் வந்து சேர்ந்துவிட்டன. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். எண்பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் நன்மையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்களல்லவா என்றார். இளவரசர் தங்கிச் செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது. குதூகலத்தை வெளிப்படுத்தும் வழிகளை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின. ஆங்காங்கே வீதிகளில் கத்தி விளையாட்டு, கழி விளையாட்டு, குறவைக்கூத்து முதலியவை ஆரம்பமாயின. ஜனங்களையும் அவர்களுடைய குதூகல விளையாட்டுகளையும் கடந்து கொண்டு நாகைப்பட்டினத்து சோழ மாளிகைக்குச் செல்வது பெரிதும் கஷ்டமாயிற்று. எப்படியோ கடைசியில் போய்ச் சேர்ந்தார்கள். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பாற முடியவில்லை. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரியப்படுத்திக் கொண்டார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: தன்னை தேடிக்கிட்டு ரெண்டு கப்பல்கள் நிறைய வீரர்கள் தொண்டைமானாற்று முகத்வாரத்தின் பக்கத்தில் காத்திருப்பதை கேள்விப்பட்ட அருள்மொழிவர்மர் அந்த இடத்துக்கு விரைவாய் போய் சேர விரும்பினார் அல்லவா? அதுக்கு பூங்குழலியின் உதவியை நாடின போது பூதி விக்ரமகேசரி எதிர்ப்பு தெரிவித்ததும் இளவரசர் தன் முடிவில் உறுதியாக இருந்ததால் அந்த பிரயாணத்தை தாமதப்படுத்த முயன்றதும் நினைவிருக்கும். இந்த கட்டத்தில் மாறு வேஷத்தில் தஞ்சைக்கு போக முயன்ற இளவரசர் எதிர்பாராத விதமாக நாகைப்பட்டினத்து மக்களின் அன்பு தொல்லையை மீற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கார். தொண்டைமான் நதி முகத்வாரத்தை அடைஞ்ச பிறகு நடந்த திருப்பங்களை பார்த்தோம். ஒவ்வொரு திருப்பத்திலையும் அவர் பொறுமை காத்து வந்தார். இப்போ பூங்குழலியின் அண்ணி ராக்கம்மாவின் அருவறுப்பான பேச்சு, பெண்ணே நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று கேட்குற அளவுக்கு பொறுமை இழக்க வச்சிடுச்சு. இந்த பகுதியில் வந்துள்ள பல சொற்களில் முதல்ல எண்பேராயம் என்பதை பார்ப்போம். இதன் பொருள் அரசருக்குரிய எண்பெரும் துணைவர். கணக்கர், கருமக்காரர், கணக்கச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளிமரவர். கணக்கர் அல்லது கரணத்தியலவர் அரசு கணக்கர்கள். கருமக்காரர் அரசு பணிகளை செஞ்சு முடிக்கிற அதிகாரிகள். கனகச் சுற்றம் அரசு பண்டாரப் பொருள், நிதி இவற்றை பாதுகாக்கிறவங்க. கடைக்காப்பாளர் வாயில் காப்போர். நகர மாந்தர் முக்கிய பிரதிநிதிகள், வணிகத் தலைவர்கள். படைத்தலைவர் தளபதிகள். யானை வீரர் யானைப்படை வீரர்கள். இவுளி மரவர் குதிரைப்படை வீரர்கள். இவுளினா குதிரை. அடுத்து உபச்சாரம். முகமன் கூறி வரவேற்பது, விருந்தோம்பி சிறப்பு செய்வது, இவற்றோட நலிந்தவர்களை கவனித்து பணிவிடை செய்யறது, 16 வகை வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இதில் உப என்கிற முன்னொட்டு அருகில் கனிவாக என்றெல்லாம் பொருள் தரும். சாரம் செயற்பாடு. வேர்ச்சொல் சர் நடப்பது அணுகுவது. அனுமதி இசைவு சம்மதம். அணு இணங்குதல், மதி விருப்பம். சோதிடக் கலையில

0: முழுமதிக்கு அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அனுமதி எனப்படும். இங்கே அனு பின் செல்லுதல், உடன் செல்லுதல் என்றெல்லாம் பொருள்படும். மதி சந்திரன். பொன்னியின் செல்வர் உனக்கு அடையாளம் தெரியலையா? அப்படியானா இவரோட எதுக்காக புறப்பட்ட? எங்க போக புறப்பட்ட? புருஷனை தொலைச்சி எடுத்துட்டார் அக்கம்மா. கூச்சல் போட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தினது மூடத்தனத்தினாலேயா, வேற துர்நோக்கத்தினாலேயா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர்
5: தங்கள் அன்புடன் பகுதி
6: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
5: கொடைக்கானல் 624-101.
6: மின்னஞ்சல் முகவரி
5: kodaifm@gmail.com.
6: கட்சவி இலக்கம்
5: 94-86-28-24-24.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் கேட்கலாம் கதம்ப மலர்கள் நாளை மாலை 6 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரம் 7:02.
1: அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. புள்ளினங்கள் இசைப்பாடி பொழுதை வரவேற்கின்றன. உச்சித்தொட்ட சூரியனோ தன் பொன் கதிர்களை பொழிந்தோய்ந்து மெல்ல மெல்ல இரவை தழுவுகிறது. மென்காற்றின் வரடலில் பிறந்த இந்த அழகிய பொன்மாலையோ தாயின் தாலாட்டில் கண்ணயரும் மழலை போல இனிய இரவை அழைக்கிறது. இயற்கையே இசையாகி மாலை நேரம் கவிதையாகும் இந்த அழகிய தருணத்தில் இரவையும் இசையோடு வரவேற்கலாமா? கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 9486228244 இந்த கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்புங்க. உங்களின் நேச பாடல் இன்னிசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் ஒரு புளி ஐந்தில். நிகழ்ச்சியில் உங்களோடு வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர், முதல் பாடல் யாருக்காக தெரிந்து கொள்ளலாமா?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். நான்

0: வன்னீர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் கிளையகாவலையில் இருந்து பேசுறேன். எனக்கு மைனர் மாப்பிள்ளை படத்திலிருந்து தந்தி கொடு தந்தி கொடு அந்த பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. பாடலுதோ பண்பலையில்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக தெரிந்து கொள்ளலாமா?
1: கோடை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பாளிப்பட்டி சக்தி டெய்லர். படம் எஜமான், பாடல் ஒரு நாளும் முனை மறவாத.

0: 7:14 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்?
1: கோடை 100.5 வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் சந்தித்த வேலை பாடத்திலிருந்து வா வா என் தலைவா வந்து விடு என் தலைவா என்ற பாடல். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளத்திலிருந்து ரங்கநாயகி பேசுகிறேன். ப்ளீஸ் பாடல் போடவும்.
0: இதோ உங்களுக்காக பாடல் ரங்கநாயகி.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 7:22. இசை பாடி கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை.
1: வணக்கம். கொடை பண்பலை கரூர் பழனியப்பனாங்கலேருந்து ஜானகி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் செங்குருவி செங்குருவி, படம் திருமூர்த்தி. நன்றி.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.

0: சோதனையா.
1: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள.
1: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடை எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம்முடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம் காதல்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் 7:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. இப்போ அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம், என் பேர் சூர்யா, நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கோம்.
0: சூர்யா மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் நாகப்பட்டினம் டிஓ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன்.
0: சரி, எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க?
1: நான் 2017 அப்பாயின்மெண்ட்டு, 9 இயர்ஸ் சார்.
0: சரி சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஆ,
0: இப்போ லீவ்ல வந்திருக்கீங்களா? லீவ் போட்டு வந்திருக்கீங்க?
1: இல்லை மேம், லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கிறோம்.
0: சரி சரி, நீங்க எந்த இடம்லாம் சுத்தி பார்த்தீங்க?
1: நாங்கள் இந்த கோக்கர்ஸ் பார்க் போனோம், அது வந்து லேக்கு, தென் பிரையன் பார்க் போனோம்.
0: சரி,
1: அப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ பைன் ஃபாரஸ்ட்டு, சைலண்ட் வேலி, அவ்வளோதான்.
0: சரி, இப்போ உங்கள் ஊருக்கும் கொடைக்கானலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
1: டிஃப்ரென்ஸ் சில்னஸ் மட்டும்தான். சில்னஸ் இருக்குது, தென் வந்து மழை அடிக்கடி போய் பெஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து சீசனுக்கு மட்டும்தான் மழை பெய்யும், இங்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பெஞ்சிட்டு இருக்கு.
0: சரி, இப்போ நாகப்பட்டினம் பிடிச்சிருக்கா கொடைக்கானல் பிடிச்சிருக்கா?
1: நாகப்பட்டினம் தான்.
0: உங்கள் ஊரை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்கள் வீட்டில் நான், ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன்.
0: பையன் என்ன பண்ணுறாங்க?
1: பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
0: பெயர் சொல்லிடலாமே,
1: தீரன்.
0: உங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாரு?
1: ஹஸ்பண்ட் வந்து சித்தா ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, நாகப்பட்டினத்தில்.
0: சரி சரி, இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
1: ஆ, எவ்ரி இயர் வருவோம்.
0: எத்தனை தடவை வந்திருக்கீங்க?
1: நாட் கவுண்டபிள்.
0: சரி, கொடைக்கானலே அடிக்கடி போகிற இடம் எதுங்க? வருஷம் வருஷம் வரேன்னு சொல்கிறீங்களா?
1: அது இந்த பைன் ஃபாரஸ்ட்டு, அதை மிஸ் பண்ண மாட்டோம். அது ஃபோட்டோ வியூ நல்லா இருக்கும்ல, அதனால அங்கே போயிடுவோம். அப்புறம் அந்த பிரையன் பார்க்
0: எடுக்கிறதுனே.
1: ஆமாம், அப்புறம் அந்த இது பூம்பாரேன் மணவனூர், அது
0: வருஷம் வருஷம் அந்த இடத்துக்கு.
1: ஆ,
0: சரி, உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கலைஞன் மூவிலேருந்து எந்த நெஞ்சில் நீங்கள்
0: பாடல் கேட்கலாமா?
1: ஓகே,
0: நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வலம் வர இருக்கும் நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எந்த நேயரின் விருப்பத்தில் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை.
1: கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் சகோதரிக்கும் இனிய இரவு வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் வீராட்சி மங்கலத்திலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வீரா திரைப்படத்தில் மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னதே, அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடலுதோ பண்பலையில் வீரா திரைப்படத்திலிருந்து.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டு விடலாம் நேயரின் குரலை?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் தஞ்சாவூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு அனேகன் படத்துலேருந்து ஆத்தாடி ஆத்தாடி பாடல் போடுங்க. இனிய இரவு. வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

நேயர்களின் நேச பாடல்களை காற்றலையில் ரசித்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது ஆசையில் ஒரு குக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம்

தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 8:05.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

ஒவ்வொரு நாளும் மலரும் கற்பனைகளையும் கனவுகளையும் நிஜத்தில் சாதனை பூக்களாய் மலரச் செய்யும் மாணவ கண்மணிகளோடு காற்றலை விளையாட்டுக்கு ஒரு களம் அமைத்து தரும் நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 5 இல் இளமை பேசுகிறது.

இன்றைய இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது. நானேகில் சிக்கு புக்கு விளையாட்டுக்கள். மாணவர்கள் வரலாம் 24, 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42 நிகழ்ச்சியில் மாணவர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நான் நிகழ்ச்சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு மாணவர்களை சந்திக்க இருக்கிறது. மாணவர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் காமாசிலன்.
0: சபரிவேலன்
1: சொல்லுங்கக்கா.
0: நாமக்கல் எப்படி இருக்கு சபரிவேலன்?
1: நல்லாதாக்கா இருக்கு.
0: நல்லாதான்க்கா இருக்கு. மழையா வெயிலா?
1: மழை பெய்யுதுக்கா.
0: மழை பெய்யுது. அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல சபரிவேலன்.
1: அதாக்கா நல்லாதான் இருக்குன்னு சொன்னேங்க.
0: ஓ, அதான்க்கா நல்லாதான்க்கா இருக்கு. சரி, வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
1: குறைச்சிக்கலாம்க்கா.
0: சரி, ஏன்னா பேசுறது எதிரொலிக்குது. உங்களுடைய கவனம் முழுவதுமே வானொலி பெட்டியில தான் இருக்கு.
1: சரிங்கக்கா.
0: சரிங்க தங்கம், விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: இன்னைக்கு என்னென்ன விளையாட்டு இருக்கு?
1: நாணைகள் சிக்கு புக்கு.
0: நாணைகள் சிக்கு புக்கு. உங்களுக்கு என்ன விளையாட்டு நீங்களே யோசிச்சிருப்பீங்களே.
1: நாணைகள்க்கா.
0: நாணைகள் விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கனால நாணைகள் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே?
1: சரிக்கா.
0: நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே சொல்லணும்.
1: ஓகேக்கா.
0: விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: நான் சொல்றத காதுல வாங்கி மனசுல வச்சு அப்படியே சொல்லிடணும், சரியா? அதான் நாணைகள்.
1: ஓகேங்கா.
0: கொற்ற மலையில, மலையில இருக்கிற
1: கொற்ற மலையில
0: சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சிடுறேன் தங்கம்.
1: சரிங்கக்கா.
0: வானொலி சத்தத்தை குறைங்க, இல்ல தள்ளி வந்து பேசுங்க. வீட்டில் இருக்கவங்க உங்களுடைய குரலை கேட்டு ரசிக்கட்டும்.
1: சரிங்கக்கா.
0: எதிரொலிக்குது தங்கம், தள்ளி வந்துருங்க. எதிரொலிக்குதே பேசுறது. லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: கொற்ற மலையில, மலையில இருக்கிற மரத்தோட கிளையில மஞ்சள் பூத்த மாம்பழத்தை போட்டி போட்டு கொத்தி திங்குது ரெண்டு பச்சை கிளிகள்.
1: கொற்ற மலையில கொட்டி கடக்கற.
0: அப்படிலாம் நானு தங்கம் இன்னொரு முறை சொல்றேன், கவனமா கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொல்லலாம்.
1: சரிங்க.
0: கொற்ற மலையில, மலையில இருக்கிற மரத்தோட கிளையில மஞ்சள் பூத்த மாம்பழத்தை போட்டி போட்டுட்டு

0: கொத்தி திங்குது ரெண்டு பச்சை கிளிகள்.
1: பொற்ற மலையில மரத்துல இருக்க ரெண்டு கிளையில பழத்துல கொத்திட்டு இருக்கு ரெண்டு பச்சை கிளிகள்.
0: சரியா வரலையே, இன்னும் கோர்வையாவே இல்லையே. திரும்ப இருக்க சொல்லலாமா?
1: சொல்லங்கா.
0: கொற்ற மலையில மலையில இருக்கிற மரத்தோட கிளையில மஞ்சள் பூத்த மாம்பழத்தை போட்டி போட்டு கொத்தி திங்குது ரெண்டு பச்சை கிளிகள்.
1: கொற்ற மலையில மலையில இருக்க மரத்துல கிளையில பழுத்த மஞ்சள் மாம்பழத்தை சண்டை போட்டு கொத்திட்டு இருக்க ரெண்டு பச்சை கிளிகள்.
0: சண்டை போட்டா
1: சொன்னா?
0: ஆ, நல்லா அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைவான வாய்ப்பு உங்களுக்கு, சரியா கேட்டு சரியா சொல்லலாம். சரியா?
1: ஓகேக்கா.
0: கொற்ற மலையில மலையில இருக்கிற மரத்தோட கிளையில மஞ்சள் பூத்த மாம்பழத்தை போட்டி போட்டு கொத்தி திங்குது ரெண்டு பச்சை கிளிகள்.
1: கொற்ற மலையில மலையில இருக்க கிளையில பழுத்து கிடக்கிற மஞ்சள் மாம்பழத்தை சண்டை போட்டு கொத்தி கொண்டு இருக்கு பச்சை கிளிகள்.
0: சபரிவாசன்
1: சொல்லுங்கக்கா. சபரி வேலன்கா.
0: ஆ, சபரி வேலன், மன்னிச்சுக்கோங்க உங்களோட பேரை தப்பா உச்சரிச்சிட்டேன். நீங்க அழகா முயற்சி செஞ்சீங்க, சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: கவனமா கேட்கல, உங்களுக்கு சுத்தி நிறைய வந்து தொந்தரவு இருந்திருக்குது, சரிங்களா? அதனால சரியா கேட்கல, சரியா சொல்லல. அடுத்த முறை வரும்போது நிகழ்ச்சி நிறைய கேட்டுட்டு வீட்டிலே இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்லாம் எழுதி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பரிசு பாடல் வாங்கிடுவீங்க, சரியா? நன்றிங்க தம்பி. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பள்ளியா இதிலிருந்து.

கோடை பண்பலை 100.5 நாளை இசைப்பாட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது.

கோடை பண்பலை 100.5 நாளை இசைப்பாட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் தலைப்பு வேளாண்மையில் எல்நினோவின் தாக்கம். சிறப்பு வர்ணனராக உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு வளம் வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் விடுகதை வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கச்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் உலாவரும். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை ஆன ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வளம் வரும். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது சேலம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.

0: வீசும் காற்றில் வேகமாய் சுழன்று கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நான் நெகிழ் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் வரலாம் 24, 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் ஒன்றிணைப்பிற்கு சொல்லி 45, 42. இப்போ நிகழ்ச்சிக்கு வர்றவங்க தம்பியா தங்கையா பாத்திரலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான் ராஜா அண்ணாமலை நகர் இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க கணினும் நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம். விளையாட்டுக்கு போயிடலாமா? தயாரா?
1: ஆ, போலாம்க்கா.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு.
1: ஆ, சரிக்கா.
0: சிக்கு புக்கு எப்படி விளையாடணும் அப்படின்னா, முதல் கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும், மூணாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும், நாலாவது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி இப்படி தொடர்ந்து சேர்த்து கோர்த்து விளையாடுறதுக்கு பேர் தான் சிக்கு புக்கு. விளையாடலாமா அன்புமணி?
1: சரிக்கா.
0: வெள்ளை நிறப்பு.
1: மல்லிகை.
0: மஞ்சள் நிறப்பு.
1: மல்லிகை. செவ்வந்தி.
0: சிவப்பு நிறப்பு.
1: மல்லிகை, செவ்வந்தி, செம்பருத்தி.
0: ஆரஞ்சு நிறப்பு.
1: மல்லிகை, செவ்வந்தி, செம்பருத்தி,
0: என்னாச்சு தங்கம்? என்ன ஆச்சு? இடையில விடுபட்டீங்களே, விட்டு போச்சா பூ பயிறு?
1: ரோஜா.
0: எவ்வளோ நேரம் கழிச்சு ரோஜா? ஏன் தங்கம்?
1: அது மல்லிகை, செவ்வந்தி.
0: சரி சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம விட்டது விட்டது தாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நல்லா விளையாடலாம். சரியா அன்புமணி? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வருது. நீங்கள்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, நிகழ்ச்சி பற்றி தெரியும். சட்டு சட்டுன்னு சொல்ல வேணாமா தங்கம்? என்ன தங்கம், உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க தம்பி.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நாணைகள் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு வளமந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் வரலாம் 24, 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சொல்லி 45, 42. இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் மண்மங்கலத்திலிருந்து சூர்யாக்கா.
0: சூர்யா?
1: ஆமாங்கக்கா.
0: உங்களுக்கான நாணைகள் வந்து உங்க பெயரோட அழகா அப்படியே பொருந்துற மாதிரி இருக்குது. இன்னைக்குரிய உங்களுக்கான நாணைகள் விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சூர்யா, இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா கோடை எஃப்எம்ல எதுவும்? முதல் முறை. சரி, ரொம்ப அழகா விளையாடலாம். நான் சொல்றத காது நல்லா வாங்கி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஈஸியானது
1: தான்.
0: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்துல சுடுற கதிரவன் கிட்ட போய் ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை நாமெல்லாம் குளிர்ச்சியான நிலவுன்னு சொல்றோம்.
1: இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க.

0: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்துல சுடுற கதிரவன்கிட்ட போய் ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை நாமெல்லாம் குளிர்ச்சியான நிலவுன்னு சொல்றோம்.
1: சுடுற பூமியிலிருந்து
0: தங்கம் கான்செப்ட் சொல்லிடுறேன், இருங்க இருங்க கான்செப்ட் சொல்லிடுறேன். பூமி சூடா இருக்கு சரியா, காத்து வந்து சுடாம இருக்கு, ஆனா கதிரவன் என்ன செய்து சூடா இருக்கு. கதிரவன் கிட்ட இருந்து ஒளிய கடன் வாங்கி, சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்கி தானே நிலா வந்து ஒளிருதுன்னு சொல்றோம். அப்ப சூடா சூரியன் கிட்ட இருந்து ஒளிய கடன் வாங்குறப்ப சூடாயிடும் நிலா, அப்படித்தானே? நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், நிலாவ குளிர்ச்சியான நிலா, குளிரான நிலா அப்படி சொல்லுவோம், அப்படித்தானே?
1: அப்ப
0: புரிஞ்சிருச்சா? திரும்ப ஒரு முறை சொல்றேன், அது ஃபார்முலா சொல்லும் போது கரெக்டா உங்களுக்கு ஆப்ட் ஆயிரும் சரியா. சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்துல சுடுற கதிரவன் கிட்ட போய் ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை நாமெல்லாம் குளிர்ச்சியா இருக்கு நிலவுன்னு சொல்றோம்.
1: இன்னும்
0: ஒரு முறை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்துல சுடுற கதிரவன் கிட்ட போய் ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை நாமெல்லாம் குளிர்ச்சியான நிலவுன்னு சொல்றோம்.
1: சுடுற பூமியில
0: பூமியிலிருந்து
1: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்து சுடுற கதிரவன்கிட்ட இருந்து ஒளிய கடன் வாங்கி குளிர்ச்சி அடைகிறோம்.
0: ஒரு மூணு வரிகள் சரியா சொல்லிட்டீங்கன்னா, ஒரு மூணு வரி மட்டும் சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சரிங்களா.
1: சுடுற பூமியிலிருந்து
0: நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன், நல்லா காதுல வாங்கி மனசுல இருத்தி கவனமா சொல்லுங்க சரியா. சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்துல சுடுற கதிரவன் கிட்ட போய் ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை நாமெல்லாம் குளிர்ச்சியான நிலவுன்னு சொல்றோம்.
1: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்து சுடுற கதிரவன் போய் ஒளிய கடன் வாங்கி குளிர்ச்சியான நிலவை
0: சூடா இருக்கிற நிலவை
1: சூடா இருக்கிற நிலவை குளிர்ச்சியான நிலவை சொல்றோம்.
0: நான் ஒரு தடவை மட்டும் அழகா சொல்லிருங்க, கரெக்டா வந்துருச்சு சொல்லிடலாமா?
1: சுடுற பூமியிலிருந்து சுடாத காத்து
0: காத்துல
1: சுடாத காத்துல சூடா இருக்கிற கதிரவன்கிட்ட இருந்து ஒளிய கடன் வாங்கி சூடா இருக்கிற நிலவை குளிர்ச்சியான நிலவை என்ன சொல்றோம்?

சூர்யா, மிக மிக அருமை. முதல் முறை அருமையான ஒரு பங்கேற்பு. அதுவும் இல்லாமல் சொன்னது அப்படியே சொல்லிட்டீங்க, சரியா? வாழ்த்துக்கள் தங்கம். உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து. இப்போ கேட்கலாம்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
3: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

நேர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது குடை தென்றல். இன்றைய தென்றல் விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜா மாரிஸ் அவர்கள். 10 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சியாக. இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: அதிரடி சரவெடி கோடை பண்பலை 100.5 இதை இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலங்குடன்பட்டிலிருந்து பிரகலாதன் பேசுறேங்கக்கா.
0: பிரகலாதன்,
1: சொல்லுங்க.
0: புரட்டாசி மாசம், பிரகலாதன், பெருமாள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கக்கா.
0: நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு தானே?
1: விளையாட்டு
0: போட்டு திரும்ப திரும்பி வந்தா, லெஃப்ட்ல போய் ரைட் வந்தா ஊர் வந்துடும்.
1: லெஃப்ட்ல வந்து யூ டர்ன் போட்டு போனா, லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி போனா ஊர் வந்துரும்.
0: எங்க போனா பிரகலாதன்? திரும்பியே நம்ம வரலையே, போய்கிட்டே தானே இருக்கோம். தங்கம்
1: இன்னொரு தடவை சொல்றேன்,
0: ரைட்ல போய் லெஃப்ட் திரும்பி யூ டர்ன் போட்டு திரும்ப திரும்பி வந்தா, லெஃப்ட்ல போய் ரைட் வந்தா ஊர் வந்துரும்.
1: ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்பி யூ டர்ன் போட்டு திரும்ப திரும்பி வந்தா, லெஃப்ட்ல போய் ரைட்ல வந்தா ஊர் வந்துரும்.
0: பிரகலாதன்,
1: சொல்லுங்கக்கா.
0: ரொம்ப அருமையா விளையாடிட்டீங்க. உங்களுக்காக பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 நன்றிங்க தம்பி.

0: கோடை பண்பலை 100.5 இது எல்லாமே பேசுகிறது. இன்னைக்கு நாணைகள் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. மாணவ கண்மணி வரலாம், வாங்க. வணக்கம். சுபிக்ஷா, சுபிக்ஷமா இருக்கீங்களா?
1: Yes, ma'am.
0: Yes, ma'am. No, ma'am. ஸ்கூல்ல இருக்க மாதிரியே இருக்கு. தங்கம், தங்கம், உங்களுக்கான விளையாட்டு சிக்குப்புக்கு.
1: ஓகே ma'am.
0: சிக்குப்புக்கு எப்படி விளையாடணும் அப்படின்னா, முதல் கேள்வி கேட்கும்போது நேராக பதில் சொல்லிடணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில், நாலாவது கேள்விக்கான பதில், இப்படியே தொடர்ந்து விளையாடணும். சரியா? இதுதான் சிக்குப்புக்கு. புரிஞ்சதா தங்கம், சுபிக்ஷா? சரி, விளையாடலாமா? எழுது பொருட்களில் ஒன்று. எழுது பொருட்களில் ஒன்று. இசை கருவிகளில் ஒன்று. புத்தகங்களின் பெயர்களில் ஒன்று. சரி தங்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் முறைனால தடுமாற்றமாக இருக்குது, அடுத்த முறை வரும்போது நிகழ்ச்சி கேட்டுட்டு சரியா வரலாம். இசைக்கருவினா நிறைய இசைக்கருவி இருக்குல்ல, வீணை இருக்கு, வீணை சொல்லியிருக்கலாம். சரி பரவாயில்ல தங்கம், பதட்டமாக இருக்கும்போது அண்டாக்குள்ளே கூட கை நுழையாது. சரியா? நிதானமாக இருக்கணும், நிதானமாக விளையாடணும். என்ன ஒரு இதாக இருந்தாலும் எப்போவும் நமக்கான தனித்தன்மை, தனித்தன்மையோடு இருக்கணும். சரிங்களா? உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது. நாணைகள் சிக்புக்கு விளையாட்டுகளோடு மீண்டும் கேட்கலாம். இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. ஆனா ஆவனா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் கொடைக்கானல் பணி நிறைவு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜா மாரிஸ் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை 9:00 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி காற்று அலைகளை அலங்கரிக்க வந்திருக்கிறது சிறப்பு விருந்தினரோடு. இன்றைக்கி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற நபர், கொடைக்கானல் பகுதிக்கு சொந்தக்காரர் அப்படி சொல்லலாம். 39 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியில் அவர்களுடைய சேவை தொடர்ந்து இருந்து வந்தது. இப்போவும் நிறைய சேவைகள் செய்துட்டு இருக்காங்க. கொடைக்கானலில் எங்கே பார்த்தாலும் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட படித்த மாணவர்களை பரவலாக பார்க்க முடியும். ஆசிரியர்ன்ற பெருமிதம் அவங்க நடையில் இருக்கும். எதிர்த்து வரவங்க பார்க்கும்போது நம்ம சார் போகிறாங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காமல் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரபலமான மனிதர், தன்னடக்கம் மிக்க மனிதர். இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறத தாண்டி உங்கள் சார்பாகவும் கோடை பண்பலை சார்பாகவும் நம்ம சிறப்பு விருந்தினரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் சொல்லிட்டேன் கொஞ்சோன்னு, இருந்தாலும் நீங்க பெயர் சொல்லி ஊர் சொல்லி சொல்றதை கேட்கும் போது எங்களுக்கு மகிழ்வா இருக்கும். சொல்லுங்களேன்.
2: மிக்க நன்றி. என்னுடைய பெயர் ராஜா மாரிஸ். நான் கொடைக்கானலை சேர்ந்தவர் தான். நான் கடந்த 39 ஆண்டுகளாக கல்வித்துறையில் பல்வேறு பதவிகளை பெற்று இறுதியாக வில்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன்.

0: ஓய்வு பெற்ற பின்பும் என்னுடைய பணி தொடர வேண்டும் என்று நினைத்து கொடைக்கானல் குறிஞ்சி அரிமா சங்கத்தில் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து தற்போது அநேகமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்து கொடை பண்பலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஐயா மயிலப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய புத்துரையை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன்.
1: உங்களுடைய பயணத்தையே நம்ம இப்போ கேட்க இருக்கோம். உங்களுடைய அறிமுகம் அருமையாக இருந்தது. ஓய்வுக்கு பின்னாலும் சேவையில் இறங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சேவை சிறக்கட்டும். முதல் பாடல் உங்களுடைய விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அதாவது நாம் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா தாய் தந்தரையை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அவர்களை நினச்சி அவர்களுக்காக ஒரு அம்மான சும்மா இல்லடான் எங்கள் தாயாருக்காக ஒரு பாட்டு.
1: அம்மானா சும்மா இல்லடா தான் நிஜமா. அம்மாவுக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களுடைய விருப்பத்தில் இதோ பாடல் காற்றலைகளில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்க உங்களுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க, ராஜா மாரிஸ். இந்த பேருக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இந்த பேர் கேக்குறப்பவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ராஜா மாரிசா என்ன பேரா இருக்கும், எப்படி வச்சாங்க, இதற்கு எதுவும் அர்த்தம் இருக்கா?
1: கண்டிப்பா
0: சொல்லுங்களேன்.
1: என்னுடைய பெயர் வந்து யாருக்குமே இல்லாத ஒரு பெயர். மாரிசன்றது ஒரு ராமாயணத்தோட நேம். அந்த பெயர் வந்து என்னுடைய தகப்பனார் வந்து தேடி அந்த மாரியம்மனுக்கு உகந்ததாகவும் ராமாயணத்தில் அது சேர்ந்ததாகவும் சேர்ந்து ஆண் மகனாக இருக்கிறதுனால ராஜா என்று சேர்த்து ராஜா மாரிஸ் என்று என்னுடைய பெயரை வைத்து இன்றளவும் ராஜாவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன்.
0: பேர்ல மட்டும் ராஜா இல்லைங்க, நான் ஆளே ராஜா அப்படின்னு சொல்றீங்க அதானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, உங்களுடைய தாய் தந்தையர் பேர், உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க சொல்லலாமே?
1: கண்டிப்பா சொல்லுவா சார். என்னுடைய தந்தையார் வந்து கருப்பையா ஆசிரியர், கொடைக்கானல் ஒன்றியத்தில் எல்லா பகுதியிலையும் பணிபுரிஞ்சிருக்கார். அவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வெற்றவர். என்னுடைய தாயாரும் ஒரு ஆசிரியர், அவர்களும் அவர்களோடைய சேர்ந்து கிராம பகுதிகளில் அனைத்து கிராமங்களையும் நிறைய கிராமங்களை வேலை பார்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தை கொடைக்கானல் பகுதியில் உள்ள எல்லா ஊர்லேயும்

0: மறக்காமல் இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. அதுதான் எங்களுக்கு அவர்களுடைய பெருமை. என்னுடைய தாய் தந்து இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மனைவி மகாலட்சுமி, அவங்களும் இப்போ ஆசிரியராக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம். எனக்கு இரண்டு குழந்தைகள், ஒன்று பையன், மூத்த பையன், அவர் வந்து ஆர்கிடெக்ட், பிஆர்க்கு முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்து ஃப்ரான்ஸில் படித்து இப்போ வந்து ஆர்கிடெக்ட் தொழிலாக கொடைக்கானலில் பண்ணிகிட்ருக்காரு. பெண் குழந்தை வந்து வைஷ்ணவி பெயர், சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படிச்சிட்ருக்காங்க. அவர்களும் நல்ல ஒரு நிலையில் வருவாங்கன்றது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லாயிருக்கும்.
1: அழகான குடும்பம், மகிழ்வான வாழ்வு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆசிரியர் குடும்பங்க. எங்கள் அப்பா ஆசிரியர், எங்கள் அம்மா ஆசிரியர், நான் ஆசிரியர், என்னுடைய வாழ்க்கை துணைவியார் அவங்களும் ஆசிரியர். இப்படி நாங்கள் எல்லாருமே ஆசிரியர்னு சொல்லிட்டீங்க. சரி, தொடர்ந்து இது தொடர்பான கேள்விகள் நிறையா முன்வைக்க இருக்கோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிற இருக்கீங்க. அதற்கு முன்பாக இரண்டாவது பாடலாக என்ன கேட்க இருக்கீங்க?
0: ஒரு குடும்பம்னா மனைவி இல்லாமல் நம்ம இல்லை. தாயார் தந்தையர் எப்படியோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து மனைவி இருக்கும். அதனால் மனைவிக்காக மனைவி அமைவதெல்லாம் பாடின பாட்டு.
1: ஒரு இரண்டு வரி எங்களுக்காக பாடலாமா, பாடி நாங்கள் கேட்கலாமா?
0: கண்டிப்பாக சார். மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: வரம் கொடுத்துட்டார் இறைவன். இதோ பாடலாக கோடை பண்பலையில் காற்று அலைகளில் தவழ இருக்கிறது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

ஐயா, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஏறக்குறைய 39 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு பெற்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்பா ஆசிரியர், அம்மா ஆசிரியர், மனைவி ஆசிரியரா இருக்காங்க. படிக்கும் போதே ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சு படிச்சீங்களா, இல்ல அந்த சூழல்ல

0: ஆசிரியர் வேலை கிடைச்சிது, அதனால ஆசிரியர் ஆகணும், அதுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகச்சா, என்ன மாதிரியான நிலவரம் இருந்தது அப்போ?
1: மிக நல்ல கேள்வி, நேராக கேப்பையும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து எனக்கு பொறியாளர் ஆகணும், ஒரு சிவிலில் போய் இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதற்காக வந்து அந்த காலத்தில் ஒரு பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் நிறையா அப்ளிகேஷன் நிறையா போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பாலிடெக்னிக்கை பொறுத்தல, அதனால் கிடைக்கிற கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒன்று செய்தித்தாளில் பார்த்து, என்னுடைய அப்பா ஆசிரியர்னால இங்கே வாப்பா ஆசிரியரில் லைனில் நம்ம வீட்டில் ஒருத்தர் போகணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதுக்கு விண்ணப்பிச்சிடலாமான்னு கேட்டாங்க. சரி விண்ணப்பிச்சிடலான்னு கேட்டோன்னே உடனே போய் விண்ணப்பித்தோம், நல்ல ஒரு இது கிடச்சி இன்று வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இன்றைக்கி பெயர் எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னுடைய தந்தையருடைய வழிகாட்டி அவருடைய பின்னால் போனதுனால இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றேன். நன்றி.
0: இதில் நீங்கள் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் ஆசிரியர் ஆகிட்டேன், அது நான் ரொம்ப மனநிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இது சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன புலப்படுதுன்னா, உங்களால் சிவில் இன்ஜினியர் ஆக முடியலைன்னு பையனை ஆர்கிடெக்சர் சேர்த்து விட்டீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படியா?
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்னால் முடியலை, தம்பிகிட்ட கேட்டேன், கண்டிப்பாக நான் போயிடுறேன் அப்படின்னா அவனை வந்து போய் வெளிநாட்டிலேயே படிக்க வச்சு நல்லபடியாக கொண்டு வந்திருக்கேன் சார்.
0: அப்படி சொல்லுங்கள். சரி, உங்களுடைய ஆசையே உங்களுடைய மகன் நிறைவேற்றி விட்டார் அப்படி சொல்லலாம். அப்படி
1: கண்டிப்பாக சார்.
0: அடுத்து ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா ராஜா மாதிரி சையா அப்படின்னு சொன்னால் இதாங்க அடையாளம், இவங்களா கடுமையான மனிதர், சரியாக நடந்துக்கிறவர் அப்படின்னு உங்களுக்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்றதான் அடுத்த கேள்வியை முன்வைக்க இருக்கோம். ஆனால் ஒரு பாடலை கேட்டுட்டு இதற்கான பதிலை உங்கள் வாயிலிருந்து கேட்க விரும்புகிறோம். என்ன பாடல் இப்போ மூன்றாவது பாடலாக?
1: அதாவது என்னுடைய பொண்ணுக்காக சித்தா படத்திலிருந்து கண்கள் ஏதோ அப்படின்ற ஒரு பாடல்.
0: சித்தா படத்திலிருந்து உங்களுடைய பெண் குழந்தைக்காக கண்கள் ஏதோன்னு தேடி வருகிறது காற்றலைகளில். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா பாடலுக்கு முன்பாகவே அந்த கேள்வி கேட்டிருந்தோம், ராஜாமாரிஸ் ஐயாக்குன்ற அடையாளமாக என்ன இருக்கு? உங்களை பார்க்கும்போது உங்களுடைய படித்த மாணவர்களாக இருக்கட்டும், கொடைக்கானல் பகுதி மக்களாக இருக்கட்டும், உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பொதுவாக இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசிரியர்ன்றதை தாண்டி ராஜாமாரிஸ் ஐயா அப்படின்னா இதுதான் அடையாளம் அப்படின்னா என்ன அடையாளம் உங்களுக்கு?
1: சார்ட்ட போனால் எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பார், சாரை நம்பி போகலாம் அப்படின்னு வந்து என்னை இன்னைக்கு வரைக்கும் படித்த மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் கூட இன்னும் வருவாங்க. அடுத்தாக கல்வி அதிகாரி அவர் 15 வருஷம் நான் வேலை பார்த்தேன். கல்வி அலுவலராக தேனி மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது பல்வேறு ஆசிரியர் பெருமக்களோட பழகி பல்வேறு பெரிய அதிகாரிகளோட பழகிற ஒரு இது கிடைச்சப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்படின் போது நிறைய கான்டாக்ட். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சார்ட்ட ஒரு டவுட் கேட்கலாம், இது ஒரு ஸ்கூல் அப்படின்னு

0: ஆசிரியர் பெருமக்களோட பழகி பல்வேறு பெரிய அதிகாரிகளோட பழகிற ஒரு இது கிடைச்சப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்படின்னும்போது நிறைய கான்டாக்டு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சார்ட்ட ஒரு டவுட் கேட்கலாம், இது ஒரு ஸ்கூல் அப்படின்னா சார்ட்ட போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஒரு இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தான் நினைக்கிறேன். எனக்கு தினமும் ஒரு தொலைபேசி வந்து சார் இது என்ன சார் செய்யலான்னு ஒரு கேள்வி இன்றைக்கி வரைக்கும் என்னை கேட்டுட்டுப்பாங்க. அதே எனக்குடைய பெரிய பேர்.
1: பிரச்சனையா, ஆலோசனையா, கருத்து வேணுமா? ஐயா ஒரு தீர்வை சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னா ராஜாமாரிஸ் ஐயாவுக்கு இன்றளவும் அலைபேசி தொடர்பில் இருக்காங்க, அதுதான் என்னோட அடையாளம்ன்றத பெருமையாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க கேட்குறப்ப. இப்போ நீங்கள் ஆசிரியர் பணின்றது கொடைக்கானல் பகுதியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பல்வேறு இடங்களில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. அப்படி எந்தெந்த பகுதிகளில் உங்களுடைய ஆசிரியர் பணி நிமித்தமாக வேலை செஞ்சீங்கன்றத சொல்லலாமா?
0: முதன் முதலாக வந்து படித்து முடியும் போது கொடைக்கானல் பகுதியில் சாலை வசதிகள் எங்கேயுமே இல்லை. அடுக்கம்னு ஒரு கிராமம், அங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லீவ் போஸ்ட்டுக்காக போகிறேன். பெருமாள் மலையிலேருந்து 8 கிலோமீட்டர் நடந்தே தான் பயணம் செய்யணும். அங்கே போய் ஒரு பணியாற்றது ஒன்று. அடுத்தது பழம்புத்தூர்னு சொல்லி இன்றைக்கி கூக்கால் பக்கம் ஒன்று ஒரு பகுதி இருக்குது, அங்கே வந்து பூம்பாறையிலேருந்து நடந்து போகணும். கூக்கால்லையும் பணி புரிஞ்சிருக்கிறேன். ஃபுல்லாக அங்கே நடந்து போய் ஒரு வாரம் கழித்து தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். அந்த மாதிரி கிராமங்களோட தங்கி அந்த மாணவர்களுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைன்றத அங்கங்கே இருந்து நாங்கள் சேவை செஞ்சுருக்கோம், கல்வி சேவையில். அதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கிராமங்கள்லேருந்து என்னை தேடி இன்னும் மாணவர்கள் மக்கள் இன்னும் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன்.
1: பெருமாள் மலையிலேருந்து அடுக்கம் இப்போ வரைய சரியான பேருந்து வசதிகள் இல்லாத பகுதி. ஒரு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சிற்றுந்து மினி பஸ்ன்னு நம்ம சொல்கிறது
0: இப்போ தான் சார் வந்திருக்கு.
1: வரதை பார்க்க முடியுது. அப்பவே நீங்கள் சொல்கிறது எந்த வருஷங்க இருக்கும் தோராயமா?
0: 1987.
1: 87 அடையப்பா, ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதானே, 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரியான பகுதிகளில் போய் வேலை செஞ்சது ரொம்ப பெருமை தாங்கய்யா. கொடைக்கானல் தாண்டி வேற எங்கே வேலை செஞ்சுருக்கீங்க?
0: கொடைக்கானலை தாண்டி தேனி மாவட்டத்தில் ஒரு 15 ஆண்டுகள் கல்வி அலுவலர், துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளிகளோட ஆய்வு செய்து மாணவர்களுடைய கல்வித்தரம் குறித்தும் ஆசிரியரோட நிலை குறித்தும் அவர்களை நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கிறேன். பகுதியில் இருக்கிற அனைத்து கிட்டத்தட்ட 4 ஒன்றியங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறேன். கம்பம், சின்னமனூர், பெரியகுளம், பழனி, உத்தமபாளையம், அந்த பகுதி அனைத்து பள்ளிகளையும் நான் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். அனைத்து பள்ளிகளையும் நான் போய் அவர்களுக்கு தேன ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்கிட்ட இன்றைக்கி நிறையா கேட்பாங்க. இன்றைக்கும் அது நல்ல ஒரு இதாக இருக்குது. அடுத்ததாக இப்போ இந்த உயர்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஒரு மாறுதல் கிடச்சதுனால இங்கே வந்து ஜாயின் பண்ணி போய் பணியேற்றுறேன்.
1: பணியேற்று பணி ஓய்வும் அடைஞ்சிட்டீங்க.
0: கண்டிப்பாங்க.
1: சரிங்க, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் உங்களுடைய விருப்பத்தில்?
0: தாஜ்மஹால் படத்தில் வந்து சொட்ட சொட்டன்னு ஒரு பாடல் சார்.
1: சொட்ட சொட்டன்னு இது தாஜ்மஹால் உங்களுக்காக சொட்ட சொட்ட தாஜ்மஹாலை நினைக்கிறதுக்கு கொடையை நம்ம பிடிச்சிட்டு போவோம், அதை நம்ம நினைக்கட்டும் பாடல் வாயிலாக.
0: நன்றி சார்.
1: கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: இசை மொழி பேசும் கூடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் பணி நிறைவு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜா மாரிஸ் அவர்கள்.
1: ஐயா, ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் கல்வி அலுவலராக ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தேனி மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் நிறைய பயணங்கள், ஆய்வுகள், வழிகாட்டுதல்கள், மேம்பாடு இப்படி நிறையா பயணங்கள் இருந்திருக்கு. இப்போ கொடைக்கானல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை கிராமம், மலைப்பகுதி, கொஞ்சம் சவாலான இடம்னே சொல்லலாம்.
2: கண்டிப்பாக.
1: இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் நீங்கள் பார்த்த வர படிக்கிறதற்கு அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? இப்போ ஒரு சமவெளி பகுதி, நீங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாணவனுக்கும் இங்கே இருக்க மாணவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறத உணர்றீங்க? முதல்ல எங்களுக்கு சவாலை சொல்லுங்கள், அப்புறம் அந்த வித்தியாசத்தை சொல்லுங்களேன்.
2: மாணவர்கள் வந்து மலையில் கல்வி கற்கிறதே ஒரு பெரிய சவால் சார். மாணவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாணவன் வந்து பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சின்ன வசதி இருக்கும், ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது மழை, குளிர், இந்த விதத்தில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி வர்றதுக்குள்ளேயும் அவருடைய படிப்பு வந்து அவ்வளவு ரொம்ப ஹார்டு. அதையும் தாண்டி தான் குழந்தைங்க வந்து நம்ம மலைப்பகுதியில் படிக்கிறாங்க. அதனால என்னமோ மலைப்பகுதியில் இப்போ மாணவர்கள் நிறையா கீழே விடுதிகளில் விடுறாங்க. ஆனால் இங்கேயே வந்து அந்த வசதிகள்லாம் செஞ்சு தரணும்னு எங்களுடைய நீண்ட நாளை கோரிக்கை. அது வேற குழந்தைகளுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் நம்ம கிராமங்களில் கொடுக்கணும். கிராமங்களை பொறுத்தளவு எந்த வசதிகளும் இது வரைக்கும் நமக்கு அடிப்படை வசதிகளில் இல்லை, குழந்தை படிப்பு சம்மந்தமாக. ஏன்னா அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய வேலையை பார்க்க உட்காந்து படிக்கக்கூடிய பேரண்ட்ஸு அது அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் இல்லை. இப்போ தான் குழந்தைகள் வந்து படித்து ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இனி வர்ற தலைமுறை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறைகள் வந்து

0: படிக்காத பெற்றோர்கள் நிறையா இருந்ததுனால மாணவர்கள் அப்படியே வச்சுருந்தாங்க. இது எங்களை போன்ற ஆசிரியர்கள் அங்கே போய் தங்கியிருந்து நிறைய மாணவர்களை இன்றைக்கி முன்னேற்றி மேலே ஐடி ஃபீல்டில் நிறையா இருக்காங்க. நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே கிராமங்கள்லேருந்து போனது இந்த காலத்தில் தலைமுறையில் போயிருக்காங்க. அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னும் அவர்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்தா இன்னும் அவர்களுக்கு நல்லா போவாங்க. பொதுவாக வந்து அவளுக்கு போக்குவரத்து ரொம்ப கஷ்டம். போக்குவரத்து வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசு நிறையா பண்ணியிருக்காங்க. போக்குவரத்துக்கெல்லாம் இன்றைக்கி எஸ்எஸ்சி மூலமாகவும் நிறையா ஃபண்டு கொடுத்து வண்டிகளில் விட்டுருக்காங்க. அரசு பள்ளிகளில் பொறுத்தலாம் சும்மா சொல்லக்கூடாது, விட்டுருக்காங்க. அதுலேயும் பயன் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். அதெல்லாம் சேர்ந்து அனைத்து பகுதிகளுக்கும் அதை செய்யணும் அப்படின்றது என்னுடைய இது. எல்லா மாணவர்களையும் படிக்க வைக்கணும். படிக்காத பிள்ளைகளே இருக்கக்கூடாது, ட்ராப் அவுட் இருக்கக்கூடாது. இப்போ குழந்தைகள் வந்து படிக்க வந்துட்டாங்கன்னா 12th முடிக்கணும். முடிக்கிற அளவுக்கு நம்ம அவனுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். படிக்காத மாணவர்களை கண்டறிகிறது எங்களுக்கு ஒரு பணி தான். கண்டறிஞ்சு அவர்களை போய் திருப்பி சேர்த்து விட்டு அவர்களை முடிக்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய தலையாய பணியாக இருந்துச்சு. அதனால் மாணவர்கள் மேக்சிமம் வந்து நாங்கள் ட்ராப் அவுட் பண்ண விட மாட்டோம். அந்த பணி இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்.
1: ஓய்வு பெற்றாலும் அந்த பணி இருக்கத்தான் செய்யும். சரி,
0: கண்டிப்பாக
1: ஐயா. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தப்ப கீழ்ப்பகுதி, அதாவது இங்கே பொதுவாக கொடைக்கானல் பகுதிக்காரவங்க பேசுகிறப்ப கேட்கலாம் கீழ்நாட்டுக்காரவங்களா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. அவங்களுடைய சொல்லாடல அது ஒரு வழக்கமான சொல்ல இருக்கு. நீங்கள் கொடைக்கானல் பகுதியிலையும் வேலை செஞ்சுருக்கீங்க, சமவெளி பகுதிகள்லையும் வேலை செஞ்சுருக்கீங்க. அங்கே இருக்க மாணவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் அப்படி இந்த மாதிரி கண்டு உணர்ந்துருக்கீங்களா? இல்லை திறமை ரீதியாக இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல திறன் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒப்புமை இருக்கா உள்ள மாணவர்களுக்கு இடையே?
0: மாணவர்கள் பொறுத்தளவு எல்லா பக்கமே நல்ல மாணவர்கள் இருக்கா சார். அதாவது அவர்களை நல்லவராகவும் தீயவராக நினைவலை பண்ணு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சூழ்நிலை, அந்த இதை அவளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மேலே வந்துடுறாங்க. அந்த சூழ்நிலை எதுவும் இல்லாமல் அவருக்கு வேறு வழியே இல்லாமல் அவர் அப்படியே இருந்தால் அப்படின்னா அந்த மாணவனுடைய நிலை அப்படியே கேள்விக்குறியாயிருது. நல்லா படிக்கிற மாணவன் இன்றைக்கி சும்மா இருக்கான். அவனுக்கு ஒரு சூழ்நிலையில் அவன் இந்த விட்டு தாண்டி வெளியில் வந்த மாணவன் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்துட்டான். அதுக்கு வந்து ஒரு சூழ்நிலை தான் நம்ம சொல்லணும். அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஊர் சூழ்நிலை, இந்த மலையில் இருக்கிற சூழ்நிலை வந்து அவனை வந்து வெளியே கொண்டு போக விடலை. அப்படி கொண்டு போயிருந்தானா அவன் இன்னும் நல்லா வந்திருப்பான். ஏன்னா அவன் உடல் தகுதி இருக்குது, மன தகுதி இருக்குது, கல்வி தகுதி இருக்குது. நல்ல திறமையான மாணவர்கள் இன்னும் மலைப்பகுதியில் இருக்காங்க, நிறைய ஊரில் இருக்காங்க. நல்ல எழுத்துக்கள்லாம் பார்த்தா அவ்வளோ தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். இவன் நல்லா வந்துடும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருப்பான். எனக்கு ரொம்ப அதை நினச்சி நிறைய நேரத்தில் சங்கடப்பட்டிருக்கேன், இவன் எப்படி போயிட்டானே அப்படின்னு. அதற்காக நான் நிறையா முயற்சி எடுத்து நிறைய மாணவர் வீட்டில் கூட நான் 2-3 தடவை மாணவர்களை தங்க வச்சு நான் கொடைக்கானலில் வந்து கூட சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்து விட்டு படிச்சுட்டு வாங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஏதாவது பிள்ளை நல்லா வந்துடட்டும். இப்பொழுது கூட நான் வந்து வழக்கறிஞர்களாக ஒரு மாணவனை படிக்க வச்சுட்ருக்கோம். அது 5 வருஷம் முடிச்சிட்டாரு. பிரவீன்குமார்னு சொல்லி அந்த பையனை வந்து உயர்நிலைப் பள்ளியில் அவர் வீட்டில் ஒரு சூழ்நிலை ரொம்ப கம்மி, அவன் எப்படியோ நல்லா படிப்பான். ஸோ அவனை வந்து படிக்க வைக்கின்றதுக்காக நான் முயற்சி எடுத்து எங்கள் ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தை கேட்டு நான் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அவனை இன்றைக்கி 5 ஆண்டுகள் முடிக்க வச்சு இன்றைக்கி பிஜி பண்ணிகிட்ருக்கான் லாவில். அது வந்து ஒரு மிக சிறப்பு. பையன் வார வாரம் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நல்ல ஒரு நிலையில் இருக்கான், இன்னைக்கு சென்னையில் படிச்சுட்டு இருக்கான்.
1: இளநிலை பட்டதாரியாக மட்டும் இல்லாமல் முதுநிலை வர உங்களுடைய பயணமும் வழிகாட்டுதலும் அமைந்திருக்கு, அப்படி தானங்கய்யா?
0: கண்டிப்பாங்க.
1: நல்ல விஷயம் நிறையா சொல்கிறீங்க. சரி, ஒரு பாடலை கேட்டுடலாம். என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில்?
0: என்னுடைய பையனுக்காக கண்கள் நீயேன்னு பாடல் சார்.
1: கண்கள் நீயே உங்களோட விருப்பத்தில். இதோ பாடல் காற்றலைகள். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஆசிரியர் பணியோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய நலனிலும் அக்கறையுள்ள ஆசிரியராக இருக்கீங்க.
1: கண்டிப்பாக
0: ஒரு ஆசிரியர் பணியில் நீங்கள் இருந்து, குறிப்பாக அதுவும் தலைமை ஆசிரியராக இருந்து, உங்களுடைய பள்ளியில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால், பாப்பா என்னடா சூழல் இவ்வளோ கடினமாக இருக்குது, இவ்வளோ போராட்டமாக ஒரு சின்ன விஷயத்தை பண்ண அப்படின்ற மாதிரியான உணர்வு எப்பமாவது ஏற்பட்டிருக்கா?
1: எனக்கு ஆரம்பத்தில் வந்ததுங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. மாணவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க, ஸ்கூலுக்கு வர வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் வந்து அதை என்ன சரி பண்ணுறதுக்காக பெற்றோர்கள் அழைச்சி பாருங்கள் இப்படி தயாரிக்கணும்னு சொல்லி அவர்களை புரிய வைக்கிறது கொஞ்சம் நாளாச்சு. நாளாகி இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து நல்லா வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் வர வர வர இந்த கடல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, மாறி அப்புறம் நம்ம கூட பயணம் செய்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அது இன்றைக்கி அந்த மாணவர்கள் வந்து எனக்கு ஒரு மதிப்பு அந்த ஊருக்குள்ளே எல்லா ஊர்லேயுமே எனக்கு இருக்குது.
0: ஆக மொத்தம் பெரிய சவாலாக நீங்கள் சொல்கிறது, பள்ளிக்கு மாணவர்களை வர வைக்கிறதுக்கு தான் ஆரம்ப காலத்தில் பெரிய சவாலாக இருந்திருக்கு.
1: கண்டிப்பாங்க.
0: தலைமை ஆசிரியராக இருந்து நீங்கள் செய்த பணி, இந்த வேலையை நான் செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமிதம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா அது எந்த வேலையை நீங்கள் நினைவு கூற விரும்புகிறீங்க?
1: நான் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது கடைசியாக பணியாற்றிய பள்ளியில் 100 மாணவர்கள் தான் நான் போய் ஜாயின் பண்ணும்போது இருந்தாங்க. நான் விட்டு வரும்போது 210 பேர் இருந்தாங்க. அது ஒரு பெரிய இதாக நான் நினைக்கிறேன்.
0: நம்ம வில்பட்டி உயர்நிலை
1: பள்ளியில்
0: அப்போ ஏறக்குறைய பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களின் அளவு 2 மடங்கு ஆயிருக்கு.
1: கண்டிப்பாங்க.
0: இப்போ அதுக்கான முயற்சின்னு என்ன எடுத்தீங்க, எப்படி 210 பேரை கொண்டாந்தீங்க அங்கே?
1: முதல்ல நாம் சரியாக இருந்தோம், நாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா மாணவர்கள் சரியாக இருப்பாங்க. கரெக்டாக வந்து எங்களுடைய ஆசிரியர்ன்றது எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு உழைப்பு பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் இப்படித்தான் இருக்கணும் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு, அதை சரியாக கொண்டு போனோம். அதனுடைய விளைவு வந்து எல்லாரும் மக்கள் மனசில் அது விளைச்சிருச்சு. அனைத்து விழாக்கள் அனைத்து இதிலையும் மாணவர்களை ஈடுபடுத்தி அவருடைய திறமைகள் பூரா வெளியே கொண்டு வரும்போது நல்ல மாணவர்கள் கிடைச்சாங்க. கடைசி ஒரு 3-4 வருஷமாக வந்து 100% 10 மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை.
0: நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்தை ஒரு வரியில் அம்சமாக சொல்லிட்டீங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
1: RR Hero அப்படின்ற ஒரு பாடல் சார்.
0: இந்த பாடல் பிடிக்க காரணம் என்ன இருக்குது? RR Hero
1: அது ஒரு நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டே இருப்பேன்.
0: உங்களோட விருப்பத்தில் RR Hero நம்மை தாளாட்ட வருகிறது இளையராஜா அவர்களுடைய இசையில். இதோ காற்றலைகள், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் சவால், நீங்கள் செய்த ஒரு மகிழ்வான செயல், இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒரு 39 ஆண்டுகால ஆசிரியர் பணி, இப்போ சமுதாயத்திற்கான சேவை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க. இந்த இரண்டு விஷயங்களும், ஆசிரியர் பணியை தவிர்த்து, சேவை பணியை தவிர்த்து, வேற ஏதாவது வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை இந்த வேலையில நான் பெரிய, எனக்கு நிபுணத்துவத்தை நான் வளர்த்துக்கிட்டேன், எனக்கு இதில் வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்சிச்சு அப்படின்னு,
1: சரிங்க,
0: ஏதாவது செஞ்சு அந்த மாதிரியான அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: கண்டிப்பாக இந்த கட்டடக்கலையில் கொஞ்சம் இது இருக்குங்க. அது வந்து இன்றைக்கி என் பையனோட சேர்ந்து நான் வந்து பில்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். போய் அப்பப்போ போய் பில்டிங் போய் பண்ணி அதை பண்ண அதை பண்ணான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். அது எங்கள் டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, சார் வந்ததுக்கப்புறம் நிறைய பில்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு கட்டடத்தில் கொஞ்சம் பிரியமாக இருக்கும்.

0: பிளான் பண்ணுறது எல்லா வேலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உங்களை ஈடுபடுத்திக்கிடுவீங்க.
1: கண்டிப்பாங்க.
0: சரி சரி, இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆசிரியர் பணி, இதில் நீங்கள் ஆசிரியராக இருந்து இந்த வட்டம் கொஞ்சம் ரிசல்ட்டை கூட காமிச்சிருக்கலாமே அப்படி ஏதாவது நினச்சி வருந்திருக்கீங்களா?
1: அது சில நேரங்கள் இருக்கத்தானே ஆசியம். இந்த மாணவர் ஒரு மாணவர் ஏதாவது இருக்கும் போது அதுக்கு அந்த சில நேரங்கள் அந்த இது இருக்குன்றது சின்ச்சு. ஆனால் மேக்சிமம் வந்து அந்த 95 குறையலை. நான் 2015 இங்கே வந்து சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 3 தடவை 4 தடவை குறைஞ்சிருக்கோம். மற்ற எல்லாமே 100% வாங்கியிருக்கிறோம். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை.
0: அப்பப்போ சர்க்கிள்கள் இருந்தாலும் அதற்கு தாண்டி நல்ல ஒரு மதிப்பை ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
1: என்னுடைய மருமகள் ரம்யான்னு சொல்லி இருக்காங்க சார், என்னுடைய பையனோட மனைவி. அவர்களுக்காக நீ கவிதைகளா கனவுகளான்னு சொல்லி மரகத நாணயம்ன்ற ஒரு படம்.
0: மரகத நாணயம் படத்திலிருந்து நீ கவிதைகளான்னு பாடல் கவிதை பாட வருது கோடை பண்பலையில் 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம்.
1: சொல்லுங்க,
0: நீங்க கொடைக்கானலுக்கு சொந்தக்காரர் அப்படி சொல்லலாம், இந்த பகுதியை சார்ந்த மனிதர். நீங்க இங்க நெருக்கி எல்லா இடமும் சுத்தி பார்த்துருப்பீங்க, அதாவது வேலையை தாண்டி போற இடமே என்ன சொல்றது, சுற்றுலாத்தலமாக. நீங்க ரசிச்ச ஒரு இடம், இந்த இடத்துல இவ்வளோ அமைதி, இவ்வளோ அழகு, இயற்கை ஒரு ஆச்சரியம் நிறைந்தது அப்படின்னு உங்க மனதை கவர்ந்த ஏதாவது ஒரு இடம் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
1: நிறைய சொல்லாங்க.
0: சொல்லுங்களேன், கேட்டுறோம்.
1: ஒரு காலத்துல நான் கொடைக்கானல இருக்கும்போது எங்க பார்த்தாலும் பச்சை புல்வெளிகள், அதுக்கப்புறம் அப்படியே காங்கிரீட் காடுகளாக மாறிடுச்சு. அந்த பச்சை புல்வெளி தேடி இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒன்று வனப்பகுதியில் போகும்போது அந்த ஞாபகம் வருங்களுக்கு, பழைய காலத்தில் இப்படி இருந்தது, இன்னைக்கு அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது. பழைய காலத்து நினைவுகளை வந்து, பழைய காலத்து வீடுகள் மாளிகைகள் பங்களான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பங்களாக்குள்ளே போகும்போதும் அந்த பழைய சில அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி காடுகளுக்குள்ளே போகும்போதும் பழசு அந்த ஞாபகத்துக்கு வரும். அந்த ரீங்காரங்கள், அந்த வண்டுகள் சத்தங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள் வரும். அந்த இடங்கள் வந்து நினைக்கும் இருக்குது. இது அப்படியே நம்ம மீண்டும் கொடைக்கானல கொண்டு வரணுன்றது என்னுடைய ஆசை.
0: மனத்தோட ஓசையை கேட்குறப்ப அப்படியே மனசு ரசித்து அங்கேயே மயங்கிரும்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாங்க.
0: ஏதாவது ஒரு பகுதியோட பேர் சொல்லுங்களேன். இப்போ கூக்கால் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த இடம் இவ்வளோ அழகுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதியை சொல்லுங்களேன்.
1: அது கூக்கால் ஏரி பார்க்கலாங்க. கூக்காலில் இருக்கிற ஏரி வந்து மிக ரம்மியமாக இருக்கும். அது வந்து உடுமலைப்பேட்டைக்கு அங்கேருந்தா விவசாய தண்ணி, அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி போய் என்னென்னா மற்றதுலாம் தண்ணி ஆடும், தண்ணி ஆடாது, அழகாக இருக்கும். எவ்வளோ நேரம் நின்று நின்றுட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ரசிக்கிற இடம், சுற்றி வர சோலை, நடுவில் ஒரு லேக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்க சந்தர்ப்பம் தான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தயவு செய்து.
0: சரி, சொல்லிட்டீங்க. இப்போமே யாரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டாம். சுற்றுலா வரும்போது பாதுகாப்பான முறையில் சுற்றுலா வந்து போய் பாதுகாப்பான முறையில் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு இடம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயா, இப்போ நிறைவு பகுதியோட நேரம் வந்தாச்சு. என்ன பாடல் கேட்கலாம் நிறைவாக?
1: என் மனைவிக்காக அவங்க கேட்ட ஒரு பாடல், அந்திமழை பொழிகிறது.
0: அந்திமழை பொழிகிறது,
1: ராஜா பார்வை.
0: சரி, அந்திமழையை பொழிய அழைச்சிடலாம். நிறைவாக ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன்.
1: சொல்லுங்க.
0: என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்.
1: கண்டிப்பாக.
0: உங்களுடைய 39 ஆண்டுகால ஆசிரியர் பயணம்ன்றதே பெரிய பயணம். இன்னைக்கு இருக்க ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மாணவர் சமுதாயத்திற்கும் ஒரு ஆசிரியராக, அதுவும் தலைமை ஆசிரியராக, ஓய்வு பெற்ற நபராக என்ன ஆலோசனையை முன்வைக்க இருக்கீங்க?
1: கண்டிப்பா சொல்லித்தாகணும். அதாவது நாம சரியா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். ஒன்று, நம்மளுடைய கருத்துலையும் இதுலையும் நாணயம், நேர்மை, உண்மை, இதை முன் வச்சு நீங்க பணியாற்றினீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னைக்கும் கீழே வராது. அதை வந்து நான் ரொம்ப நாளாக உணர்ந்துட்டேன். உணர்ந்து அதே மாதிரி நான் பணியாற்றிருக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. அதை வந்து எல்லாரும் பின்பற்றுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவர்களுக்கு ஐயா?
1: மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒழுக்கம் தான். ஒழுக்கத்துக்காக நாங்கள் நிறைய போராடுறோம். நிறைய ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட ஒழுக்கமாக இருந்தாலும் இருக்க முடியலை, என்னால் இருக்க விட முடியல. ஸோ அதையும் தாண்டி மாணவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து அவளை சரி பண்ணுறது, முதல்ல ஒழுக்கப்படுறத கல்வி தன்னால் வரும் அப்படின்றது என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்கிற மந்திரமே தான். நீ முதல்ல ஒழுக்கமாறு, அப்படின் தான் நீ படிக்க முடியும்னு சொல்லுவேன். முதல்ல அந்த டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கு தேவை. அது மாணவர்கள் வந்து அந்த இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருவாங்கன்றது என்னுடைய எண்ணம்.
0: அருமையாக சொன்னீங்க. நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து உங்களுடைய ஓய்வு காலம் தொடங்கி பணி ஓய்வில் நிறைய வேலைகள் செய்கிறீங்க. இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல?
1: கண்டிப்பாக.
0: அந்த ஆசையை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஆசைப்படுறோம். இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கேன், பண்ணுவேன், நம்ம எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க?
1: அதாவது மாணவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து நல்ல கல்வி கற்கணும். மாணவர்களுக்கு தேவை வந்து அதுதான், இன்னும் எழுத்து தான் நம்ம இரண்டு கண்களாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வி தான் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அவள் ஏதாவது ஒரு பணியில் செஞ்சு அவள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அடைவான். ஒரு அரசு பணிக்கு தான் போன்றது அவசியம் இல்லை. அவன் சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அவள் போகிறதுக்கு அவனுக்கு ஒரு கல்வி தேவை. அந்த கல்வின்றது அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். இந்திய அரசும் தமிழக அரசும் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து சரி பண்ணுற பணி அந்த ஆசிரியர்கள் தான் இருக்குது. அவங்க கரெக்டாக இருந்தால் அது பூரா சரியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாணவர்களோட நிலை இன்னும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய நாடு நல்ல செழித்தவங்க இருக்கும்.
0: மாணவர்களுடைய நலனில் தான் உங்களுடைய எதிர்கால பயணமும் அமைஞ்சிருக்குன்றீங்க அப்படின்னா?
1: கண்டிப்பாங்க.
0: சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கை

0: பயணத்தை எங்களோடு பகிர்ந்துகிட்டமைக்காக கோடை பண்பலையின் சார்பாக நன்றி, பல பல வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். உங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் சிறக்கணும். நன்றி, வணக்கம் ஐயா.
1: நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு, கோடை பண்பலைக்கும் மயிலப்பன் சாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் பணி நிறைவு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜா மாரிஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கார்மேகம் சூழ்ந்த வானம், ஒரு புறம் மழை, மறுபுறம் வெயிலின் தாக்கம் தணிந்து தென்றில் சுகம் சேர்க்கும் நீரும். அன்றாட நிகழ்வுகளிலிருந்து ஓய்வுக்கு செல்லும் முன் இதமாய் இணைவோமா? ஓயாமல் ஒலிக்கும் கோடை பண்பலை நொறுப்புள்ளியைந்தில் நினைவே சுகம்.

இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம். முத்து நகரம், உப்பு நகரம், துறைமுக நகரம் என்றழைக்கப்படும் மாவட்டம். செக்கச் சிவந்த மணற்பாங்கான இடங்களை கொண்ட மாவட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைவுபடுத்தும் பாஞ்சாலங்குறிச்சி, சுப்பிரமணிய பாரதியாரை நினைவுபடுத்தும் எட்டயபுரம், வாவுசியை நினைவுபடுத்தும் துறைமுகம். இந்த மாவட்ட சிறப்புகளில் இவையெல்லாம் மேலானவை. நீர் நிறைந்த நிலத்தை தூர்த்து துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர். வாகைக்குளம் கங்கை கொண்டான் கல்வெட்டுகளில் இந்த ஊர் தூற்றிக்குடி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அன்பர்களின் பங்களிப்பில் அழகாய் காற்றலையில் வளம் வர காத்திருக்கிறது இன்றைய நினைவே சுகம். தூத்துக்குடி மாவட்ட அன்பர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45, 42 தூத்துக்குடி மாவட்ட அன்பர்களை வரவேற்று காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளர் சசிகரேகா குமரப்பூர் அம்மா அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்கய்யா. உங்களுடைய பெயரை மட்டும் சொல்லிருங்க, கேட்கல.
1: என் பெயர் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலு. எங்களுடைய மாவட்டத்தின் சிறப்புகளையும் சுதந்திர தியாகிகளையும் நினைவூட்டி திருச்செந்தூர் முருகன் அருளால் இன்னும் சில நாள்களில் எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும் என்று மனிதர்கள் இத்தனை நிறங்களாங்கிற படத்தில் மழை தருமோ மேகம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக காற்றலையில் இசைமழை பொழிய காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க. சொல்லுங்க, யார், எங்கிருந்துங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் சுப்பிரமணியத்துலேருந்து ரேவதி பேசுகிறேன்.
0: ரேவதி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? எந்த படத்துல இருந்து?
1: தர்மயுத்தம் ரஜினி படம்.
0: உங்களுக்காக ஆகாய கங்கை கொட்ட இருக்கிறது. கோடைப்பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினிவி சுகம். இரவு 10:14 இணைய காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மட்டம் பேர்லன்பட்டி என்னும் சிற்றூரில் இருந்து கஸ்தூரி மயில் பேசுறோம்.
0: கஸ்தூரி மயில்.
1: ஆமா ஆமா.
0: சரிங்கய்யா, என் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த பொட்டு வச்ச தங்க கூட மாதிரி.
0: பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து.
1: ஆமா ஆமா.
0: உங்களுக்கான பாடல் இதோ கோடை பண்பலை 100.5.

0: சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் இளையப்பட்டிலிருந்து செல்வகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: செல்வகுமார் ஐயாவுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: செந்தூர் பூவிலிருந்து விஜயதாசர் நடித்த படம் செந்தூர் பூவை தேர்ந்து கொண்ட பாடல் மேடம்.
0: உங்களுக்காக செந்தூர பூவே காற்றலையில் மலர்கிறது இப்போது கேட்டு ரசிக்கலாம்.

கோடை பண்பலை 100.5 நாளை இசைப்பாட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் தலைப்பு வேளாண்மையில் எல்நினோவின் தாக்கம். சிறப்பு வர்ணனராக உதவி பேராசிரியர் முனைவர் சரத் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு வளம் வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் விடுகதை வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கச்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் உலாவரும். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை ஆன ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வளம் வரும். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது சேலம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.

0: இரவு 10:25. 27 நொடியில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து?
1: எட்டயபுரம் வேடபட்டி வி.எஸ். செல்லுக்குமார் பேசுகிறேன் மேடம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஈரமான ரோஜா படத்தில் கலகலோக்கமணி பாட்டு கொடுங்க மேடம். வளர்க ஆல்ரெடியாக வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: நன்றிங்கய்யா. உங்களுக்கான பாடல் இதோ கூடைப்பன் விலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கயா, யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சரிங்கயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சரிங்க, மாவட்டத்தை நல்ல தொடர்பு கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
1: சேரன்பாட்டு படத்திலிருந்து கண்கள் ஒன்றாய்.
0: உங்களுக்காக பாடல் இதோ, கோடை பண்பலை 100.5.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய பண்பலைக்கு இன்ப பண்பலைக்கு இனிய வணக்கம். மேடம், தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் மாவட்டம் கே சுப்பிரமணியத்திலிருந்து கருப்பசாமி பேசுறேன். மேடம்,
0: கருப்பசாமி ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், ஆவாரம்பூ படத்திலிருந்து சாமி கிட்ட சொல்லி விட்டு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே இந்த பாட்டு. மேடம்,
0: அப்படியா, சாமி கிட்ட சொல்லியிருக்கீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே,

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில இருந்து லைசாண்டர் பேசுறேன்.
0: லைசாண்டர் ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: பொம்முக்கிட்டி அம்மா படத்துல இருந்து சித்திரை முட்டுக்கள்.
0: சித்திரை சிட்டுக்கள்,
1: ஆஷா மெர்லின்.
0: ஆஷா மெர்லின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம கேட்க போற பாடல்ல கூட, நல்லோர்கள் உன்னை பாராட்ட வேண்டும், நலமாக 100 ஆண்டு நீ வாழ வேண்டும் வரிகள் வரும். கேட்டு ரசிக்கலாம் இப்போ கோடை பண்பலை 100.5 இருந்து.
1: நன்றி நன்றி நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: தீபாம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: தர்மபத்தினி படத்திலிருந்து நான் செல்வசிசம் பாடல்
0: பாடல் கேட்கலாம். இப்போ இளையராஜாவின் இசையில் இளையராஜாவும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்

தூத்துக்குடி மாவட்ட அன்பர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் வரும் நிறைவான நேயர் வாங்க வணக்கம்.

இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம். நாளை இரவு 10 மணிக்கு சேலம் மாவட்ட அன்பர்களோடு விளம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி இடைவிடாத பாடல்களோடு சிறகடிக்க காத்திருக்கிறது இரவு சிறகு. சிறகு விரியும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

வலசை திரும்பிய பறவைகளெல்லாம் இரையோடு கூடடைந்து விட்டது. பகலெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த மேகங்கள் விலகி வானம் தெளிவாக இருக்கிறது. நட்சத்திர பூக்கள் ஒளி சொரிந்து இரவை மினுமினுக்க தொடங்கிவிட்டது. நிரம்பிய கிணற்று நீரைப் போல நிலா ததும்பி சிந்துகிறது. இவ்வளவு ரம்மியமான இரவை ரசிக்க தொடங்கும் போது எல்லோருக்கும் சிறகு முளைக்கிறது. இனிய ராகங்களோடு வானில் நாமும் வட்டமடிக்க தொடங்கலாமா நீர்களே கோடை பண்பலையின் இரவு சிறகில்? சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: அதிகாலை வணக்கம் நேயர்களே,
1: இன்று சகவரிடம் 1948 அஸ்வினா 15 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 20 திகதி 2026 அக்டோபர் 7 திகதி புதன்கிழமை. இன்று உலக பருத்தி தினம். உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். தேநீரும் தேன்மலையும் போல் இனித்திருக்கட்டும் உங்கள் காலை பொழுது. நேயர்களே, இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 வரை நமது வழமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது மங்கள இசை.

வழி நோக்கி விழிகள் மலர, புதிய நாளின் துவக்கும் புத்துணர்வூட்ட, புள்ளினங்களின் கீச்சொழியோடு பூபாலம் இசைக்கும் காற்றலை வழியே இறை இசை பூ

அவர்கள் தூவி இறைநாமம் பாடி அன்பின் அலைகளில் மனதை நனைத்து அருளின் ஒளியில் ஆன்மாவை மலரச் செய்யும் இனிய பக்தி பயணமாய் இது கோடை பண்பலையின் அருள் மாலை.

இசைப்பூக்களால் இறைவனை அர்ச்சித்து இந்த காலை வேளையை பக்தி மனத்தால் நிரப்பிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.